குளிர்ந்த தென்றல் வீசும் அழகான காலை பொழுதில் இனிய புன்னையோடு மலரட்டும் என்னால். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக வருடம் 1948, பாத்ரபத் மாதம் 23ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை, நேரம் 5:56, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால். குரலோசை. இன் சொல்லால் ஈரமலை இப்படியிர் இலவாம் செம்பொருள் கண்டர்வாய் சொல் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் அமைந்த அதிகாரம் 10 எண் 91 இக்குரற்பயிற்கான விளக்கம் மு வரதரசனார் அவர்கள் உரையிலிருந்து. அன்பு கலந்த வஞ்சம் அற்றவளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்களாகும். இன் சொல்லால் ஈரமலை இப்படியிரு இலவாம் செம்பொருள் கண்டர்வாய் சொல். கேட்டது குரலோசை. நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது பண்பலையில் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு. இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள். இன்று காலை 8:30 பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நாச்சியர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர் வழங்கும் மாலை விழா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை வர்ணனையாளர் எம்எம் கலியபெருமாள் அவர்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் வல்லுநர் கே சுப்பு அவர்கள். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசிட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனைக்குழி குடிக்கால் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி பாவ்யா அவர்கள். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் நாக்கப்படும் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம் நன்றி எனும் நாணயம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனிதன் என்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தலிர் ஜி பாவ்யா, 12:55 பன்னிசை கலைநிறை என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் சங்கமம், இந்தி மொழி நாளையொட்டி திருநள்ளாறு இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் இதில் டி சவுடி அவர்களின் வைரன் இசை கேட்கலாம், 3:00 எல்எஸ்சி, 3:30 நாகப்பட்டினம் ஸ்ரீ விஷ்ணுரூப விநாயகர் குழு வழங்கும் எல்எஸ்சி, 4:00 தேநீர் நேரம், 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம், 5:15 கலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலைக்கேற்றும் விலை, 6:00 பன்னிசை கணன்

என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். ஆர் 20 நாச்சியர்கோல் அமைத்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். ஆர் 25 லைட் ஹவுஸ், ஆர் 40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாளர். சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். ஆர் 45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் புஷவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் கும்பகோணம் ஸ்கைவினின் அக்ரோ சூப்பர் மார்க்கெட் வழங்கும் புஷவர் அரங்கம். வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காட்டில் உண்காணம். 8:30 நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னி செல்வங்கள், 9:30 இசை ஒன்றல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளி மன்னார்சாமி, 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், மாலை 5:00 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. The festivities conclude with the grand event of Ganesh Visarjan, where the idols of Lord Ganesh are immersed in water bodies, symbolizing the cycle of creation and dissolution. The idols are carried in grand procession from homes and pandals to rivers, lakes or seas, accompanied by chants of Ganpati Bappa Moria, bhajans and dances. Ganesh Chaturthi is a major attraction in Maharashtra, where people celebrate it with great zeal. President Draupadi Murmu has extended greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. In her message, she said Lord Ganesh symbolizes wisdom, prosperity and auspicious beginnings. The president prayed that Lord Ganesh brings happiness, peace and prosperity to everyone. India produced a commanding all-round performance to defeat Sri Lanka by 72 runs in the Women's Asia Cup 2026 final in Dubai last night, securing a record-extending 8th Asia Cup title. The victory also helped India avenge their defeat to Sri Lanka in the 2024 final. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the first T20 international at Arun Jaitley Stadium in Delhi last night, taking a 1-0 lead in the 3-match series. After India won the toss and chose to bowl first, Afghanistan struggled early and collapsed to 43 for 5. Top-ranked India's Dheeraj Bumadevara scripted history by becoming the first Indian male recurve archer to win gold at the World Cup final, edging Japan's Nakanishi Jr. in a thrilling shoot-off at Saltillo in Mexico. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam 7 vinadi
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்கள் நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயிலெடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வலம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமையை சொல்வதற்காக அல்ல. குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் 5. கரம் என்றால் கை. அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று 4 கைகளில் 4 பொருள் வைத்திருக்கிறார். 5வது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை. அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம். நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்துவிடக்கூடாது, நாம் தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். 2வது கையில் பாசக்கயிறு. அது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. 3வது கையில் மோதகம், கொழுக்கட்டை. உள்ளே பூரணம், இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. 4வது கையில் அபயமுத்திரை. நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை 5வது கை, வலிமை, நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக

0: கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை வீழ்த்தியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்துக் கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்கச் செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழுங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15, ஆகாஷ்வாணி காரைக்கால். கவலைகளை மறந்து மனதை அமைதிப்படுத்தி இறைவனை மனதில் நினைத்து அவரது அருளை வேண்டி இப்பொழுதை தொடங்குவோம். இறை நம்பிக்கையை இசையாகவும் பக்தி பாடலாகவும் அருளை எண்ணங்களாகவும் உங்களிடத்தில் கொண்டு வருகிறது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்

0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 8:30 ஆலய விழாவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை உலா வரும். வர்ணனையாளர் எம்எம் கலியபெருமாள் அவர்கள்.
1: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பக்திமலை நிகழ்ச்சியில் அடுத்து உலா வருகிறது பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடல்.

0: இறைவனை ஆராதிக்கும் சரங்கள் உலாவரும் நிகழ்ச்சியினை கேட்கலாம். விலைக்கேற்றங்களை நிகழ்ச்சிகள் நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி கெசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் இந்நிகழ்ச்சி. உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 28ஆம் நாள் திங்கள் கிழமை.
7: உழவர்களுக்கு
8: சுபாக்கா.
9: ஓ, இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாமா?
8: அட சுபாக்கா,
9: அட வாப்பங்குடி.
8: ஏ சுபாக்கா, நான் வரது கூட தெரியாம அப்படி என்ன மும்மரமா செல்லுல பாத்துட்டு இருக்கீங்க?
9: பூங்குடி, நானே உன்ன பார்த்து இது சொல்லணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட பாரு, இங்க உட்கார. இங்க பாரு, இந்த பாரத் விஸ்தார் அப்படின்னு புதுசா ஒரு மொபைல் ஆப் வந்திருக்கு பூங்குடி.
8: ஒரு ஆப்பை விட மாட்டீங்களே, உங்க போன்ல எப்படிதான் ஸ்டோரேஜ் இருக்குதோ தெரியல.
9: அட, விவசாயம் சம்பந்தமான ஆப் பூங்குடி இது. நம்ம மத்திய வேளாண் அமைச்சகம் விவசாயிகளுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ஒரே இடத்துல பெறதுக்காக பாரத் விஸ்தார் அப்படிங்கிற ஒரு புதுசான மொபைல் ஆப்பை உருவாக்கி இருக்காங்க.
8: அப்படியாக்கா, இந்த ஆப் மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்?
9: அப்படி கேளு. துல்லியமா தினசரி என்ன வானிலை நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், தினசரி மார்க்கெட் நிலவரம், பயிர் விளைச்சல், சந்தை விலை, அப்புறம் பயிர்களை தாக்குற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கான உடனடி தீர்வு, இந்த மண் பரிசோதனை, இந்த உரம் போடும்போது எவ்வளோ சந்தேகம் நமக்கு வரும் அதுக்கான ஆலோசனை, இந்த அரசு திட்டங்கள்லாம் இருக்கு பாரு, பிஎம் கிசான், பயிர் காப்பீடு, இந்த மாதிரி திட்டங்களுக்கான விவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பூங்குடி.
8: சரிக்கா, இவ்வளோ சொல்றீங்களே, எங்க அப்பா கிட்டலாம் பட்டன் போன் தான் இருக்கு. அப்போ எங்க அப்பா வரலாம் இந்த ஆப்பை பயன்படுத்த முடியாதுல்லக்கா?
9: அப்படிலாம் இல்லை பூங்குடி, ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத விவசாயிகள் கூட 1-5-5-2-6-1 இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணா நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூங்குடி, மற்ற ஆப்பு மாதிரி இந்த பாரத் விஸ்தார நினைச்சிடாத, இதுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது இந்த ஏஐன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு சரியான தகவல்களை வழங்குற வகையில புதிய முயற்சி பூங்குடி இது.
8: ஓ, இது வேறையாக்கா?
9: அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு உள்ளூர் மொழிகள்லயே தகவல் கிடைக்கிறது எவ்வளவு அருமையான விஷயம். இது ஆங்கிலத்துல இருந்தா எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமா? அது மட்டும் இல்ல பூங்குடி, இந்தியாவில நம்ம நாட்டில் உள்ள பல மொழிகள்ல வேளாண் தகவல்களை வழங்குறதுக்கான திறன் கொண்ட டிஜிட்டல் தளமா இந்த பாரத் விஸ்தார உருவாக்கி இருக்காங்களாம்.
8: ஆமாங்கா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான இடுபொருள் தகவல் தானக்கா?
9: ஆ, அத சொல்லு. அதுவும் சரியான நேரத்துல சரியான தகவல் கிடைச்சா விவசாயிகளுக்கு ஏற்படுற இழப்புகளை தவிர்த்து நல்ல முடிவு எடுக்க முடியும்ல, அதுக்கு இந்த பாரத் விஸ்தார் ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப கை கொடுக்கும். பூங்குடி, சுருக்கமா சொல்ல போனா இந்த பாரத் விஸ்தார் செயலிய விவசாயத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் நம்ம கையில, அதுவும் நம்ம மொழியில.
8: ஆமா சுபாக்கா, இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களோட உதவியோட செஞ்சோம்னா நல்ல வளமான நிலையான விவசாயத்தை நம்ம உருவாக்கலாம்.
9: சரியா புரிஞ்சுக்கிட்ட பூங்குடி.
7: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
10: ONGC.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
1: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு, மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனலிலும் இருக்கோம். நேரம் 6:40. இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்குளூர் எண்ணெய் வழங்கும்.
3: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
6: பூமேக்ஸ்.
8: வணக்கம். நட்பின் வலிமை. நல்ல தாய் தந்தையர் வயிற்றில் பிறப்பது ஒரு பாக்கியம். நல்ல ஆசான்களிடம் கல்வி பெறுவது ஒரு பாக்கியம். அதுபோல நல்ல நண்பர்கள் அமைய பெற்றால் அதுவும் ஒரு பாக்கியமே. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தாயும் தந்தையும் குருவும் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு சிறு வயது முதல் மூப்பு நிலை வரை நட்பும் முக்கிய இடத்தை வகிக்கிறது. சிறு குழந்தையின் வாழ்வில் விளையாட்டு பருவத்தில் ஆரம்பமாகும் நட்பு அவன் வாழ்வில் வளர வளர நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும். ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய அவன் நண்பனை சென்று பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும் என்பார்கள். ஒரு நல்ல நட்பு எத்தகைய தாக்கத்தை ஒரு நண்பனுக்கு ஏற்படுத்தியது என்பதை பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் அறியலாம். பெருந்தலைவர் காமராஜர் எளிமையானவர், நேர்மையானவர், நேரத்தை பொன்போல மதிப்பவர், நற்பண்பாளர், கல்விக்கண் திறந்த உத்தமர் என்பது உலகம் அறிந்த ஒன்று. ஒருமுறை காமராஜர் ஒரு பள்ளிக்கூட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு காரில் புறப்படுகிறார். விழாவுக்கு போகும்போது அவர் உயிர் நண்பர் ஜீவானந்தம் அவர்களையும் அழைத்து போக விரும்பிய காமராஜர் அவர்கள் ஜீவானந்தம் வீட்டுக்கு வந்து அவர் நண்பரை கையோடு அழைத்து போக கூப்பிட்டார். சற்று தயங்கிய அவர் நண்பர், காமராசு நீ முன்னாடி போப்பா, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் என்றார். காமராஜரும் சரி சரி, விழாவுக்கு நேரத்தோடு வந்து சேரு என்றவராய் புறப்பட்டு போனார். விழா ஆரம்பமாகும் நேரமாகியும் நண்பரின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்க நண்பரும் உடன் வந்து சேர்ந்தார். வந்த நண்பரிடம், ஏன்பா நான் சொன்னபடி கேட்கலைனா நான் கோவப்படுவேன் உனக்கு தெரியும்ல என்று சற்று செல்லமாக கோபத்தை காட்ட நண்பர் காமராஜரிடம், தப்புதான்பா, அது ஒன்றுமில்லை, என்கிட்ட நல்ல வேஷ்டி ஒன்று தான் இருக்கு, அது அழுக்கா இருந்ததால துவச்சி காய போட்டு உடுத்திக்கிட்டு வரேன்பா. கண் கலங்கி போனார் காமராஜர். காமராஜரை போலவே அவரது நண்பரும் எளிமையாகவும் நேர்மையாகவும் நற்பண்பு கொண்டவராகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். இதுதான் நல்ல நட்பின் வலிமையும் தாக்கமும். இந்த நல்ல நட்பு தரும் பாடங்களும் அனுபவங்களும் இறுதிக்காலம் வரை பசுமரத்தாணி போல் நெஞ்சில் நிலை பெற்றிருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இத்தகைய நட்பே நிலையானது. இத்தகைய நல்ல நட்பின் வலிமை அறிந்துதான் நம் பழம்பெரும் மூதாட்டி அவ்வை அழகான ஒரு பாடலில் விளக்குகிறார். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் என்கிறார். ஆம், நல்ல நண்பர் கிடைத்துவிட்டால் கோடி பொருள் கொடுத்தாவது அவரது நட்பை பெற வேண்டும் என்கிறாள் அவ்வை.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கியது.

0: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
1: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 8:30 ஆலய உலாவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். வர்ணனையாளர் எம்எம் கலியபெருமாள் அவர்கள். இன்று காலை 7:30 மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா, பல்வேறு துறைகளில் 50 மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17 முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 ஆண்டுகாலம் பொது சேவையை வரும் 17 நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை

0: அமெரிக்க அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 நாட்களில் 100,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில், அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2,240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3,565 சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகனங்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம்

0: சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 நிமிடம். ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேரணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநய ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
5: மேலணி குழி அபிநயா ட்ரேடிங்ஸ் மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு காட்டுல சின்னு என்ற குட்டி முயல் இருந்துச்சா. அதுக்கு பழம்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் மரத்து மேல உச்சி கிளையில ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் தொங்குதா கவனிச்சுதான். ஆனா முயலால அவ்வளவு உயரத்துக்கு போய் பறிக்க முடியலையா. அதனால பக்கத்துல இருந்த ஒரு பெரிய யானை கிட்ட உதவி கேட்டுச்சான். அந்த யானை அந்த உதவியை ஏத்துக்கிட்டு தன்னோட தும்பிக்கையால மாம்பழத்தை பறிச்சு முயல் கிட்ட கொடுத்துச்சான். குட்டி முயலான சின்னு தனியா சாப்பிடாம அந்த மாம்பழத்தை பாதியா பிளந்து யானைக்கும் பங்கு கொடுத்துச்சா. யானையும் மகிழ்ச்சியா அதை வாங்கி சாப்பிட்டுச்சா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாமும் பகிர்ந்தளிப்பதே நல்ல பழக்கம் என்று. வணக்கம் நேர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் பாப்பா.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: என்ன படிக்கிறீங்க? உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லின் உனது புகழ் சொல்ல முடியலையே. பாட்டை எழுதிய நான் காமராஜர். அடுத்ததான்

0: திருக்குறள் சொல்றதா இருக்க, அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவான் புதற்றே உள்ளது. கொற்றனால் ஆய பயணன்கொள் வாழறிவர் நற்றார் தொழார் எனில் நலர் மிச ஏகினான் மானடி சேர்ந்தால் நிறை மிச நீடி வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யானும் விடும்பை இல. கேடில் விழிச்செல்வாம் கல்வி ஒருவருக்கு மானல்ல மற்றவை எவை. உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பே. மணின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கொக்க கூம்பும் பருவத்தே மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தே.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளு பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: உங்களை மாதிரி வானொலி அறிவிப்பாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த அறிவிப்பாளர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனைக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மேலனைக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 7 மணி.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
8: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமி மாமி.
10: என்ன மாப்ள இப்படி பரபரப்பா வர்றீங்க?
11: மச்சான், வர துணிய பார்த்தா ஏதோ வேலை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு.
9: ஆமா மாடசாமி, ஆமா வேலை வாங்கத்தான் போறேன்.
12: என்ன வேலைய வாங்க போறீங்களா? ஏதோ கடையில காசு கொடுத்து குச்சி மிட்டாய் வாங்குற மாதிரி சொல்றீங்க.
9: மாமி, நான் வாங்க போற வேலைக்கு அல்ல, அத வாங்கி குடுக்கறவருக்கு கொஞ்சோண்டு காசு கொடுக்க வேண்டி இருக்கு, அவ்வளவுதான்.
10: என்னது காசா? எவ்வளவு மாப்ள?
9: அது ஒன்னும் பெருசா இல்ல மாமி, ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா அவரு எனக்கு வேலையை வாங்கி தரன்ட்டாரு.
12: அதான பாத்த மாப்ள காசு இல்லாம கதைய நவுத்திட்டு வாரா?
9: அட, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமி. பெரிய மாமி, நீங்க முதல்ல ஒரு 10,000 பணத்தை எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் மத்ததை பேசிக்குவோம்.
12: என்னது 10,000? அக்கா கிட்ட அவ்வளவு பணம் இருக்கிற மாதிரி தெரியலையா மாப்ள?
9: அது எப்படி சின்ன மாமி, நீங்க உறுதியா சொல்றீங்க? பெரிய மாமிகிட்ட 10,000 கூட இல்லாம இருக்கும்.
13: இருந்துச்சு மாமா, ஆனா இல்ல.
9: என்னது இருந்துச்சு இல்லையா? என்ன சொல்லி சொல்ற?
12: அக்கா ஒன்னு ரெண்டாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நேத்து இருந்த பணம் இப்ப இல்ல.
9: என்னது ஒன்னு ரெண்டாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஆமா, அப்படி யாரு ஒன்னு ரெண்டாக்கி தர்றா?
10: அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நேத்தி ஒருத்தர் வந்து 1 ரூபா கொடுத்தா, 2 ரூபா, 2 ரூபா கொடுத்தா, 4 ரூபா, 100 ரூபா கொடுத்தா, 200 ரூபா, 1,000 ரூபா கொடுத்தா, 2,000 ரூபா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. எனக்கும் ஆசை தாங்கல, உண்மையிலேயே குடுப்பீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பா குடுப்பேன், வேணும்னா இங்க நிக்கிறவங்களை எல்லாம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் அவரை சுத்தி நின்ன 5-6 பேருகிட்ட அப்படிங்களான்னு கேட்டேன். ஆமா, நாங்க எல்லாம் கொடுத்து வாங்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி, நாமளும் குடுப்போமேன்னு கையில இருந்த 10,000 எடுத்து கொடுத்தேன்.
9: சரி மாமி, அவர் 10,000.

0: வாங்கிக்கிட்டு 20,000 ரூபா கொடுத்தாரா?
1: அதான் இல்ல மாப்பிள்ள, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் 100 ரூபா 1,000 ரூபா கொடுத்துதான் ரெண்டு மடங்கா வாங்கிக்கிட்டாங்க. நீங்க 10,000 ரூபா கொடுத்திருக்கீங்க, அதனால இங்க வச்சு அத ரெண்டு மடங்கா ஆக்க முடியாது. ஊர்ல எடுத்துட்டு போய் பூஜை வச்சு மாத்தி கொண்டாந்துறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு நாங்களும் கொடுத்துட்டோம் மாப்பிள்ள.
0: என்னது, பூஜையில வச்சு ஒன்னு ரெண்டு ஆக்குறாங்களா? என்ன மாமி இது, இந்த காலத்துலயும் இப்படி இருக்கீங்க? சரி, அவரோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்களா?
2: அவர்கிட்ட நாங்க அட்ரஸ் கேட்டோம் மாப்பிள. என் அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு? உங்க அட்ரஸ் தான் என்கிட்ட இருக்கு, நான் கரெக்டா வந்து நாளைக்கு கொடுத்துறேன்னு சொன்னாரு. அதுவும் சரிதானேன்னு நாங்களும் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டோம்.
0: என்னது, அவரு அட்ரஸ கூட வாங்கிக்காம பணத்தை கொடுத்தீங்களா? என்ன மாமி இது. ஆமா, இந்த அறிவு ஜீவி குட்டி மாமி இருப்பாங்கள, அவங்களும் ஒண்ணும் கேக்கலையா?
1: மாப்பிள கேக்குறீங்க, ரோட்டு நெடுக போன அந்த ஆளை கூட்டிட்டு வந்ததே நம்ம அமிர்தவள்ளி தான்.
0: என்னது குட்டி மாமியா? மாமி பணம் வந்துரும்ல?
3: ஏன் வராது, நான் தலையிட்ட காரியம் எதுவும் சோட போனது இல்ல, எல்லாம் வந்துரும்.
4: சித்தி, இது எப்ப நடந்தது? நானும் நேத்து ஃபுல்லா வீட்டுல தானே இருந்தேன்.
5: அது ஒண்ணும் இல்லண்ண, எப்போதும் போல மதியானம் ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்குவீங்கள, அது மாதிரி நேத்து தூங்கிட்டு இருந்தீங்க, அந்த கேப்லதான் இது நடந்தது.
0: அது சரி, நீதான் படிச்ச பொண்ணாச்ச, உனக்கு இப்படி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா?
6: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர்.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: இப்ப என்னமாமா நடந்துட்டு, நேத்து 10,000 ரூபா வாங்கிட்டு போனாங்க, இன்னைக்கு 20,000 ரூபா கொண்டு வந்து குடுக்க போறாங்க.
0: சரி அம்சவல்லி, படிச்ச பொண்ணு நீ இருந்தும் அவங்களோட அட்ரஸ் வாங்குறது இல்லையா?
5: மாமா, அவங்கதான் நம்மள்ட்ட வந்து குடுக்க போறாங்க, அதுக்கு அட்ரஸ் தேவை. நம்மள அவங்கள்ட்ட போய் வாங்க போறோம், அதுக்கு எதுக்கு அட்ரஸ் விட்டுட்டோம்?
0: எல்லாம் சரி அம்சவல்லி, அவங்க கண்டிப்பா கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதை வச்சு நம்புறீங்க?
4: ஏ மச்சான், அதான் 10-20 பேர் வாங்கினவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. அப்புறம் என்ன?
3: ஆமா மாப்பிள, ஒரு 10-20 பேரு ஒண்ணுக்கு 2 மடங்கா பணம் வாங்கிருக்காங்க. அவங்க சொன்னதுனாலதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அக்கா கிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன். இருந்தாலும் அக்கா 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஆசைப்பட்டு 10,000 ரூபாய தூக்கி கொடுத்துட்டாங்க.
0: ஏன் பெரிய மாமி, எல்லாரும் 1,000 2,000 கொடுத்தது மாதிரி நீங்களும் கொடுக்க வேண்டியதுதானே? ஏன் 10,000 ரூபாய் கொடுத்தீங்க?
1: என்ன மாப்பிள்ள, நீங்க 1,000 ரூபாய் வச்சிருந்தவங்க 2,000 ரூபாய் வாங்கினாங்க, 2,000 ரூபாய் வச்சிருந்தவங்க 4,000 ரூபாய் வாங்கினாங்க, நான் 10,000 ரூபாய் வச்சிருந்தேன், அதனால 20,000 ரூபாய் வருமேன்னு ஆசைப்பட்டு கொடுத்தேன்.
0: ஐயோ மாமி, அந்த பணம் வரவே வராது.
3: எப்படி மாப்பிள்ள அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
0: ஆமா மாமி, அவங்களோட அட்ரஸே குடுக்காம போயிருக்காங்கன்னா அது ஏமாத்து வேலைன்னு உங்களுக்கு தெரியலையா?
5: ஏமாமா, இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இப்ப நீங்க நம்பாம பேசினா எப்படி? இன்னும் 1 மணி நேரத்துல பணம் வருதா இல்லையான்னு பாருங்க.
0: 1 மணி நேரம் இல்லாம சொல்லி 1 வருஷம் ஆனாலும் அந்த பணம் வரப்போறது இல்ல.
4: எப்படி மச்சான் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
0: ஒன்னும் இல்ல, அங்க எங்க இந்த மாப்பிள்ள மன்னார்சாமி போகும் போது காதுல விழுந்த சேரிய வச்சு உறுதியா சொல்றேன்.
3: என்ன மாப்பிள, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எல்லாரும் என் மண்டைய போட்டு ஊட்டிடுவாங்க, என்னன்னு தெளிவா சொல்லுங்க மாப்பிள.
0: அப்படி வாங்க வழிக்கு, இப்பதான் இந்த மாப்பிள மன்னார் சாமியோட அருமை குட்டி மாமிக்கு புரிஞ்சிருக்குது. சொல்ற மாமி சொல்றேன், இதே மாதிரி நம்ம பக்கத்து ஊர்லயும் வந்து 1,000 கொடுத்தா 2,000 சொல்லி பணம் கேட்டிருக்காங்க. மக்களோலும் உங்களை மாதிரி யோசனை பண்ணிருக்காங்க, ஆனா அவங்கள சுத்தி நின்ன 10 பேரு நாங்களும் வாங்கணும் உண்மைதான் சொல்லிருக்காங்க. சரின்னு அந்த மக்களோடும் கொடுத்திருக்குது, ஆனா அந்த ஆளு வரவே இல்ல.
5: அப்புறம் அந்த ஆளு சுத்தி நின்னவங்க எல்லாம் பணம் வாங்குறேன்னு சொன்னாங்களே, அது எப்படி?
0: எப்படியும் இல்ல, அவரை சுத்தி நின்னவங்க அத்தனை பேரும் அவரோட ஆளுங்க.
3: அவரோட ஆளுங்களா, எப்படி?
0: ஆமா குட்டி மாமி, நீங்க வீட்டுக்குள்ளதான் சவுடால பேசலாம், வெளி உலகத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு உண்மையெல்லாம் புரியும். இந்த மாப்பிள்ள மன்னார்சாமி உலகம் சுற்றும் வாலிபனா சுத்தி வர்றதுனால எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குது. அதாவது அவரை சுத்தி ஒரு 10 பேரை செட்டப் பண்ணி காசு கொடுத்து அழைச்சுக்கிட்டு இதே மாதிரி வர்றது. உங்களை மாதிரி ஆளுங்க கிடைச்சா அவங்கள்ட்ட பணத்தை சுட்டிக்கிட்டு போய் ஆளுக்கு கொஞ்சம் பங்கு போட்டுக்கிறது. இப்படி எல்லாம் ஏமாத்தக்கூடிய அவங்கள்ட்ட போய் நீங்க ஏமாந்து இருக்கீங்களே மாமி.
4: சரி.

0: விடுங்க, என்ன அவங்க ஒண்ணுக்கு ரெண்டு தரம்னு வாங்கிட்டு போயிருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா செலவு கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிருக்க போறீங்க, அதான் வித்தியாசம். இருந்தாலும் இப்படி இருக்கிறவங்களும் விட்டு வைக்க கூடாது மச்சான், உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கணும்.
1: எல்லாம் சரி மாடசாமி, இங்க இருந்துகிட்டு வாய்க்கடியே பேசலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னா வந்தவங்களோட அட்ரஸ் வாங்கி வச்சிருந்தா தானே கொடுக்க முடியும், இவங்கதான் அதையும் வாங்கலையே.
2: ஆமா மாப்ள, இது தெரியாம போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நேத்தே அவங்க அட்ரஸையும் கேட்டு வாங்கி வச்சிருப்பேன் மாப்ள.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க உண்மையான அட்ரஸ் அமைச்சா கொடுப்பாங்க?
1: கொடுக்க மாட்டாங்கதான் மடசாமி. ஆனாலும் நாம ஏன் உழைக்காம வர்ற காசுக்கு ஆசை பண்ணோம்? உழைச்சி சம்பாரிச்சு வர்ற காசே நம்மள்ட்ட ஒட்ட மாட்டேங்குது. இதுல ஒண்ணுக்கு பத்தாதாரம் பத்துக்கு நூறாதாரங்கிறத வாங்கணும்னு நமக்கு ஏன் ஆசை வருது?
5: பணம் போனது கூட எனக்கு பெருசா தெரியல மாப்பிள்ள. ஆனா இத நீங்க சொல்றீங்க பாருங்க மாப்பிள்ள, இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: ஏசின மாமி, இந்த மாப்பிள்ள மன்னாசாமிய புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா? நான் என்னைக்காவது உங்களை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போயிருக்கனா?
5: நான் அப்படி சொல்லல மாப்பிள, உங்ககிட்ட குடுக்கற பணம் திரும்பி வராதுன்னு நினைச்சு குடுப்போம், வராது. ஆனா அவர்கிட்ட குடுத்த பணம் திரும்பி வரும்னு நினைச்சோம், ஆனா அதுவும் வரல. அதான் அப்படி சொன்னேன்.
1: ஓ அப்படியா? ஆனாலும் அவரோட என்ன ஒப்பிட்டு இருக்க கூடாது மாமி, ஏன்னா நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கும்.
2: மாப்பிள்ள விடுங்க, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள, நீங்க இங்க இருக்கிறத எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாம ஏதாவது வேலை தேடி பொழைக்கிறதுக்கு வழிய பாருங்க மாப்பிள்ள.
0: அம்மா, அப்ப நானும் வேலைக்கு போகணுமா?
2: நீ என்ன செல்ல வேலைக்கு போயிட்டு, நம்ம வீடு வாச நிலம் நீ செல்லாம் பாத்துக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தா போதும்.
6: ஓ மாப்பிள்ளதான் வேலைக்கு போகணுமோ? உன் பையன் வேலைக்கு போக மாட்டானோ? அவனையும் இங்கேயாவது அனுப்புக, அப்பதான் முன்னேற முடியும்.
1: அப்படி சொல்லுங்க மாமி, இப்பதான் எனக்கு ஏத்த குட்டி மாமியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அந்த ஆளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
5: சரி மாப்பிள, அமிர்தவழியோட மனமாற்றத்துக்கு யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க?
1: அதான் சின்ன மாமி, அந்த ஏமாத்திட்டு போன ஆள அழிச்சிட்டு வந்தது நம்ம மாமி தானே, அதுல ஏமாந்துட்டமேன்னு மனம் மாறி எனக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
6: என்னது உங்களுக்கு சாதகமா பேசுறானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க மட்டும் சம்பாதிச்சா போதுமா? மாடசாமி சம்பாதிச்சாதான் நாலு பேர் அவருக்கு பொண்ணு கொடுக்க முன்னு வருவாங்க, அதுக்காக சொன்ன.
1: ஓஹோ அதுக்காக சொன்னீங்களா? பெரிய மாமி கேட்டுங்க, நான் வேலை வாங்கறதுக்கு நீங்க வச்சிருந்த 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம், அந்த 10,000 ரூபாய் காலி பண்ணிட்டு இப்ப எவ்வளவு சவுடாலா பேசுறாங்க பாத்தீங்களா?
2: ஆமா மாப்ள, நான் செவனேன்னு வச்சிருந்த 10,000 ரூபாய் பணத்தை யாரோ ஒருத்தர கூட்டிட்டு வந்து வாங்கி கொடுத்து விட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? அமிர்தவள்ளி எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ நான் கொடுத்த 10,000 ரூபாய திருப்பி என்கிட்ட கொடுத்துடுற, சரியா?
6: என்னக்கா மாப்பிள்ள கிட்ட கட்டுக்கட்டா கொடுத்தாலும் கணக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட இந்த 10,000 ரூபாய்க்கு இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: மாமி நான் வாங்கிட்டு போறது வேற, ஆனா யாருகிட்டயோ ஒருத்தட்ட வாங்கி கொடுத்துறீங்கல்ல, அது தப்பு இல்லையா? அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும்.
0: போதும் மச்சான் போதும், சித்தி பத்திய கொளுத்தி பத்த வைக்கிறாங்க, நீங்க பட்டாசால வெடிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேர் சண்டை எப்பதான் ஓய போதோ தெரியல.
2: அட நீ வேற மாடசாமி, அவங்க ரெண்டு பேரும் என்ன சண்டையா போட்டுக்கறாங்க? ஏதோ என் தங்கச்சி அமிர்தவள்ளி கொஞ்சம் படபடன்னு பேசுவா, மத்தபடி அவ மனசுல ஒன்னும் இருக்காது.
1: அப்போ என் மனசுல ஏதாவது இருக்கும்னு சொல்றீங்களா மாமி? இது நல்லா இல்லாம சொல்லிட்டேன்.
5: ஐயோ உங்க சண்டைய முதல்ல நிறுத்துங்க, ஏமாப்புல இப்படி எது பேசினாலும் குத்தமாவே எடுத்துக்கிறீங்க.
1: என்னது நான் குத்தமா எடுத்துக்கிறேனா? இந்த பாருங்க, இப்ப எல்லாம் நீங்க ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அது சரியா வராது. நான் என் வேலையை பாத்துட்டு கிளம்பிடுறேன்.
6: அப்படியா மாப்பிள, இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், எப்ப கிளம்ப போறீங்க?
1: கிளம்புறதுனா நான் வெளியில போய் சுத்தி விட்டு மறுபடியும் வர்றதுக்கு கிளம்புறது சொன்னேன். நீங்க நிரந்தரமா கிளப்புறதுக்கு வழி பண்றீங்களா? அதான் நடக்காது இந்த மாப்பிள்ள மன்னார் சமை கிட்ட.
2: இந்த பாருங்க, யாரும் எங்கேயும் போவேணாம், எல்லாரும் சந்தோஷமா இங்கேயே இருப்போம். சரி சரி, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க உங்க வேலையை பாருங்க போங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார் சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி, இல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி, ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி, ஈ சுபா.
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி, நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி, டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: இது உங்கள் அபிமான காரைக்கல் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகள் தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள். தொடர்ந்திருந்திருங்கள் காரைக்கல் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி காரைக்கல் பண்பலை 100.3.
9: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2029 ஆண்டுக்குள் 21 மாநிலங்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்குள் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். பிஜேபி

0: நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும் 52 கோடிக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஹிந்தி தின விழா மற்றும் 6வது அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ளவுள்ளார். இந்த இருநாள் மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும் பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை போராட்ட தலைவர் பாலகங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் ஒருவார கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. மணிப்பூரில் 1951 அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தித் தொடர்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷியாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின்

வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய இரண்டு முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின் போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற

0: நடந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கும் போது சைபால் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
8: சைபால்.
6: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
10: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் பொங்கல் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க பொங்கல் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: உங்கள் கடை காரைக்கால்.
12: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: தகவல் வழங்க இருக்கிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து.
13: நாம இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி விடுதான், விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்குதான், சோம்பல் முறிக்குதான், கொட்டை கொட்டை மூச்சிக்கிட்டு இருக்குதான், முகத்தை கோணிக்குதான், இவ்வளவும் பண்ணுதான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது.

0: கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. கண்ணு முழிச்சதும் அது கொட்டாய் விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோட கொஞ்ச நேரம் விளையாடுது. அதுக்கப்புறம் கை கட்ட விரல வாயில் வச்சுக்குது. தாயோட இதய துடிப்பு, செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறத உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்குது. தாய் எழுந்திருச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குலுக்கல்ல மெய்மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான். தாய் மூச்சு விடுறது புஷ் புஷ்னு பெருசாக கேட்குதாங்க. வயிற்றுக்குள்ளேருந்தும் குடல்லிருந்தும் வர்ற பலவிதமான சப்தங்கள், இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான். அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு, சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல, இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது. அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விக்கல் கூட ஏற்படும். அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா. சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்லை, ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி விடலாமா. இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது, அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார், குழந்தை வயத்தில் இருக்கும் பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா, வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்து தான், அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க, சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னாங்களாம். அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார் அந்த அப்பா.
1: நேயர்களுக்கு இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சைபால் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: திசைக்கு வீசும் ஒலிகளை இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. இனி கேட்கலாம் தஞ்சை வடவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை வடவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை வடவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை

0: ஊர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள்.
5: ட்ரவுனிங், அதாவது நீரில் மூழ்குதல், கிணறு, குளம், ஆறு, கடல், நீச்சல் குளம் மூழ்கும் விபத்துகள் பல இடங்களில் ஏற்படுகின்றன. குழந்தைகள் சில அங்குல நீரில் கூட மூழ்கலாம். இதன் முக்கிய காரணம் ஆக்சிஜன் இழப்புதான். ஆகவே மூச்சு அளிப்பதே முக்கியமான மைய கருத்து ஆகும். இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீச்சல் தெரியாவிட்டால் நாம் தண்ணீரில் இறங்கி காப்பாற்ற முயலக்கூடாது. எட்டி கொடு, எரிந்து கொடு, ஆனால் குதிக்காதே. நன்கு நீச்சல் தெரிந்தவர்களே தண்ணீருக்குள் இறங்க வேண்டும். நீரில் இருந்து எடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? உடனே மருத்துவ உதவியை நாடுங்கள். மூச்சு உள்ளது என்றால், சுயநினைவு இல்லை என்றால் பக்கவாட்டில் போடுங்கள். நினைந்த ஆடைகளை நீக்கி உலர்ந்த போர்வையால் உடலை சூடாக வையுங்கள். நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு தாமதம் இல்லாமல் எடுத்து செல்ல வேண்டும். தாமத மூழ்கல் ஆபத்து என்று ஒரு என்டைட்டி உள்ளது, அதாவது செகண்டரி ட்ரவுனிங். அது மிகவும் ஆபத்தானது, ஆகையால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். அடுத்தது விஷத்தாக்கம், வீட்டு ரசாயனங்கள். வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்கள் தவறுதலாக உட்கொள்ளப்பட்டால் உயிருக்கு ஆபத்து. குழந்தைகள் அழகான பாட்டில்களை பானம் என நினைத்து அருந்து விடுகிறார்கள். அதன் வகைகள் நாம் காணின் கழிப்பறை சுத்திகரிப்பான், அமிலம், காரம், தட் இஸ் ஆல்கலி, கிருமி நாசினி, எலி மருந்து, எறும்பு மருந்து, பூச்சிக்கொல்லி, ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ், களைக்கொல்லி, ஹெர்பிசைட், மண்ணெண்ணெய், பெட்ரோல், அளவு மீறிய மாத்திரைகள் ஆகியவை உயிருக்கே ஆபத்தாக முடியும். அதன் அறிகுறிகள் என்ன? வாய் தொண்டையில் எரிச்சல், நுரை, எச்சில், பெருக்கு, வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல், வலி, ஓபிசியால் அதிக வியர்வை, சிறுத்த கண் பார்வை, தசை துடிப்பு ஆகியவற்றை நாம் காணலாம். செய்யக்கூடாதவை என்ன? தயவு செய்து வாந்தியை வரவழைக்காதீர்கள். மேலும் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கொடுக்காதீர்கள். எப்படி கையாள வேண்டும்? உங்கள் பாதுகாப்பு இங்கு மிகவும் முக்கியம். வாயுவால் ஏற்பட்ட ப்ராப்ளம் எனில் உடனடியாக திறந்த வெளிக்கு செல்லுங்கள். தோல் போன்றவற்றை நீர் வைத்து நன்கு கழுவ வேண்டும். எந்த விஷம் என்று கண்டறியுங்கள். பாட்டில், லேபிள், மாத்திரை தகட்டை மருத்துவரிடம் காட்டுங்கள். உடனே மருத்துவ உதவியை நாடுங்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: தஞ்சை வழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய
4: பிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை வழவன் நாட்டு சர்க்கரை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஒரு நல்ல காலை, ஒரு நல்ல மனநிலை, ஒரு நல்ல பாடல், இந்த மூன்றையும் சேர்ந்தாலே அந்த நாள் கொஞ்சம் கூடுதல் அழகாகத்தான் இருக்கும். காலை நேரத்தின் சுறுசுறுப்பை கூட்ட, முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்க, உங்கள் பயணத்துக்கு இசையாக, உங்கள் வேலை நேரத்துக்கு துணையாக பாடல்களையும் பேச வேண்டிய சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் கலந்து உங்களுக்காக தயாராக இருக்கிறது காலை காம்போ. உங்கள் காலை நேரத்தின் சந்தோஷமான காம்பினேஷன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு செல்லும் தடங்களால் மற்றொருவரின் வாழ்க்கையை மாற்றட்டும். இது நெல்சன் மண்டேலா கூறிய பொன்மொழி.

0: நேர்களை, இன்று காலை 8:30 ஆலய விழாவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். வர்ணனையாளர் எம்எம் கலியபெருமாள் அவர்கள்.
1: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: காரைக்கால் சமூக நலத்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதாரினுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூலம் மாதாந்திர நிதி உதவி வழங்கப்பட உள்ளதால் காரைக்கால் சமூக நலத்துறை மூலம் உதவித்தொகை பெறும் அனைத்து மாற்றுத் திறனாளிகளும் தங்களது மருத்துவ சான்றிதழ், பென்ஷன் புத்தகம், குடும்ப அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, UDID உதவித்தொகை பெறும் வங்கி புத்தகம் மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றின் நகலை 15/9/2026 அதாவது நாளை காரைக்கால் காமராஜர் வளாகம் சமூக நலத்துறை அலுவலகத்தில்

0: சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் உடன் இணைந்த பதிவறை எழுத்தர் ஒரு பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் ஒரு பணியிடம் பதவிக்கு 42 வயதுக்குட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இப்பதவிக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் https://திருவாரூர் .nic.in

0: என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய கல்வி சான்றிதழ் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அறையன் 311 மூன்றாவது தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணைப்பு கட்டடம் திருவாரூர் 610004 என்ற முகவரிக்கு 30/9/2026 மாலை 5:30 அனுப்பி வைக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: நிறைய நமது பின்பலையில் இன்று முற்பகல் 11 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர், சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் கே சுப்பு அவர்கள். இன்று பிற்பகல் 1 சங்கமம் இந்தி மொழியின் நாளையொட்டி திருநள்ளாறு இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.

நிகழ்ச்சி இன்று காலை 8:30 ஆலை விழா நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிறை நிகழ்ச்சியை கேட்கலாம். வர்ணனையாளர் எம் எம் கலியபெருமாள் அவர்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது காலை காம்போ. திசைக்கு மிசும் ஒலிகளை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரின் நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடக்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அன்பு இருக்குன்னா அந்த இடத்துல பயம் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அந்த அன்பு இருக்கிற இடத்துல பயம் வந்து தெரியாது. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஒரு சின்ன குழந்தைய அழைச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நாய் குலைக்குது, குலைச்ச உடனே பயந்து போய் பக்கத்து வீட்டுல போய் பூர போறாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்றான், நாயை பார்த்து அவனுக்கு நாயின்னு தெரியல, அதை பார்த்து சும்மா கையை காட்டிட்டே வரான். அந்த குழந்தைகிட்ட கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த அம்மா ஒரு ஸ்டேஜில் பார்த்தாங்க, நம்ம எங்கே ஒதுங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குனிஞ்சு ஒரு கல் எடுக்கிற மாதிரி திரும்பி பார்த்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாய் ஓடி போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் வருது. அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு உண்மையே புரியல, ஆஹா குழந்தைய எப்படியா காப்பாற்றி ஆகணும் சிங்கத்திட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சுயநல நோக்கம் இல்லாம அந்த குழந்தைய காப்பாத்துங்கிற ஒரே விஷயத்துல அந்த சிங்கத்திட்ட இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டா எஸ்கேப் ஆகி அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து பாசம் இருக்கோ அன்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து பயமே இருக்காது. ஒரு குழந்தை வந்து பிளைட்ல போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் சின்ன குழந்தை. அந்த பையன் என்ன பண்றான்னா, எல்லாம் சீட் பெல்ட் போட்டு எல்லாம் போட்டுட்டு பக்கத்துல இருக்காள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், சீட் பெல்ட் போட்டு உட்காருங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்து மோசமான வானிலை, அந்த பிளைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தார்மரா போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கவங்களாம் கத்துறாங்க, ஆனா இந்த பையன் மட்டும் என்ன பண்றான், அழகா மொபைல் வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சாக்லேட் செஞ்சுட்டே இருக்கான். இந்த பக்கத்துல இருக்க பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்பா உனக்கு பயம் இல்லையா, நாங்களாம் பயந்துட்டு இருக்கோம், நீ உனக்கு பயமே இல்லையான்னு அந்த பெரியவர் கேக்குறாரு. அப்ப அந்த பையன் ரொம்ப அழகா சொன்னா, ஏன்னா ஏன் பயப்படணும் அப்படின்னு கேக்குறான். இல்ல இந்த மாதிரி வானிலை ரொம்ப மோசமா இருக்கிறதால பிளைட் மோசமா போயிட்டு இருக்கு, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த பிளைட்டோட பைலட்டே எங்க அப்பா தான், ஏன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் இந்த பிளைட்ல டிராவல் பண்றேன்னு. எனக்கு வந்து எங்க அப்பா மேல நம்பிக்கை இருக்கு, அவருக்கு என் மேல அன்பு இருக்கு பாசம் இருக்கு, அவர் வந்து என்னை வந்து எந்த சூழல்லையும் நான் இருக்கேங்கிறதால நல்ல விதமாக கொண்டு போய் இறக்கி விடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வானிலை சரியாகி அப்போதான் பைலட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து கோ பைலட்டை விட்டுட்டு பைலட் வந்து அந்த குழந்தைய பார்க்குறாரு. சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கான், எல்லாரும் பதப்பதப்பாக இருக்கும்பொழுது இவன் ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறான். அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த பையன் வந்து இதுமாரி இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார், நான் அவனுக்கு சொல்லி வளர்த்தது என்னன்னா எந்த சூழலும் நான் இருக்கேன்ட அவனுக்கு கவலைப்படாதுன்னு சொன்னேன். அந்த பாசம் அவனுக்கு இருக்கிறதால அவனுக்கு பயம் கிடையாது, அந்த பயம் இல்லாததால அவன் ரொம்ப ஜாலியாக இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் வந்து என்னென்னா எதையோ நினச்சிக்கிட்டு கடவுளை வேண்டி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க, நான் வந்து இப்போ வந்து அந்த குழந்தையை பார்க்கும்போது தெரிஞ்சிங்க எனக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் நான் இப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் வந்து அன்பு இருக்கோ அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை உறவினர்கள் இருப்பாங்க, இல்லை வீட்டுக்காரம்மா இருப்பாங்க, இல்லை அப்பா இருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ நமக்கு ஒரு அசுர பலம் இருக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். சோ பயத்தை பத்தி கவலை இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா துணிச்சலா பேசுவோம். சில

0: பாத்துருக்கலாம். ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்னா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில பையன் கொஞ்சம் வேகமா பேசுவான். அதே அவனை தனியா கேட்டீங்கன்னா ஐயோ சார் நான் உங்களை சொல்ல சார்னு அழுவா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பயம் வர்றது கிடையாது. சோ நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே அன்பு செலுத்துவோம், பயம் இல்லாம அவங்கள வந்து வாழ்க்கையில டெவலப் ஆகிறதுக்கு உதவி பண்ணுவோம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97151672. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணிக்கு அரைக்கால்.

0: பொன்மலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகையில் வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலையில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நீங்க கேட்க விரும்பும் துள்ளலான பாடல்களோடு நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற 04368 என்ற முன்னிணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994480 அல்லது 2995580 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்குங்க. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகம் எந்த 2 மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? நேயர்கள் உங்களோட பதில்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வேன்முகி.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?

0: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருசைமுனி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
3: எல்லாம் நல்லா இருக்கு.
2: என்ன பாடல் வேணுமா?
3: இட்லி கடை பட்டுல இருந்து என் சாமி தந்தானே அந்த பாட்டு மேடம்.
2: சரிம்மா, பாடல் கேட்கலாம்.
3: எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேடம்.
2: எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா.
3: நன்றி மேடம்.

நேர்களே, இது பொங்கல் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் அபிபெயர்ச்சை நேரம் 8:20. அபிபெயர்ச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தொல்லை வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடம் பாட்டு வேணும்?
4: நீண்ட நாட்கள் பிறகு நினைறோமா.
3: நன்றி சார். மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும் சார்?
4: வேட்டை பாடல். ஒரு பாடல் கொடுக்கணும்.
3: சரிங்க சார், பாடல் கொடுத்தலாம். நன்றி சார். நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நேர்களை, இன்னைக்கு தொலை வரும் பாட்டு நிகழ்ச்சியில சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகம் எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு அப்பால் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இது 2016 ஆண்டில் யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டத்தின் கீழ் உலக உயிர்கோள காப்பகங்களின் வலையமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்த உயிர்கோள காப்பகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதன் செழுமையான பல்லுயிர் பெருக்கத்திற்கும் சூழலியல் முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது. நமக்கு கொடுத்திருந்த இந்த கேள்விக்கு நேயர்கள் நிறைய பேர் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க.

ఇక్కడ

0: Viking Bunions and Briefs.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவரியாசர் காரைக்கால் ஷேகோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சீகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
1: தள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய அனைவரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுடன் வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
4: மாதான் கொடை விழா படத்திலிருந்து மண் வெட்டி நொனி என்ற பாடல் மேடம்.
1: சரிங்க சார், பாடல் கேட்கலாம் சார். நன்றி
4: நன்றி, வணக்கம்.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நிறைவு பெறுகிறது. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் ட்ரீஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் ட்ரீஸ்.

0: வணக்கம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
2: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
0: பண்பலையில் நேயர்கள் கேட்கவிருப்பது, பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
3: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
7: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
7: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
7: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
6: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது, தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை.

0: தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிரலை வர்ணனையாளர் எம்எம் கலியபெருமாள் அவர்கள். வாருங்கள் நேர்களே, திருவலஞ்சுழிக்கு செல்வோம்.
1: ஓம் கணபதியை போற்றி, ஓம் விநாயகனே போற்றி. வணக்கம் நேர்களே. காவிரி தென்கரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையில் 25வது தலமாக விளங்குகிறது இந்த திருவலஞ்சுழி. அம்பாள் பெரிய நாயகியின் சன்னிதி இறைவன் சன்னிதிக்கு வலதுபுறம் அமைந்திருக்கிறது. இத்தகைய அமைப்புள்ள தலங்கள்

0: திருமண தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு திருநாளில் தான் இந்த நாம் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்காக இது வந்திருக்கக்கூடிய இடம் திருவலஞ்சுழி அருள்மிகு வெள்ளை விநாயகர் ஆலயத்திற்கு தான் இன்றைய ஆலய உலா நிகழ்ச்சிக்காக நாம் வந்திருக்கிறோம். அந்த வகையில் இத்தலம் ஒரு திருமண பிரார்த்தனை தலமாக கருதப்படுகிறது. திருமண தலமாக இருந்தாலும் சிறப்பு பெற்ற சுவேத விநாயகர் சன்னிதி இருப்பதால் இத்தலம் மேலும் சிறப்பு பெறுகிறது. இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் 1, திருஞான சம்பந்தர் பதிகம் 3 என மொத்தம் 4 பதிகங்கள் உள்ளன. நாம் இந்த கோயில் எங்கிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வோமா? கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலைக்கு அருகே இந்த தலம் இருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர், பாபநாசம், சுந்தரபெருமாள் கோயில் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்து சாலையில் இந்த சாலையில் அருகில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. கோயில் சாலை ஓரத்திலேயே அமைந்திருக்கிறது. நேர்களே, இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 28 மணி வரையிலும் திறந்திருக்கும். இதனுடைய தல வரலாறு பற்றி நாம் கொஞ்சம் சிறிதாக தெரிந்து கொள்வோம். காவிரி நதி வளமாக சுழித்து செல்லும் இந்த இடத்தில் அமைந்திருப்பதால் இந்த திருத்தலம் திருவலஞ்சுழி என்று பெயர் பெற்றிருக்கிறது. அவ்வாறு வளம் சுழித்து சென்ற காவிரியிலிருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய பிளத்துவாரம், அதாவது பள்ளம் ஏற்பட்டது. பாய்ந்து வந்த காவிரி ஆறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் அது இறங்கிவிட்டது. அது கண்ட சோழ மன்னன் கவலையுற்று திகைத்த பொழுது அசிரீரியாக இறைவன் தோன்றி மன்னனோ மகரிஷியோ இறங்கி அப்பாதாளத்தில் பலியிட்டுக் கொண்டால் அப்பிளாத்துவரம் மூடிக்கொள்ளும், அப்பொழுது காவிரி வெளிப்படும் என்று அருளினார்கள். அதை கேட்ட மன்னன் ஒட்டியூர் என்ற இடத்தில் ஏரண்டம் என்னும் கொட்டை செடிகள் அடர்ந்து வளர்ந்துள்ள இடத்தில் தவம் செய்த ஏரண்ட, அதாவது ஹேரண்ட முனிவரிடம் சென்று அசிரீரி சொன்ன செய்தியை அவன் சொன்னான். இதை கேட்ட ஏரண்ட முனிவர் நாட்டுக்காக தியாகம் செய்ய முன் வந்தார். அவர் அந்த பிளத்துவாரத்தில் இறங்கி தன்னை பலி கொடுக்கவும் பள்ளம் மூடிக்கொள்ள காவிரி வெளிப்பட்டால் ஏரண்ட முனிவருக்கு இந்த கோவிலில் சிலை இருக்கிறது. இன்றும் மகா சிவராத்திரி நாளில் இரவில் 4 ஜாமங்களிலும் ஆதிசேஷன் வெளிப்பட்டு திருவலஞ்சுழி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகைக்காரணம் என்னும் தலங்களில் வந்து வழிபடுவதாக செவிபடி செய்தி சொல்லப்படுகிறது. திருவலஞ்சுழியில் உள்ள தல விநாயகர் சுவேத விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். திருநீரில் தொடர்ந்து நாம் இந்த தலத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதே வேளையில் இன்று இங்கு நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவான இன்று இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்ல நம்மோடு இணைகிறார் மன்னை நாராயணன் அவர்கள்.
1: திகட சக்கர செம்முகம் ஐந்துழா, சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறி அருளியதற்கேற்ப, முன்னை முதல்வன், முதுபெரும் இறைவன், ஆக எல்லாவற்றுக்குமான இறைவனாக விளங்கக்கூடிய ஆதி மூல கணபதியாம் இங்கே திருவலஞ்சுழியிலே அற்புதமாக ஸ்வேத விநாயகர், வெள்ளை விநாயகர் என்று அற்புதமாக அழைக்கப்படுகிறார். விநாயக சதுர்த்தி என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஆனந்தம். எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்த பெருவொழியாக காட்சி தரக்கூடிய விநாயக பெருமான் அற்புதமான ஆவணி மாதத்திலே இந்த சதுர்த்தி திதியிலே திங்கட்கிழமையிலே இற்றை நாளில் தன்னுடைய அவதார திருநாளை நடத்தி கொள்கிறார் என்றால் நாம் செய்த புண்ணியம் காரைக்கால் பண்பலை அன்பலை பக்தி அலையாக உங்கள் இல்லத்திற்கே விநாயக பெருமானை அழைத்து வருகிறது. அன்பர்களே, இப்பொழுது திருவலஞ்சுழியிலே வெள்ளை விநாயகர் காட்சி தரக்கூடிய மெய்யழகை அதன் அருகிலே சென்று சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட இறைவன் இந்த எம்பெருமான், எப்படி இங்கு வந்தான் என்பதை பற்றி சிந்திக்கும் பொழுது பார்க்கடலிலே அந்த அற்புதம் செறிந்த அமுதத்தை பெற வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அதை கடைந்த சமயத்திலே அப்பொழுது சிறப்பு மிகுந்த அந்த அமிர்தம் பெறக்கூடிய வேளையிலே விநாயக பெருமானை வணங்காமல் இருந்த காரணத்தால் நஞ்சு வெளிப்பட அந்த நஞ்சினை ஆலால சுந்தரரை கொண்டு ஈசன் விழுங்க அதற்கு பிறகு விநாயக பெருமானை முறைப்படி ஆராதனை நடத்தியவுடன் அதோ அந்த காணக்கூடிய வெள்ளை தோற்றத்தோடு இருக்கிறாரே இந்த வெள்ளை விநாயகர் தேவேந்திரனால் அமிர்த நுரையால் படைக்கப்பட்டார் என்று இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சொல்லுகிறது என்றால் அந்த அமிர்தமே ஆறா அமுதமே விநாயகனாக இங்கே காட்சி தருகிறது என்பதுதான் சத்தியம் என்பர்களே. ஆக இந்த வெள்ளை விநாயகர் இங்கு எழுந்தருடைய பிறகு அனைத்து விதமான செல்வங்களையும் மக்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதமான திருமேனியராக காட்சி தருகிறார். இந்த தலத்து ஈசன் அற்புதமாக திருவலஞ்சுழி நாதர் என்று அப்பரும் சுந்தரரும் பாடிய அற்புதமான பெருமானாக விளங்குகிறார். அது மட்டுமல்ல, இந்த தலத்து நாயகி பெரிய நாயகி. அது மட்டுமா, ஆலயத்திலே உள்ளே அஷ்டபுஜ மகா காளி. இந்த காளியைத்தான் மாமன்னன் ராஜராஜ சோழனும் குந்தவை நாச்சியாரும் வணங்கி அற்புதமான வெற்றிகளை பெற்றார்கள் என்பதை இங்கே நாம் செவிமடுக்க வேண்டும். அது மட்டுமா, இந்த தலத்திற்கு வருபவர்களுக்கெல்லாம் வெற்றி வசமாகும் என்று பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். அகத்திய பெருமான் தன்னுடைய கடுமையான தவத்தினிடையே பொன்னி நதியை அதனுடைய அகங்காரத்தால் தன்னுடைய கமண்டலத்திலே அடைத்து வைக்க கோபம் கொண்ட பொன்னி நதி எத்தனையோ முயன்றும் அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்க நார

பெருமான் விஷயத்தை அற்புதமான மகா கணபதியினிடத்திலே சொல்ல, மகா கணபதி காக்கை உரு கொண்டு வந்து கமண்டலத்திலே இருந்த பொன்னி நதியை விரிந்து பாயுமாறு செய்து காவிரி என்று பெயர் கொடுத்து இந்த தமிழகம் சிறக்க செய்தார். அந்த காவிரி நதிதான் இங்கே அற்புதமாக வலஞ்சுழியாக வந்து சிவபிரானை வணங்கி முன்னர் ஐயா குறிப்பிட்டதைப் போலே சிலாத்வாரம் என்று சொல்லக்கூடிய பள்ளத்திலே ஆதிசேஷன் வந்த பள்ளம், அதாவது பாதாள உலகத்திலிருந்து சிவராத்திரி தினத்திலே ஆதிசேஷன் உள்ளிட்ட அஷ்ட நாகங்கள் இங்கே சிவனை வழிபடுமாம். திருப்பாம்புரம் அற்புதமாக சொல்லக்கூடிய இந்த திருவலஞ்சுழியிலே முதல் வழிபாடு நடக்கும் பொழுது அந்த பிலாத்வாரத்திற்குள்ளே காவிரி நீர் சென்றுவிட இதற்கு என்ன உபாயம்? மீண்டும் அந்த காவிரி நீர் மேலெழுந்து வர வேண்டும் என்றால் கேரண்ட முனிவரை வணங்க வேண்டும் என்ற அசிரீதியாக சுவேத விநாயகர் குரல் கொடுக்க மன்னர் வந்து பிரார்த்தனை செய்வதற்கிணங்க கொட்டையூரிலே இருந்த கேரண்ட முனிவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த காவிரியை இந்த தமிழகத்திற்கு தந்தார். அன்பர்களே, தியாகம் செய்தால் எதையும் பெறலாம் என்பதற்கு அற்புதமான திருத்தலமாக இந்த திருத்தலம். ஏன், விநாயக பெருமானுடைய அழகை சொல்ல வேண்டும். இந்த எம்பெருமான் தீண்டா திருமேனி, அதாவது வெள்ளை அமிர்த நுரையால் உருவாகி இருப்பதால் இந்த எம்பெருமானுக்கு பச்சை கற்பூரமும் புனுகும் சார்த்தப்படுகிறது. வழக்கம் போன்ற அபிஷேக ஆராதனைகள் இங்கு இல்லை என்றாலும் பச்சை கற்பூரத்தாலும் புனுகாலும் விநாயகரை சிவாச்சாரிய குலபூஷணங்கள் இங்கே ஆராதிக்கிறார்கள். எனவே தான் இந்த விநாயகரை தொழுதால் நமக்கு நம்முடைய வினைகள் யாவும் அருந்துபடும். விநாயக பெருமானுடைய தோற்றத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எல்லாமுமாக விளங்கக்கூடியவர். இடுப்புக்கு கீழே பூத வடிவம், இடுப்பிற்கு மேலே தேவ வடிவம், முறையாத அந்த தந்தம், ஆண்மகனுடைய வழிபாடு அந்த ஆண்களுடைய நிறைவாக காட்சி தருகிறது. முறிந்த தந்தம் பெண்மையினுடைய வழிபாடாக பெண்மையினுடைய தன்மையாக பிரதிபலிக்கிறது. முகமோ யானை முகம். இதையெல்லாம் சொல்லும் பொழுது மனிதனாய் தேவராய் புல்லாய் பூண்டாய் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த ஆணை முகனை வழிபாடு செய்தால் பிறவியில்லா பெரும்பயிற்றை தரக்கூடியவன் இந்த நாயகனே என்று சொல்லக்கூடிய வகையிலே வெள்ளை விநாயகர் வெள்ளை உள்ளத்தோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு அல்ல அல்ல குறையாத அன்பினை ஆற்றலை அருளை செல்வத்தை வாரி வழங்குகிறார். அதனால்தான் அற்புதமான அறிஞர்களும் பேரானந்தம் கொண்ட சிவாச்சாரிய குலபூஷணங்களும் வணங்கி துதித்த எம்பெருமான் இந்த வெள்ளை விநாயகர். இவர் நுரை விநாயகர் என்றும் சொல்லப்படுகிறார். ஏன் நுரை வடிவத்திலே காட்சி தருகிறார்? மனதிலே இருக்கக்கூடிய கரைகளை நீக்கி நல்லுரைகளை தந்து நமக்கு ஏற்றத்தை நல்லதோர் மாற்றத்தை வாழ்விலே முன்னேற்றத்தை தருவதற்காகவே இங்கே வெள்ளை விநாயகராக சுவேத விநாயகராக காட்சி தருகிறார். அன்பர்களே, அது மட்டுமா, இந்த கணாதிபன் கஜமுகன் வக்ரதுண்டனுக்கு எல்லாமே எளிமை. அவரை சாணத்திலும் பிடிக்கலாம், மஞ்சளிலும் பிடிக்கலாம், சந்தனத்திலும் பிடிக்கலாம். ஓம் கம் கணபதையே என்றால் அவர் வந்து விடுவார். அவரிடத்திலே தூர்வா பத்திரம் என்று சொல்லக்கூடிய அருகம்புல்லை இற்றை நாளில் 21 முறை விநாயகருக்கு அர்ச்சிக்க நம்முடைய பிறவி பேறு நமக்கு கிடைத்துவிடும். அன்று தமிழ் மூதாட்டி அவை பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அந்த அன்னை அந்த அற்புதமான 4 விஷயங்களை சமர்ப்பித்து இயல் தமிழ் இயத்தமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழையும் பெற்றால் அந்த அற்புதமான அப்பை பெருமாட்டி. அந்த விநாயகருடைய கருணையால் தானே இந்த தேசத்திற்கு சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வள்ளி திருமணத்தை நடத்தி வைத்தவரே விநாயக பெரும்பொருள் தானே. வேத வியாச பகவான் அற்புதமாக மகாபாரத மகா காவியத்தை தீட்ட முயற்சி செய்த போது விநாயகனை கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ன விநாயகரோ வேதவியாசரே யாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உற்று கவனியுங்கள். நீங்கள் சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் யாம் எழுதக்கூடிய வேகத்தில் நீங்கள் சொன்னால் பாரதத்தை யாம் இயற்றுவோம் என்று சொல்ல அவ்வாறே ஆகட்டும் என்று விநாயகரை தொழுது அவர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகருடைய எழுத்தாணி முறிந்து போக தன்னுடைய தந்தத்தையே உடைத்து ஏகதந்தனான மகா கணபதி மகாபாரத மகா காவியத்தை அருளினாராம். ஏன் தந்தத்தை முறித்து எழுத வேண்டும்? சாதாரணப்பட்டதா? அதில் இருக்கக்கூடிய பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் 100,000 கிரந்தங்களும் விநாயக பெருமான் இந்த உலகத்திற்கு தந்த கொடையல்லவா? அதனால் தான் இந்த தமிழகம் வாழ வேண்டும், நானிலம் சிறக்க வேண்டும், மக்கள் எல்லாம் பயனுற வேண்டும் என்பதற்காக கணபதியே தன் தந்தத்தை முறித்துக் கொண்டாராம். ஆக தியாகம் செய்தால் உயர்வு பெறலாம் என்பதற்கு இந்த ஏகதந்தனே அற்புதமாக காட்சி தருகிறார். அன்பர்களே, அது மட்டுமல்ல, நினைத்து பாருங்கள் விநாயக பெருமான் எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் காட்சி தருகிறார். கற்பக கணபதியாக, ஞான கணபதியாக, வீர கணபதியாக, விஜய கணபதியாக, பக்த கணபதியாக, சிப்ரப்பிரசாத கணபதியாக, நர்த்தன கணபதியாக, கற்பக மகா கணபதியாக பல்வேறு 32 வடிவங்களிலே காட்சி தருகிறார். அன்பர்களே, அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த விநாயக சதுர்த்தியிலே சுவேத விநாயகராக காட்சி தரக்கூடிய இந்த

0: செம்பெருமானின் மேன்மைகளை, விநாயக பெருமானுடைய சிறப்புகளை இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் கேட்டு மகிழ்வோம். ஓம் கம் கணபதையே நமகா என்று சிந்தித்திருப்போம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நாச்சியார்கோவில், வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலை
3: கேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
5: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
6: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: நேயர்களே, மீண்டும் திருவலஞ்சுழிக்கு செல்வோம்.
1: ஆம் நேயர்களே, திருடை மருதூருக்கு உரிய பரிவார ஸ்தலங்களில் திருவலஞ்சுழி விநாயகருக்கு உரிய ஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தளத்தில் உள்ள கற்பகநாதேஸ்வரர் கோயில் ஒரு பெரிய கோவில். கிழக்கு நோக்கி உள்ள ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஆலயம் விளங்கி வருகிறது. கோபுர வாயில் கடந்து நீண்ட வழியே சென்று மூன்று நிலை கோபுரத்தை நாம் அடையலாம். அம்பாள் பெரிய நாயகியின் சன்னதி இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் அமைந்திருக்கிறது. இத்தகைய அமைப்புள்ள ஸ்தலங்கள் திருமண ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள தனித்தனி சன்னதிகள் போக அஷ்டபுஜ மகா காளிக்கும் வெளிப்பிரகாரத்தில் பைரவருக்கும் என்று தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள அஷ்டபுஜ காளி சிறப்பு வாய்ந்த மூர்த்தம். ராஜராஜ சோழன் இக்காளியை வழிபட்ட பிறகுதான் ஊருக்கு புறப்பட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் என்று வரலாறு சொல்கிறது. வெற்றிகள் பல பெற்றான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிநேர்களே, விநாயக சதுர்த்தி திருநாளான இன்று இங்கு திருவலஞ்சுழி அருள்மிகு வெள்ளைப்பிள்ளையார் ஆலயத்திலிருந்துதான் சிறப்பு நேரலை ஆலயவுலா நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் மன்னை நாராயணன் அவர்கள்.
2: வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அற்புதம் செறிந்த நேயர் பெருமக்களே, திருவலஞ்சுழியிலே நமக்கு வளத்தை நலத்தை பலத்தை ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்று அனைத்து செல்வத்தையும் வழங்கக்கூடிய வெள்ளை விநாயகரை நாம் தரிசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி நேர்களே, இதோ பார்க்கிறோம். பக்த பெருமக்கள் கைகளிலே அருகம்புல் என்ன, எருக்கம் பூக்கள் என்ன, விநாயகருக்கே உரிய அற்புதமான மோதகங்கள் என்ன, எல்லாவற்றையும் கொண்டு செல்லக்கூடிய காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான ஒரு சூழலை சொல்லும் பொழுது

இந்த விநாயக பெருமான் நமக்கு எத்தகைய ஆற்றலை தந்துள்ளான், அறிவாக விளங்குகிறான், அற்புதம் செறிந்த வகையிலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்து தருகிறான். காரணம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். சிவபுரான் திரிபுரம் எரிப்பதற்காக விரிசய கடவுளாக தேவர்களும் மூவர்களும் அட்டதிக்கு பாலகர்களும் நவகிரகங்களும் அற்புதமான ஒரு ரதத்தை தயார் செய்து ஈசனை அதிலே அமர்த்தி அந்த திரிபுரம் எரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திற்கு ஈசனை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அந்த அவசரத்திலே விநாயக வழிபாடை மறந்தபடியினாலே அந்த தேரினுடைய அச்சை முறித்தார் விநாயக பரம்பொருள். அதற்கு பிறகு கணநாதனுடைய வழிபாடு நடந்த பிறகுதான் ஈசனுக்கே வெற்றி கிட்டியதாம். அப்படியானால் சற்றே நினைத்து பார்க்க வேண்டும், சகல தெய்வங்களுக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கே விநாயக பெருமான் தான் மூல முதற் கடவுள் என்ற ஒரு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் நாம் எல்லோரும் நம் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதுதான் வெற்றியை தரும். ஒரு புறத்திலே தேவார பெண்களை இசைக்கக்கூடிய போதுவார் மூர்த்திகளை பார்க்கிறோம், மறுபுறத்திலே நான்வகை வேதங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றன. அற்புதமான இந்த சூழல் விநாயகருக்கு அருகாமையிலேயே நின்று கொண்டு அவருடைய அற்புதங்களை மெய்மறந்து இந்த காரைக்கால் பண்பலையின் மூலமாக உங்கள் இல்லத்திற்கே கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஸ்வேத விநாயகர் வழங்கியிருக்கிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அன்பர்களே, உட்பட கிரிதனில் உட்பட எழுதிய முதல்வோனே என்று அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய அற்புதமான பாடலிலே சொல்லுகிறார். அப்படியானால் நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு காரியம் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் கணநாதரை சரண்புக வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமபிரான் தான் ஏற்றுக்கொண்ட பணியை ராவணனை வெல்வதற்கு கூட விநாயக வழிபாடு செய்துவிட்டுத்தான் யுத்தத்திற்கு சென்றார் என்ற ஒரு அற்புதமான செய்தியையும் ராமாயணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பர்களே, ஆக புராணம் இதிகாசம் வேதம் அனைத்தையும் கடந்திருக்கக்கூடிய இறைவன் இந்த கணநாயகன். அது மட்டுமா, இன்னும் சிறப்பாக சொல்லும் பொழுது நாம் இந்த நேரத்திலே அற்புதம் செறிந்த விநாயக பெருமானுடைய ஆறு படை வீடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி, முருகனுக்குத்தானே ஆறு படை, விநாயகருக்குமா ஆறு படை என்றால் உண்டு. அவருக்கு நிகர் தானே என்று காண்பிப்பதற்காக விநாயக பெருமான் அறுபடை வீடுகளிலே எழுந்தருள் இருக்கிறார். அதிலே விநாயக பெருமானுக்கு முதல் படை வீடாக அல்லல் போம் விநாயகர் திருவண்ணாமலையிலே விளங்குகிறார். கிழக்கு அற்புதமான அந்த பகுதியிலே இரண்டாம் படை வீடாக ஆழத்து பிள்ளையார் விருத்தாஜலத்திலே எழுந்தருள் இருக்கிறார். மூன்றாம் விநாயகராக திருக்கடையூரிலே கள்ளவாரண பிள்ளையார் அமிர்தத்தை தேவர்களிடமிருந்து பறித்து ஞானத்தை போதிப்பதற்காக கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடையூரிலே வீற்றிருக்கிறார். அதுதான் விநாயகருடைய மூன்றாம் படை வீடு. நான்காம் படை வீடாக இரண்டு கோவில்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று மதுரையம்பதி மீனாட்சியம்மனுடைய சன்னதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய சித்தி விநாயகரையும், திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரையும் நான்காம் படை வீடாக விநாயக புராணம் குறிப்பிடுகிறது. அப்படியானால் ஐந்தாம் படை வீடு விநாயகருக்கு எது, அவர் இருக்கக்கூடிய இடத்திலே சகல செல்வங்களும் கிடைக்கும் என்ற பதத்தோடு அமர்ந்திருக்கிறாரே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அவர்தான் ஐந்தாம் படை வீடாக விநாயக பெருமானுக்கு சொல்லப்படுகிறது. ஆறாம் படை வீடு என்ன, அதுதான் சிறப்பு. கடலூர் மாவட்டத்திலே காட்டுமன்னார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார், திரு நாரையூரிலே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் தான் விநாயகருடைய ஆறாம் படை வீடாக சொல்லப்படுகிறது. அது என்ன பொல்லா பிள்ளையார், பொல்லா என்றால் ஒளியால் செதுக்கப்படாத சுயம்புவாக உருவான கணபதி என்று பொருள். அவர் அறிவில்லாத படிப்பில்லாத ஒரு சாதாரண சிறுவனை ஞான முதல்வனாக உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணத்திலே அவர்தான் நம்பியாண்டார் நம்பிகளாக வந்தார். அவரை வைத்துத்தான் அற்புதம் செறிந்த தேவாரங்களை ராஜராஜ சோழன் தொகுத்து இந்த தமிழகத்திற்கு வழங்கினான் என்ற செய்தியையும் அந்த பொல்லா பிள்ளையாரின் சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது என்றால் அது என்ன, ஆறு படை வீடு நினைத்து பார்க்க வேண்டும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞா, இந்த ஆறு சக்கரங்களை கடந்தால்தான் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் நிலைக்கு நாம் உயர முடியும். மனிதன் மாமனிதனாக புனிதனாக உயர முடியும். விநாயக பெருமான் அத்தகைய மூலாதார கனலை தன்னுடைய பாதத்தால் எழுப்புவாராம். இதைத்தான் விநாயகர் அகவலிலே அற்புதமாக அப்பை பெருமாட்டி சொல்கிறார். காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அந்த மூலாதார கனல் குண்டலனி சக்தியாக புறப்பட வேண்டும். அதனால் தான் மூலாதார கணபதியாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய சேத விநாயகரை நாங்கள் வணங்கிக் கொண்டு அனைத்து விதமான பாபங்களையும் குறைத்து செல்வங்களை ஞானத்தை அருளை நீ வழங்க வேண்டும் இறைவா என்று அந்த எம்பெருமானை இந்த நேரத்திலே உங்களுக்காக சுதி செய்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் சோழர்கால கட்டிடக்கலையின் சான்றாக திகழ்கிறது. ராஜராஜனும் குந்தவை நாச்சியாரும் பல நிபந்தங்களை நன்கொடைகளை அருளி இருக்கிறார்கள் என்றால் எத்தகைய அற்புதமான புராதன சிறப்பு மிக்கது என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதோ பார்க்கிறோம் குழந்தைகள் எல்லாம் ஓடோடி வந்து அங்கே அற்புதமாக சூரைக்காய் சமர்ப்பிக்கக்கூடிய காட்சி. குழந்தை இறைவன் என்றால் விநாயகர் தான். எனவே

குழந்தைகளை இங்கே அதிகமாக காண முடிகிறது. அந்த குழந்தைகள் தானே விநாயகருடைய வடிவாக இருந்து அந்த அற்புதத்தை எல்லாம் அள்ளி பருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஞானத்தை தரக்கூடியவன் இந்த மகா கணபதி அல்லவா?

0: தடைபடுபவர், தடைகளை நொறுக்கக்கூடியவர் மகா கணபதி தான். அதனால் வாழ்விலே தடை வரலாம். அந்த தடைகள் ஏன் வருகிறது? அப்படி வந்தால் மனிதா நீ முன்னேற வேண்டும், தடையை பார்த்து பயப்படாதே என்று அன்று பண்டாசுர வதத்தின் பொழுது விக்கிரக எந்திரத்தை, அந்த ஆதிபரா சக்தியால் கூட ஜெயிக்க முடியாத விக்கிரக எந்திரத்தை இந்த விக்கிர விநாயகர் தானே உடைத்து தூளாக்கி அந்த அன்னையின் வெற்றிக்கு வழிவகுத்து தந்தார். அதனால் தான் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, வாழ்வில் எத்தகைய தடை வந்தாலும் கணபதியே உன் திருத்தால் சரணம் என்று யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே தடையே இல்லை என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை தான் இந்த வெள்ளை விநாயகர் சேத விநாயகர் திருவலஞ்சுழியிலே எழுந்தருளி அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நாமும் அந்த அற்புதத்தோடு அற்புதமாய் ஆனைமுகனுடைய பாதத்தை பற்றி கொண்டு இந்த உலகம் நல்வாழ்வு பெற வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், வளம் குழிக்க வேண்டும், மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும், அனைத்து நல்லோர்களும் சான்றோர்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் பண்பலை நேர்களெல்லாம் அவர்கள் என்ன என்ன துணிக கர்மம் என்று சொல்லுவா போலே கடமையை செய்து பலனை எதிர்பாராது சகலவிதமான சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்று வெள்ளை விநாயகருடைய பாதத்திலே சரணாகதி செய்து அந்த எம்பெருமான் எல்லோருக்கும் எல்லா விதமான சம்பத்துகளையும் தர வேண்டும். தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தான லட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீஜ்யலட்சுமி, தைத்தியலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் மகா கணபதி இந்த சிறப்பு மிகுந்த விநாயக சதுர்த்தி திருநாளிலே உங்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடையை பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் கம் கணாதிபாய நமோ நமஹ.
1: நேர்களே, ஆற்றங்கரையில் குளத்தங்கரையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் விநாயகர் பெருமானுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி என்றுதான் நாம் நேர்களே இன்று திருவலஞ்சுழி அருள்மிகு வெள்ளை பிள்ளையார் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கிறோம். நேர்களே, இறைவனுக்கும் இந்த ஆலயத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள தனித்தனி சன்னதிகள் போக அஷ்டபுஜ மகா காளிக்கும் வெளி பிரகாரத்தில் பைரவருக்கும் தனித்தனி சன்னதிகள் இந்த ஆலயத்தில் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இங்குள்ள அஷ்டபுஜ காளி சிறப்பு வாய்ந்த மூர்த்தம். ராஜராஜ சோழன் இந்த காளியை வழிபட்ட பிறகுதான் போருக்கு புறப்பட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் என்று நாம் முன்பே சொல்லியிருந்தோம் இல்லையா. இத்தலம் ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கு உள் பிரகாரத்தில் உள்ள முருகப்பெருமான் 6 திருமுகங்களும் 12 கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார். தேவியர் இருவரும் அருகில் நிற்கின்றனர். இத்திருப்புகளில் இந்த முருகர் மீது ஒரு பாடலும் இருக்கிறது. கடல் நுரையால் செய்யப்பட்ட இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியே சேத விநாயகர் என்ற வெள்ளை பிள்ளையாராக இங்கு அழைக்கப்பட்டு பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறார். இவரே இந்த தலத்தினுடைய சிறப்பு மூர்த்தியாக இருக்கிறார். இந்த பிள்ளையார் உள்ள மண்டபம் இந்திரனால் அமைக்கப்பட்டது என்று புராணங்கள் சொல்கின்றன. சித்திர தூண்களும் கல் குத்து விளக்கும் கொண்ட அழகான மண்டபமாக இது விளங்கி வருகிறது. இந்த சன்னதியில் உள்ள கருங்கல் பலகனி நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அது திகழ்ந்து வருகிறது. இந்த ஸ்தலம் திருமுறை ஸ்தலம் என்பதை விட வெள்ளை விநாயகர் ஸ்தலம் என்ற பெயரிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கி வருகிறது. இந்த தலத்தின் தீர்த்தங்களாக காவிரி, அரசலாறு, ஜடா தீர்த்தம் ஆகியவும் ஸ்தலமரமாக வில்வ மரமும் இருக்கிறது. ஏரண்ட முனிவர், ஆதிசேஷன், உமையம்மை, இந்திரன், திருமால், பிரம்மன் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலமாகவும் இந்த பெருமையும் திருவலஞ்சொழிக்கு உண்டு. நேயர்களே, இத்தகைய சிறப்பு பெற்ற விநாயகர் சன்னதியை கொண்டுள்ள இந்த ஸ்தலத்திற்கு சென்று விநாயகரை வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெறுங்கள் என்று காரைக்கால் பண்பலையின் நேயர்களுக்கு நாங்கள் தெரிவித்து இந்த மகிழ்வோடு, விநாயகரை கண்ட மகிழ்வோடு, அந்த வெள்ளை விநாயகரை கண்ட மகிழ்வோடு நாம் நிலையம் திரும்புகிறோம். நேயர்களே,

நேர்கள் இதுவரை கேட்டது பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவனஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிரலை வர்ணனையாளர் எம் எம் காளியபெருமாள் அவர்கள்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில். வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
0: படிப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:02.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது
8: ஸ்ரீ பாலாஜி படக்கடை அண்ட் கிரியேட்டிவ் கிஃப்ட்ஸ், 15 நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
9: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். தொடக்கமாக சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்
5: கடதா, தார்பாய், நாக்குபாய், நெல்சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
7: உடல் பயிற்சி வந்து எப்போதுமே பொதுவாக எல்லாருமே சொல்ற அறிவுரை தான். பட் உடற்பயிற்சியில நன்மைகள் என்ன

0: இல்லை எதுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நன்மைகள் ஜாஸ்தி. முதல் விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு விளையாட்டுலேயோ இதுலேயோ இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் அப்படின்னு ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது, நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து நல்லா சுரக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல மனநிலை வரும், ஒரு உடல் உற்சாகத்தோடு செயல்படும். அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, நம்மளுடைய பசி, நம்மளுடைய உடலுடைய செயல்பாடுகள் வந்து சீராக இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு வந்து உடல் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சர்க்கரை நோயை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் உடல் பயிற்சி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த உடல் வேலைகளை விட இப்போ பண்ணுற உடல் வேலைகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைய குறைய நமக்கு வந்து சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய பயன்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ வந்து என்ன ஆகுனா, நமக்கு வந்து குளுக்கோஸ் ஏறுறதும் இல்லாமல் மற்ற கொலஸ்ட்ரால் ஏறும், தேவையில்லாத விஷயங்கள் வந்து உடம்புல நிறையா அதிகமாகும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிற உடல் பயிற்சி வந்து நமக்கு ரொம்ப தேவை. இதோடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உடல் பயிற்சி செய்கிறது ரொம்ப ஐடியலாக அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னா வாரத்தில் 1 நாள் 6 நாள் செஞ்சுட்டு 1 நாள் கேப் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ரெகுலராக செய்யும் பொழுது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் குறிப்பிட்டாப்பில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து உட்காந்துருக்கிறீங்க, உங்களால் முடியும் அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழித்து சும்மா எந்திரிச்சு ஒரு 10 அடியோ ஒரு 20 அடியோ நடந்துட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக வந்து சிறுநீரக வியாதிகள் வருது, தொற்றாத வியாதிகள்னு சொல்கிறோம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த மாதிரி வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு இருக்கு. அதனால் வந்து உடல் பயிற்சியை வந்து அன்றாட வாழ்க்கை முறையோடு சேர்த்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா எல்லா வகையான வியாதிகளையுமே நம்ம வந்து கட்டுக்குள் வைக்க முடியும். உடல் பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால இன்னும் பல பயன்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பொதுவாக இப்போ சொல்கிறோம்ல, முட்டி வலி, ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறாங்க, அதாவது எலும்பு வந்து பலகீனமாகிறது இல்லை சதை பலகீனமாகிறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தள்ளி வைக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்கிறாங்க. மசில்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ஸ் பண்ணும் பொழுது ஏஜிங் ப்ராசஸ் குறையுது, இல்லை நம்மளால் வயசானாலும் நம்ம வந்து ஆக்டிவாக செயல்படுற மாதிரி நம்மளை வச்சுக்கலாம், அந்த ப்ராசஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்கிறதாவது இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் பொழுது உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இன்னும் நல்லபடியாக நம்மளால் உடம்பை வந்து பேணி காப்பாற்ற முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதலின் உடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுக்களை குறைப்போம். அக்குறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி சாரதாசில்
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

டெல்டா மாவட்டங்களின் கதாநாயகன், உலக வானொலிகளின் உலக நாயகன்.

0: எதுக்கு இப்போ இந்த கொண்டாட்டம் அப்படிங்க வைப் சாங்கோட போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா?
1: ஆமாம் சார், விநாயகர் சதுர்த்தி வந்து நாடு முழுக்க வந்து ரொம்பவே சந்தோஷமா பெரிய கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கு.
0: அப்படியே நம்ம கொண்டாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், கொண்டாட்டை பற்றி பேச போகிறோம். ஆனால் நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், என்னடா இது, நம்ம வந்து எப்பவும் சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்க வந்து காரைக்கால் பண்பலை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னாலே இந்நேரம் ஒரு போஸ்டர் வந்துருக்குமே அப்படின்னு நான் இன்னும் போஸ்டர் போடலை. ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தானே, என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கொஸ்டின் கேட்கலாம்,
1: என்ன க்வெஸ்சன் கேட்கலாம், என்ன கேட்டிருப்பீங்க சார், என்ன கொழுக்கட்டை பிடிக்கும், விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகர் சிலை, அப்புறம் வந்து நமக்கு வந்து
0: ஆக்சுவலாக நான் ரெண்டு க்வெஸ்சன் கேட்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஏன்னா இப்போ இந்த ஜென்சி பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்பாக இருக்காங்க. ஒரு காலத்தில் பிள்ளையார் அப்படின்னா பிள்ளையார் மட்டும் வைப்பாங்க, நம்ம போயிட்டு வணங்கிட்டு வருவோம் கும்பிட்டு வருவோம் அப்படி இருந்துச்சு, அதிகமாக பேனர்களும் அதிகமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எந்தெந்த ஆங்கிளெல்லாம் வைக்கணுமோ அந்தந்த ஆங்கிளெலாம் வச்சிருக்காங்க. இப்போ நான் சாப்பிட போகும்போது பார்த்தோன்னா ஒருத்தர் பாக்ஸர் பார் வச்சிருக்காங்க, என்னை பார்த்தோன்னு எனக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது அவங்களுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் கொண்டு போவோம். நீங்கள் வச்ச நீங்கள் பார்த்த இல்லை நீங்கள் வியந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டாச்சு அப்படி கேட்கலாமான்னு யோசிச்சேன். அது வேண்டாம், அது ஏன்னா அப்போ போட்டோலாம் எடுத்து போடுவாங்க, வைப் ஆகிட்டு இருக்கும். அதனால நான் நினச்சோம் இப்போ இல்லை விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா ரெண்டு விஷயம் தான், ஒன்று கொழுக்கட்டை, ஒன்று சுண்டல். அந்த கொழுக்கட்டை ஏகப்பட்ட வகைகள் இருக்கு, அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படி தான் கேட்கப்போம்.

0: அதனால் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போங்க, உங்களுக்கு பிடித்த கொற்கட்டை எதுங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ ஒருத்தர் டாட் வச்சு ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நம்ம கமெண்ட்ஸ் படிக்க நம்ம தயாராக தான் இருக்கும். உங்களுக்கு பிடித்த கொற்கட்டை எது அதை பற்றி பேசுறதுக்காக இந்த பக்கம் உங்களுடைய ஆர்ஜி கே எஸ் பிரசாத், அந்த பக்கம்
1: உங்களுடைய ஆர்ஜி வேன்முகி.

0: அப்படின்னு நம்ம கொண்டாட்டத்தோட நம்ம இந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கிற நேரத்தில் கமெண்ட்ஸ் வந்துடலாம். எனக்கு ஒரு 12 கமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சார் கமெண்ட்ஸ் இன்னும் படிக்கலையே சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்ரீகிருஷ்ணா அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார், எல்லா கொழுக்கட்டையும் லைக் பண்ணி சாப்பிடுவோம் சாரே அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரவடி எம் கிருஷ்ணா சொல்லியிருக்கிறாரு.
1: கண்டுமன்னர் கோயில் டீ மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பூவரசு இலையில செய்யக்கூடிய அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பாத்தீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லிட்டு தில்லை சீனிவாசன் சொல்லியிருக்காரு. அடுத்த கமெண்ட் சார் கொடுத்துருக்காங்க.
1: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, எல்லா கொழுக்கட்டையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: இப்படிதான் கேட்டுருக்கோம், கொழுக்கட்டை வந்து கேட்கல,
1: வந்து
0: அடுத்தனால பூர்ணத்தல் செய்யப்பட்ட கொழுக்கட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் செந்தில் போல அடுத்து நிலையத்தில் அனைவருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் விநாயகத்தின் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கார்த்திகேயன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்தது இலை கொழுக்கட்டை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிடித்த கொழுக்கட்டை சொல்லிட்டு, சரி உங்களுக்கு என்ன கொழுக்கட்டை பிடிக்கும்?
1: சார் எனக்கும் வந்து அந்த இலை கொழுக்கட்டை பண்ணுவாங்கல்ல சார், அது மடிக்கும் போதே பார்க்க ஒரு ஆர்வமாக இருக்கும் சார், அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு
0: ஆக்சுவலாக எனக்கு இலை கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நைட்டு கொடுத்ததை மக்கியால் சாப்பிடுவேன், நான் வச்சு சாப்பிடுவேன், அது ஒரு தனி டேஸ்ட்டு தான், அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். எனக்கு அந்த பிடி கொழுக்கட்டையில் எப்பயாச்சும் உதட அந்த ஏலக்காய் மாட்டிடும், அது வந்து அந்த வைபை வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுறதுனால அதனால அது
1: செய்யல. ஏலக்காய் வந்து சின்னோட ஏலக்காய் வந்து டிஸ்டர்ப் பண்ணி, இன்னொரு விஷயம் அங்க வந்து சரிங்களா சார், எவ்வளவுதான் இன்னைக்கு நிறைய கொழுக்கட்டை இருந்தாலும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் போயிருச்சு அப்படினா கொழுக்கட்டை கிடைக்காது இல்லையா?
0: கிடைக்க கண்டிப்பா கிடைக்காது.
1: அப்ப வந்து இன்னைக்கு சாப்பிடுறமோ
0: இல்ல எங்க இல்ல இல்ல எங்க வீட்ல கொழுக்கட்டை டெய்லி கிடைக்கும். எங்க வீட்ல இட்லி சுடுவாங்க, எங்க வீட்ல அந்த இட்லி வந்து கொழுக்கட்டை தான். என்ன அதை நீங்க உடைக்கினா கூட நீங்க உள்ள லைட்டா ஒரு தேங்காய் அந்த பூர்ணத்தை வச்சா அது கொழுக்கட்டை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சாஃப்டான இட்லி பார்க்க முடியாது, அதனால இது எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தான். கொழுக்கட்டை கிடைக்கும் எப்பவுமே, அது ஒன்றும் மாற்றம் இல்ல.
1: சரி அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம அந்த கொழுக்கட்டை மிஸ் பண்ணுவோம், கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம்,
0: அது கண்டிப்பா மிஸ் பண்ணா நீங்க மிஸ் பண்ணாம இன்னைக்கு நீங்க சாப்பிடுங்க. நான் கொடுத்த போஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 வகை கொழுக்கட்டை வகை இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கொழுக்கட்டை எனக்கே தெரியல, நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன், நீங்களும் சொல்லிட்டே இருங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40th அகிலம் போற்றும் 32 உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண

0: இருக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அவிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது.
6: வீட்டு உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விரும்பதார் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலைக்கேற்ற விலை. இந்நிகழ்ச்சி வழங்க இருப்போர் வசந்தன் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பாயிண்ட் டு பாயிண்ட்ல உங்களுக்கு பிடித்த கொள்கட்டை எது அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்டிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு, இது வரைக்கும் ஒரு 28 கமெண்ட்ஸ் அதுக்குள்ள வந்துருச்சு. நம்ம டக்குனு கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
11: முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை வந்து பூரணம் வைத்து செய்யும் கொழுக்கட்டையும் மோதகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மனார் கோயிலேருந்து குணசேகர்.
1: அது என்ன மோதகம் அப்படின்னா என்னன்னு தெரியலையே.
11: மோதகம் அப்படின்னா ஒரு பூண்டு மாதிரி ஒன்று இருக்கலாம் நினைக்கிறேன் சார், எனக்கும் சரியா தெரியல.
1: எங்களா ஜென்சி, எனக்கே தெரியல. பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எனக்கு கொழுக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிள்ளையார் கொழுக்கட்டை சொல்லவே வேணாம் அப்படின்னு பெரிய சைஸாக கேட்டுக்கார் போல. அடுத்து பாருங்க, நிறைவு ராஜவில் வந்து எனக்கு பால் கொழுக்கட்டை தான் பிடிக்கும். அந்த இந்த பால் கொழுக்கட்டை அடிக்கடி பண்றது தான்.
11: ஆமா, வீட்டில் நம்ம இன்னைக்குன்னு
1: கிடையாது, எப்பவுமே பண்றதா. அடுத்து
11: ஜோதி அன்னப்பன் பேட்டையில இருந்து இலை கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இவைகளை சுவைத்து பாருங்கள் அப்படின்னு நமக்கு
1: சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பசியை உண்டாக்க வேண்டாம். கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்க, அறிவிப்பாளர்களுக்கு காலை வணக்கம். எனக்கு தான் பிடிக்கும், என்ன பிடிக்கும் சொல்லல. சரி பரவாயில்ல, அடுத்து வாங்க. மயிலாடுதுறை கவி நிலா சுசந்திகா, இலை கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை பிடிக்கும் சொல்லியிருக்காங்க.
11: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து உறவுகளுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்தது பாசி பருப்பு வைத்த இலை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கும்பகோண குமரன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நீர் கொழுக்கட்டை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் கொழுக்கட்டை அப்படின்னா எனக்கு சரியா தெரியல. அடுத்து யாருக்கு சொல்லுங்க.
11: திருமண ஸ்தலத்துல இருந்து வீரசுந்தரியும் வந்து எனக்கு நீர் கொழுக்கட்டை தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஒருவேளை அந்த ஊர் பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், கும்பகோணம் அந்த திருமண ஸ்தானம் சைடு இருக்கும் நினைக்கிறேன். ஆக்கு மடப்பம் நாச்சியா மன்சூர் இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாசி பறிப்பு அது சொல்லிட்டீங்க இல்லையா. கதிராமங்கலம் கணேசன் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு முடிச்சுட்டாங்க.
11: அடுத்தது பாத்தீங்கன்னா, பேரிடம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோட எனக்கு பிடித்த கொழுக்கட்டை வந்து நம்ம பாரம்பரிய இலை கொழுக்கட்டை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சர்க்கரை கொழுக்கட்டை அப்படின்னு திட்டச்சிறையே நிஷாம் பலிம் சொல்லியிருக்காங்க.
11: இனிப்பு பூரணம் கொழுக்கட்டை வந்து ஃபேவரட், அதுல தேங்காய் மாதிரி சிண்டு வச்சு, அதாவது தேங்காய் மாதிரி சிண்டு வச்சு ஃபர்ஸ்ட் சொல்லலாம் சார், தேங்காய் மாதிரி சிண்டு வச்சு கொழுக்கட்டை, நண்டு மாதிரி அப்புறம் வழக்கம் போல எப்போதும் போல அரைவட்ட நிலா கொழுக்கட்டை நாங்க எங்க வீட்டுல கையாலேயே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி குடி மின்சார கண்ணன் சொல்லிருக்காங்க. அது என்ன சார், நண்டு மாதிரி
1: அந்த ஊர் ஸ்டைல் என்ன நினைக்கிறேன். பரவாயில்லையே, ஒவ்வொரு ஸ்டைல் கொழுக்கட்டையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. அன்பான அறிவிப்பாளர் காலை வணக்கத்தோட நன்னிலம் அம்பலவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இலை கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் தான் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. தில்லையாடி நவீரன் இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு கொழுக்கட்டையில் இலை கொழுக்க இலையில் வேக வைத்த பூர்ண கொழுக்கட்டை தான் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெற்கே சுப்பிரமணியம் நிலையத்தார் நேயர்களுக்கும் இனிய விநாயகர் நல்வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்த கொழுக்கட்டை பூவரசு நிலையில் தட்டி வேக வைத்த கொழுக்கட்டை தான் அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு நான் வந்து இந்த அந்த ஃபேஸ்புக்கில் கொடுக்கும்போது எந்த கொழுக்கட்டைக்கு இப்போ ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டுக்கலாம் போல. ஏன்னா நிறைய பேர் வந்து இலை கொழுக்கட்டை தான் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிரமங்கலம் கணேசன் வந்து அவங்களுக்கு வந்து தேங்காய் துருவல் பூர்ணம் வைத்து கொழுக்கட்டை மிகவும் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க.
11: அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகலங்கன் மகேஸ்வரி சிவகுமார், கொழுக்கட்டையில் எள்ளு வைத்து செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திட்டச்சேரி ஃபைஜு ரஹ்மான் பாருங்க, இறால் கொழுக்கட்டை பாத்தீங்களா, இறால் கொழுக்கட்டை நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அடுத்து பாருங்க, எனக்கு பூரணம் நிறைந்த இணைய கொழுக்கட்டை அப்படி சொல்லிட்டு விநாயகருக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம் இதுதான் அப்படி சொல்லிட்டு நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க.
11: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜன்

0: இருவருக்கும் காலை வணக்கத்தோட அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அப்படியே முடிச்சிட்டாங்க. என்ன கேட்டிருக்கீங்க பதில் சொல்லவே இல்லையே.
1: அதுதான் கேட்டிருக்கோம் தவிர அவர்கிட்ட கேட்கல. அதுதான் அது கொஞ்சம் பாத்துக்கலாம். பூவர் சிலை கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கும் அப்படின்னு செல்வி தெத்தில இருந்து சொல்லியிருக்காங்க.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ், எள்ளு கொழுக்கட்டை விநாயகர் பாடல். எனக்கு எள்ளு கொழுக்கட்டை வந்து விநாயகர் பாடல் கேட்டுகிட்டே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பஞ்சநதி குளம் கோவில் இளவரசன், எங்கள் வீட்டில் பச்சை பயிர் பருப்பு இனிப்பு கலந்து செய்யப்படும். அடுத்து கேரட் துருவல், தேங்காய் துருவல், உளுந்து பருப்பு, காய்கறி கலந்த கார கொழுக்கட்டை செய்வார்கள். இரண்டு நன்றாக சுவையா இருக்கும். பார்த்தா இவங்க வந்து வீட்டில் வந்து சமையலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க.
0: அடுத்தது எனக்கு பிடித்தது எள்ளு கொழுக்கட்டை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்
1: இரவஞ்சரி கலாவதி ராஜமோகன், இருவருக்கும் அன்பான காலை வாங்க. பூவரசில் இடையில் செய்யப்படும் மோதக கொழுக்கட்டை, பனை உலை கொழுக்கட்டை, பா கொழுக்கட்டை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கொழுக்கட்டைனா பூவரசிலையில் வைத்து அவிச்சு கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிருக்காங்க. நிறைய பேர் அந்த பூவரசா சொல்லிருக்காங்க.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக

0: பூவாசிரியர் ரயில் செய்யப்படும் மோதக கொழுக்கட்டை, பனை உலை கொழுக்கட்டை, பா கொழுக்கட்டை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொழுக்கட்டைனா பூவரசு ரயில் வைத்து அவிச்சு கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த பூவரசா சொல்லியிருக்காங்க.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் கொழுக்கட்டை, உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் படிக்கலாம். நீங்க ஆரம்பிச்சிருங்க.
10: நாகூர் ஏஜேஎம் முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலை கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த கொழுக்கடை இலை கொழுக்கடையில் செய்யும் கொழுக்கடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மணிகண்டன் அவங்களுடைய ஐடியில சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் இலை கொழுக்கடை சொல்லியிருக்காங்க.
10: திருகண்ணபுரம் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கொழுக்கடையாக இருந்தாலும் 3 தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 அப்படின்றது
0: அந்த 3 என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். திருமலஸ்தானம் வீரசுந்தரி வந்து இந்த நீர் கொழுக்கட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பொறுமையா நம்ம இந்த படிச்சுப்போம். அடுத்து இருவருக்கும் இனிய காலை வணக்கத்தில் டிஆர் பண்ண நளினி சங்கர் வந்து, எல்லா கொழுக்கட்டையும் பிடிக்கும் இவங்க தான் நம்ம செட்டு கரெக்டா எல்லா கொழுக்கட்டையும்
10: சொல்லிட்டாங்க,
0: எது கொடுத்தாலும் நமக்கு வந்து சாப்பிட்டுருவோம். அடுத்து
10: அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலை கொழுக்கட்டை தான் சொல்லியிருக்காங்க.
0: அலமிலுமங்கை திருபுவனத்திலேருந்து சத்தியபாமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியபாமா அலுவலில் மங்கை திருவோணத்திலிருந்து இலை கொழுக்கட்டை அப்படி சொல்லியிருக்காங்க.
10: பூவரசு இலையில் வைத்து செய்த கொழுக்கட்டை தான் பிடிக்கும். அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஓட்டிங்
0: வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவரசு இலையில் செய்தான் பிடிக்கும் சொல்லிட்டு நீடாமங்கலம் மற்றும் காலச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க. கீழக்குடிப்பு ஜான்சி கவியரசு எல்லா கொழுக்கட்டையும் பிடிக்கும், நமக்கு வந்து பாரபட்சமே கிடையாது அப்படின்னு
11: சொல்லிட்டாங்க. மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: பிபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: தேதியும் செய்தியும். இன்று செப்டம்பர் 14. இன்று இந்தி மொழி நாள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 14 தேதி இவ்விழா கொண்டாடப்படுகிறது. 1949 இத்தினத்தில் இந்திய அரசியலமைப்பு சபையானது தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்ட இந்தி மொழியை நாட்டின் அலுவல் மொழியாக ஏற்றுக்கொண்டது.
1: 1960 இதே நாளில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஒபேக் என்பது எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு அல்லது பாறை நெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு என்பதன் சுருக்க பெயராகும். இந்த கூட்டமைப்பில் 13 நாடுகள் இருக்கின்றன.
6: 1959 செப்டம்பர் 14 சோவியத்தின் லூனா 2 விண்கலம் சந்திரனில் மோதியது. சந்திரனில் இறங்கிய மனிதனால் அமைக்கப்பட்ட முதலாவது விண்கலம் இதுவே.
1: வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை தாரக மந்திரமாக கொண்ட இந்தியாவிலும் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றன. கலாச்சார பன்முகத்தன்மை நிறைந்த உலகில் நாடுகளிடையே கலாச்சார ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 14 தேதி சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
6: 1917 செப்டம்பர் 14 ரஷ்ய பேரரசு அதிகாரப்பூர்வமாக ரஷ்ய குடியரசானது. உலகின் முதல் நடைமுறை ஹெலிகாப்டரான VS-300 வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதும் இன்றுதான். விண்டோஸ் ME வெளியிடும் இன்றுதான். மைக்ரோசாப்ட் நிறுவனம் விண்டோஸ் மில்லினியம் எடிஷன் இயக்க முறை சதியை அறிமுகப்படுத்திய தினம் செப்டம்பர் 14.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ்.

0: நேயர்கள் நினைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:05. நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
1: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம். இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம்

0: அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: நமது பண்பலையினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவின் புலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை எது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த இலை கொழுக்கட்டையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இலை கொழுக்கட்டைக்கு அந்த பூவரசனை பறிக்கிறது அது ஒரு ஜாலி தான். சின்ன வயசில் சொல்லும் போது பறிச்சுட்டு வந்தோம், ஆனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். வாய்ப்பில் ராஜா அந்த மாதிரி ஆயிட்டு. அடுத்து யார் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க படிச்சிடலாம்.
5: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் நிலக்கடலை போரணம் கொழுக்கட்டை வந்து செய்வோம், அது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அன்னப்பன் படி ஜோதி வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே காணவர்களுக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எனக்கு இலை இல்லாமல் இருக்கும் பிடி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெம்மேலி யார் நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே,
5: அடுத்தது எனக்கு பிடித்த கொழுக்கட்டை வந்து இலையில செய்யும் கொழுக்கட்டை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்மொழியில இருந்து மணிகண்டன்.
0: அடுத்து பாத்தீங்கன்னா இனிப்பாக செய்வது கடலை பருப்பு வெல்லம் இதை வைத்து பூரணம் செய்வார்கள், அது அது எந்த இலை கொழுக்கட்டிலே எள்ளு பூரணம் வைத்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. இலை கொழுக்கட்டை தான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து
5: அடுத்து பூவரசு நிலையில் செய்த அதான் சார், பூவரசு நிலையில் செய்த

0: பூரணம் கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாச்சியார் கோவில் ஞானசேகரன்
1: நாகூர் அலோன்ஸ் ராஜ் வந்து கொழுக்கட்டைன்றது எனக்கு அதிகம் பிடித்தது. உருண்டையாக தேங்காய் பல் போட்டு சிறிது அளவு மிளகாய் அதில் கிள்ளி போட்டு உருண்டையாக கொழுக்கட்டை தயார் செய்வார். அது சாப்பிடும்போது சுவையோ சுவையாக தான் இருக்கும். இது கரெக்ட் தான், இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல, இருக்கும்ல அந்த மிளகாலாம் போட்டு காரம். இது எல்லாருமே ஸ்வீட் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ காரம் வந்து அவர் கொஞ்சம் காரமான ஆள் நினைக்கிறேன். அவ அதிகமா இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அது நல்லா இருக்கும். அடுத்து
0: எனக்கு பிடித்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு பிடித்தது தானுங்க, அதான் மோதகங்க பிடித்தவரும் பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் மூர்த்தி
1: அதான் அந்த மோதகங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல எனக்கு. அடுத்து கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், எங்கள் பாட்டி பச்சரிசியை அம்மியில் வச்சு அரைச்சி அதில் தேங்காய் பூ போட்டு பெருஞ்சீரகம் சேர்த்து பெருசு பெருசாக கொழுக்கட்டை பிடிச்சி அதை விறகடுப்பில் வேக வைத்து சுட சுட கொடுப்பாங்க, அதுதான் கொழுக்கட்டை. இப்போ நினச்சா அந்த வாசம் மூக்கு தொலைக்கு சார் அப்படின்னு என்ன செய்யறது தெரியலையே. அதனால் அவங்க சொல்கிற மாதிரி பெருசாக கொழுக்கட்டை பிடிப்பாங்க, அதுதான் பிடிச்சிக்கணும் நம்ம. அடுத்து யாரு பாத்தீங்கன்னா குளஞ்சியப்பன், இவர் வந்து எனக்கு பிடித்த கொழுக்கட்டை பூரணம் அதிகமாக வைத்து செய்யும் இலை கொழுக்கட்டை, வீட்டில் செய்து தருவாங்க, அவங்க கொடுத்தது போக தெரியாமல் திருடி சாப்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே நம்ம சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. காரைக்கால் நளினி வந்து எனக்கு பிடித்த கொழுக்கட்டை பூவரசு இலையில் வைத்து பிடிப்பாங்க, இல்லை அந்த கொழுக்கட்டை தான் பிடிக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை நல்லா இருக்கும். பனை ஓலை கொழுக்கட்டை வாசனையும் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது, அருமையான சுவையாக இருந்தது. கருப்பு கொடலை சுண்டல் பெரிய கடலை இவையெல்லாம் வைத்து படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு பிடித்த கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை என்றென்றும் அன்புடன் யார் இது நிறவில இருந்து நச்சுப்பள்ளி சொல்லியிருக்காங்க, இலை கொழுக்கட்டை தான் பிடிக்குமா
1: அப்படின்னு சொல்லிட்டு. பேரம் செந்தில் கண்ணன் வந்து விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள், எனக்கு எல்லா வகையான கொழுக்கட்டையும் பிடிக்கும், முடிஞ்சு போச்சு நமக்கு அது இதெல்லாம் எதுவுமே
0: கிடையாது. பார்க்க கூடாது. எனக்கு பிடித்த கொழுக்கட்டை இலையில் அவித்து எடுத்த கொழுக்கட்டை மிகவும் பிடிக்கும், ஏலக்காய் முந்திரி அதிகமாக பயன்படுத்தி செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன்
1: அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்த கொழுக்கட்டை பூவரசு இலையில் செய்யும் கொழுக்கட்டை மிகவும் பிடிக்கும், ஆய்மொழி மணிகண்டன் சொல்லியிருக்காங்க.
0: ஆல்ரெடி நம்ம வந்து மணிகண்டன் சார் வந்து படிச்சுட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏலக்காய் அதிகம் சேர்த்து கொழுக்கட்டை செஞ்சாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் கோ
1: மேரிகாந்த் சொல்லியிருக்காங்க. பரியாற்றங்கரை கணபதி, எங்க வீட்டில் எப்போதும் இலை கொழுக்கட்டை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்லேரியிலிருந்து பிரகாஷ், எனக்கு இவர் என்ன சொல்லுங்க, எனக்கு பூவரசு இலையில் செய்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருவாச்சேரி கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இனிய காலை வணக்கம் என்ன சொல்லியிருக்கிறாரு, உறவாச்சியர் கண்ணனோட மெசேஜ் சரியா தெரியல அந்த கமெண்ட்ஸு
0: படிச்சிடலாம். அதாவது இலையில் செய்தது ஒரு காலம், இப்பொழுது விதவிதமான டிசைனிங்ல வந்து பிளாஸ்டிக் அந்த அச்சுலாம் இருக்குல்ல சார், அதுல வந்து கொழுக்கட்டை செய்யறாங்க. இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை நம்ம சாப்பிடுறோம், இருந்தாலும் கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இலையில் செய்தது சாப்பிட ருசி இதில் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அது ஓப்பன் ஆகல, அதான் லோட் ஆயிட்டதுனால தெரியல. ஒரு பாடலுக்கு பிறகு அடுத்தது கமெண்ட்ஸ் படிக்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 9:48 காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த நிகழ்ச்சியோட தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்து தகவல் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம். சொல்லுங்க வெண்முகி, உங்க ஊர்ல ஏதாச்சும் அந்த சின்ன வயசுல அந்த பிள்ளையார் சிலை எல்லாம் வச்சு, அதாவது பெரியவங்க விட்டுடுங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சு அதுக்கு சுண்டல் எல்லாம் பண்ணி அதெல்லாம் அனுபவம் எல்லாம் இருக்கா?
4: இருக்கு சார், கண்டிப்பா. இப்ப வந்து பிள்ளையார் அப்படின்னாலே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு எங்க களிமண் கிடைக்கும் நம்ம போயிட்டு அதை எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து பிள்ளையார் செய்யறோம் அப்படின்றது சின்ன வயசுல வந்து நிறையவே பண்ணிருக்கோம் சார். அந்த களிமண் எடுத்துட்டு வந்து நம்ம கையால ஒரு விநாயகர், அது விநாயகர் மாதிரி இருக்கோ இல்லையோ,
3: நம்ம விநாயகர் நினைச்சுக்க வேண்டியது.
4: ஆமா கண்டிப்பா, அது செஞ்சுட்டு நம்ம அந்த குட்டி பசங்க தானே சார், அப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்க, நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கு, ஒரு பார்
3: இருக்கீங்க.
4: இப்பவும் அதே சின்ன பிள்ளை தெரியாத நேர்த்தி கூட விநாயகர் செஞ்சோம் சார், களிமண்.
3: அந்த சின்ன பிள்ளை என்னத்த சொல்றேன்,
4: அது இப்ப நம்ம கையில வந்து அப்பதான் எவ்வளவு காசு இருக்கு, ஒரு பார் ரெண்டு பார், அந்த காசை வச்சு நாங்க சுண்டல்லாம் செஞ்சு படைச்சு அந்த அனுபவங்கள்லாம் இப்ப நினைச்சாலுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
3: ஆனா இப்ப பாருங்க, கையில பணம் இருக்கு, அந்த ஹாப்பி மட்டும் இல்ல. ஏன்னா அப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு 10 பைசா 20 பைசா எல்லாம் சேர்த்து வச்சு அதுல போயிட்டு அந்த சர்க்கரையும் பொட்டுக்கடையும் வாங்கிட்டு வந்து பிள்ளையாருக்கு செஞ்சு அதை செஞ்சு வச்சதெல்லாம் நினைவு இருக்கு. அது இல்லாமல் அந்த பேட்டரியில் இருக்கிற அந்த வீல் மாதிரி எடுக்கும், அதை எடுத்து அதை வச்சு அதில் சின்ன பிள்ளை வச்சு ஊர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் இப்போலாம் அது பார்க்க முடியல, ஆனால் இருந்தாலும் இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. திருப்பட்டினத்துலேருந்து பிரியங்கா கண்ணபிரான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டி மடப்புரம் ஆனந்தவள்ளி, நீங்கள் படிக்கிறீங்களா?
4: இல்லை இல்லை, படிங்க சார்.
3: விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பூவர் சிலையில் செய்கின்ற கொழுக்கட்டை வைத்து தான் படைப்பார்கள். மற்ற கொழுக்கட்டை எல்லாம் நாம் ருசிக்கு செய்து விதமாக சாப்பிட வேண்டியது தான். இன்றைய நாள் கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனந்தவள்ளி மேடம், நாங்கள் என்ன கேட்கணும், உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை என்ன அப்படின்னு தான் கேட்டோம். பரவாயில்ல, விநாயகருக்கு பிடிச்சது நமக்கும் பிடிச்சது தானே, அப்படி எடுத்துப்போம்.
4: அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் யார் இது, அணைக்குளம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிதான், எங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி கொழுக்கட்டை வந்து காலையில் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்ட சாமி கும்பிட்டோன்னு
3: சொல்லிட்டாங்க. கொழுக்கட்டை அடுத்தோம்னா, அகர ஒருத்தூர் ஹரி, கொழுக்கட்டைனாலே பிடிக்கும், பூவரசு நிலையில் செய்யும் மோதுவம் இருக்கு, ஆகா இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு எல்லாரும் விட்டு கொழுக்கட்டை வந்துடும், அது வேற நிறைய இருக்கும், அதனால இன்னைக்கு வந்து போதும் போதும்.

0: வருஷத்து ஒரு நாள் தான் நம்ம எப்பெல்லாம் பால் கொடுக்கற சாப்பிடலாம், எப்பெல்லாம் பூர செல்ல கொடுக்கற, சில பேர் ஆடி வெள்ளி கூட செய்வாங்க செய்வாங்க. ஆனா இன்னைக்கு சாப்பிடுற கொழுக்கட்டை ஒரு டேஸ்ட் தான், அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. நிறைய சாப்பிட்டுருவோம், போதும் போதுங்கிற மாதிரி சாப்பிட்டுருவோம். இருவருக்கும் இனி காலை வணக்கம். மேல வஞ்சிர் ஃபாத்திமா, பூவரசன் நிலையில் செய்யும் மோதிர கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருத்தாச்சலம் அரச குழு ஜான் பீட்டர், இருவருக்கு மினி காலை வணக்கம், நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ஏன்னா இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வழியாற்ற கணபதி வந்து பண்பலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் இனிய விநாயகர் சதுர்த்தியில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை என்னன்னு நீங்க ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க, படிக்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
3: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ

0: Takamishi.
1: Take everything.
2: உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்ட ஒரு 74 கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அமுதா சேகருங்கிறவங்க அந்த பிள்ளையாரே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. எனக்கு

பிடித்த கொழுக்கட்டை அப்படின்னா பூவரசில் கொழுக்கட்டை தான் பிடிக்கும் சொல்லி ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிலானி சொல்லியிருக்காங்க. ஆயக்கார்புலம் சுரேஷ், கொழுக்கட்டை எந்த மாதிரி கொழுக்கட்டை இருந்தா சார், அது சாமிக்கு படைச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தானே சார், அவ்வளோ எவ்வளோ சிம்பிளாக சொல்லிடுறது பாருங்க. ஆனால் அதில் எது பிடிக்கணும் சொல்லணும்ல, இருந்தாலும் இலை கொழுக்கட்டை ரெண்டு, அந்த பிடி கொழுக்கட்டை நாலு, நீர் கொழுக்கட்டை அஞ்சு, அந்த மாதிரி கணக்குக்கு தான் கேட்குறோம், வேற என்னத்துக்கு கேட்குறோம்?

0: பிள்ளைங்களா, புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: உங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை எது அப்படிங்கிறதா இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்டில் கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 75-76 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லா கமெண்ட்ஸ் படிச்சிட்டோம். கடைசியாக ஒரே ஒரு கமெண்ட்ஸ் போட்டு பெண்டிங் இருக்குது, அதையும் படிச்சிடலாம். ஆண்டாள் சஞ்சய் காந்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பிடித்த கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
2: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை

0: ஆறு மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்று 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி. வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளை துன்பம். அக்ரியுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இது சிந்திக்க வைக்கும் சிந்தனை துளிகளின் பண்புகளில் அரங்கேற்றும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்களுடைய கருத்துக்களை பண்புகளின் 100.3 தெரிவிக்கலாம். எந்த எண்ணுக்கு அழைக்கணும் அப்படின்னா 0436 அப்படிங்கிற காரைக்கால் முன்னிணைப்பு எண்ணோடு 2311 உங்களுக்கான மற்றொரு எண் 2994 உங்களுக்கான மற்றொரு எண் 2995 அலைபேசி எண் 9566427231. நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு மட்டும் விலை இருக்குது, ஆனால் மதிப்பு இருக்கிறது என்பதற்கான அவை எல்லாவற்றையும் பணத்தால் அறிந்துவிட முடியாது. அன்பு, பாசம், உதவி, நம்பிக்கை, இவற்றுக்கெல்லாம் நாம் கொடுக்கக்கூடியது மிக சிறந்த பதில் நன்றி தான். அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தலைப்பு எடுத்துருக்கோம், நன்றி என்னும் நாணயம். நன்றியையும் நாணயத்தையும் நம்ம எதோட ஒப்பிட்டு பேச போகிறோம் அப்படிங்கிறத நேயர்கள் சொல்ல போகிறாங்க. அதுக்கான நம்ம ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றி மறப்பது நன்று. ஏன்னா ஒருத்தவங்க செய்த உதவியை நம்ம என்றைக்கும் மறக்கவே கூடாது, ஆனால் அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தவங்க செய்த உதவிக்கு நம்ம எப்போனாலும் உதவி செஞ்சிடலாம். ஒருத்தர் பொருள் உதவி செய்கிறார் அப்படின்னா அந்த பொருள் உதவி திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஒருத்தர் பண உதவி செய்கிறார் அப்படின்னா ஒரு பண உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு செய்த அந்த உதவிக்கு நம்ம திரும்ப பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணலாம், இருந்தாலும் அந்த சமயத்தில் செய்த அந்த உதவிக்கு நம்ம ஒன்றுமே மாற்றுக்கிறதையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இந்த வழி அனுபவித்தேன், இந்த வேதனை அனுபவித்தேன் அப்படின்னு. அனுபவித்த நேரத்தில் இருந்த அந்த வழி இப்போ நினச்சி பார்க்க அந்த வேதனை தெரியும், ஆனால் அந்த வழிங்கிறத உணர முடியும் கேட்டால் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் உங்களிடையே நிற்கும். அதனால் சில விஷயங்களை நம்ம திரும்ப செஞ்சிட முடியும், சில விஷயங்கள் திரும்ப செய்யவே முடியாது. அதனால தான் நன்றி என்னும் நாணயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.

0: வாருங்கள் நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க அஜிம் சார்.
1: நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: சொல்லுங்க.
1: உண்மையை அழித்தவருக்கும் தப்பிக்கும் வழி இருக்கு. ஆனா ஒருவன் செஞ்ச நன்றியை அழிச்சான்னா அவனுக்கு எந்த நிலையிலுமே தப்பிக்க வழி கிடையாதுங்கிறார் வள்ளுவர். பாண்டவர்களை பெற்றவள் தான் குந்தி தேவின்னு தெரிஞ்சும், தன்னுடைய அதே குந்தி தேவி தான் தன்னுடைய தாய் என தெரிஞ்சும், நண்பனுக்கு நன்றி கடன் ஆற்றுவதற்காக களத்துல பாண்டவர்களை போராட துணிஞ்சான் பாருங்க கர்ணன். அவன் எடுத்த முடிவு அன்னைக்கு நன்றி உள்ள வாழ்க்கைக்கு அது

0: அடையாளம் சார்.
1: அந்த கர்ணனோட வாழ்க்கை கதையை இந்த நன்றி விசுவாசத்துக்கு சொல்லலாம்.
0: கண்டிப்பா சார்.
1: ஆமா ஆமா,
0: நன்றினாவே முதல்ல தான் வர்றது கர்ணன் தான். இந்த பூலகத்துல தொடர்ந்து வாழும் வாழ்க்கையை கொடு, நன்றி உணர்வை நாளும் மறக்காத இதயத்தை கொடு என்றார் ஷேக்ஸ்பியர். அதையே நானும் முன்மொழிந்து வாய்ப்பு கொடுத்த காரை பண்பலைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: நன்றி நன்றி. இவங்க சொன்ன அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நன்றி அப்படின்னு சொல்லி கர்ணனை அந்த மேற்கோள் காட்டி சொன்னாங்க. அது உண்மைதானே இல்லை இல்லையா? அவர் செய்த அந்த ஒரு உதவிக்காக காலம் முழுக்க அவருக்காக அவர் துணை நின்றார் இல்லையா? கர்ணனை தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாகும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளரை வணங்குவது தென்றூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: பாருங்க, எனக்கே கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது. கல்கண்டு மண்டலம் ஆக்கி எனக்கு அதிகமாக சுகர் வந்துடுது, வர வச்சிடாதீங்க. சரி, அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். சொல்லுங்க.
2: நன்றி என்னும் நாணயம் சொல்லியிருக்கீங்க. காலத்தினால் செய்த நன்றி செய்தும் நாளத்தின் மானப்பெரியது. வள்ளுவர் சொல்றாரு, தனக்கு ஒருவன் தக்க சமயத்தில் செய்த உதவி மிக சிறியதா இருந்தாலும் அது உலகத்தை விட மிக பெரியது என்கிறார். அதனால ஒரு இந்த பணத்தை வாங்கிட்டு நான் நாலு நாள் தரம்னா கரெக்டா மூணாவது நாளே கொண்டே கொடுக்கணும். அப்ப நானே இஷ்டன்டாவன் நாணயமா நடந்துகிட்டா இருந்தாங்க. நன்றி அறிதலோட நாணயமா செயல்படணும். நன்றி என்னைக்குமே நல்லது செய்யும். ஆமா
1: சரி, அதாவது நன்றியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
2: நன்றியோட இருக்கணும் அனைவரும்.
1: நன்றி நன்றி. நான் இப்ப உங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயிட்ட பேசலாம். அதாவது நன்றி என்னும் நாணயம். இந்த நன்றி அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருக்குது, நாணயம் ஒரு பக்கம் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சிந்தனை அரங்கம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டாரு, சொன்னபடி நடந்துட்டாரு, அவர் வந்து நல்ல நாணயக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாணயத்துக்கான மதிப்பு எப்படி இருக்கும், அப்போ நன்றி அப்படிங்கும்போது அதோட மதிப்பு எப்படி இருக்கும், அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தொடர்ந்து அடுத்த நேயிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கும். நலம் விசாரிக்கிறது யாருன்னு சொல்லுங்க.
3: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சுத்திமன் என்கிற தியாகராஜன்.
1: தியாகராஜன் சார், சொல்லுங்க சார்.
3: பெஸ்ட் சார், நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. என்னுடைய தொழில கத்து கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
1: முதல் நன்றி அவருக்கு சொல்லிட்டீங்க.
3: அவர் என்னை வாழ வைக்க பேசுவோம்,
1: அதனால அவருக்கு எப்போ நன்றியோட இருக்கீங்க.
3: நன்றி. நான் உங்களிடம் ரொம்ப பயமாக தெளிவாக இருந்து அந்த பொருளை திருப்பி கொடுக்கறேங்கிறதுக்காக நான் ஐயம் சொல்றது.
1: ஓ, நான் நயம்.
3: அதனால நாணயம்.
1: சரி, இப்ப நீங்க சொல்லுங்க நன்றி நாணயம் எப்படி சொல்லுவீங்க?
3: ரெண்டுக்கும் விளக்கத்தை பார்த்தா ஒண்ணுதான், நாணயமா நன்றி மாரி நாணயமா இருக்கணும், நாணயமே நன்றியாவும் இருக்கணும்.
1: ஓ, ரெண்டுமே ஒழுங்கா இருக்கணும்.
3: ஒண்ணுதான்.
1: ஆமா, நன்றியும் மறக்க கூடாது, நாணயமும் தவறக்கூடாது.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம். திருச்சி சாரதாசில்
1: நன்றி என்னும் நாணயம் இந்த தலைப்பிரதம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் கூட இந்த உலக பொதுமறை எழுதிய திருமகனார் சொல்லியிருக்கிறார், அதை செய் நன்றி எறுதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் கூட நிறைய சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் அப்படின்னாலே இந்த ஒரு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. இதற்கான விளக்கம் எல்லாருக்குமே தெரியும். எந்த அறத்தையும் அழித்தவருக்கு வந்து தப்பிக்க பிழைக்க வழி உண்டாகும், ஆனால் ஒரு செய்த உதவி மறந்தாங்க அப்படின்னா அந்த அழிவுக்கு அந்த அழித்தவனுக்கு உய்வில்லை அப்படின்னு திருமகனார் சொல்லியிருப்பாங்க. அப்போ செய் நன்றி நம்ம மறக்கக்கூடாது, நாணயமும் நம்ம தவறக்கூடாது. அப்போ அந்த அப்போ நம்ம வந்து இப்போ நடந்துக்கிற விதத்தில் தான் நமக்கு இருக்குது. ஒருத்தர் செஞ்ச உதவியை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனிதரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கருத்தோடு இன்னும் நிறைய நேர்கள் காத்துட்ருக்காங்க, நான் மட்டும் பேசிட்டு இருக்க விருப்பப்படல, நேர்களும் பேச விடுவோம். வணக்கம்
6: ஐயா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் நிலம இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறீங்க?
1: அப்பா உற்சாகமா இருக்கீங்களா? பேசுங்க.

0: கண்டிப்பா ஐயா, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கறது நன்றி உணர்வை கொடுக்கும் ஐயா. நன்றி உணர்வோட வார்த்தையால நன்றி சொல்றது எவ்வளவு ஒரு உற்சாகம் தருமோ, அதை விட உற்சாகம் அவர்களுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கும் பொழுது இருக்கும். அந்த நன்றி உணர்வை தான் நம்ம நாணயம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம உதவி அப்படிங்கறத பெறோம், அந்த பெறுவதற்கு நன்றி சொல்றோம். அந்த தருணம் நமக்கு எப்படி தடையா இருந்தது விளக்கப்பட்டது, அதையும் தாண்டி அந்த தடை விலகுவதற்கு காரணியாக இருந்த நபர் கிட்ட நம்ம நேர்மையாக நடந்துக்கிறது அப்படிங்கறதும் ரொம்ப நல்லது.
1: நன்றி
0: கட்ட மனிதனாக அவன் எப்படிதான் அவன் மனசு நடந்துக்கிறதுக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்ததோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேணுங்கிற அத்தனை உதவியும் நம்ம வாங்கிக்கிறோம், நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடும். ஆனா அந்த நன்றி உணர்வுங்கிறது அவன் வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் இருக்கிறது தான் உண்மையான நாணயம். ஒருவருக்கு எப்படி ஒரு கஷ்ட காலத்துல ஒருத்தர் உதவி செய்யறாங்களோ, அந்த கஷ்ட காலத்துல உதவி செய்தவர்களுக்கு நேர்மையா நீதியா நியாயமா நாணயமா நடந்து கொள்வதுதான் அறநெறியோடு ஒப்புடையது. இன்றைய காலகட்டத்துல நன்றி உணர்வோட இறுதி நாள் வரைக்கும் இருக்கிறாங்களா, அது கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அது மாதிரி இல்லாத
1: அந்த மாதிரி இருக்காத அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலைகள் நமக்கு அமையும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தர் கை மாறு செய்யறாங்க, ஒரு உதவி செய்யறாங்கன்னா அவங்க திரும்ப செய்வாங்க அப்படின்னு செஞ்சா அது வந்து கடன் கொடுக்கறதா அர்த்தம். அது வந்து கடன் கொடுக்கறதா தான் கடன் திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த உதவி செய்யும் போது கைமாறு இல்லாம செய்யறாங்க இல்லையா, அப்ப வந்து ஒரு உதவியா தான் பாக்குறாங்க தவிர அந்த உதவியை வந்து எப்பவும் அவங்க நமக்கு நீங்க சொன்ன மாதிரி நாணயத்தோடையும் நன்றியோட இருப்பாங்க அப்படிங்கறதான் அர்த்தம். ரொம்ப நன்றி. கொழுக்கட்டுல
0: சாப்பிட்டுட்டீங்களா?
1: கொழுக்கட்டுல சாப்பிட்டாச்சா? சரி, படிச்சுட்டே இருங்க, கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு இருங்க. நன்றி, தேங்க்யூ. நமக்கு தக்க நேரத்துல
2: கொடுத்திருக்கிறாரு,
1: நம்ம அவருக்கு ஒரு நேரத்துல உதவி பண்ணிருக்கோம், திரும்ப நம்ம ஒரு நமக்கு கை தடுமாறும் போது அவர் உதவி பண்ணும் போது நமக்கு அவருக்கு திரும்ப நன்றி சொல்லணும்.
2: நிச்சயமா நன்றி சொல்லலாம். நம்ம உதவி பண்ணணும், அவங்கள உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போக கூடாது. அவர் நமக்கு வந்து நமக்கு சரியான நேரத்துல அவரை உதவி பண்ணிருந்தா கூட நம்ம அவருக்கு நன்றி சொல்றது தப்பு இல்ல. அவர்
1: சரி, இப்போ எல்லா இடத்துல நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் உதவி பண்றார் இல்ல ஏதோ அவருடைய வேலையை செய்யறார் அப்படின்னா கூட அவருக்கு நீங்க என்ன உதவி பண்ண நன்றி சொல்லுவீங்களா?
2: அது அப்படி சொல்ல முடியாதுங்க. வந்து ஒரு நேரத்துல சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டமான நேரத்துல அவங்க உதவி பண்ணாங்கன்னு
1: வச்சுக்கோங்க,
2: நம்ம திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு நன்றி சொல்லுவோம்.
1: இல்லை, இப்போ நான் ஒரு ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு இருந்தேன். அப்போ சின்ன பிள்ளை ஒருத்தங்க இருந்தாங்க, சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து காஃபி வச்சாங்க. அந்த பிள்ளை வந்து அந்த காஃபி வைத்த அந்த அந்த பணியாளர்கிட்ட வந்து தேங்க்யூ அன்கிள் அப்படி சொன்னாங்க. அவர் பைசா கொடுத்தா வாங்குறார், இருந்தாலும் நன்றி தேங்க்யூ அன்கிள் சொல்லும்போது அந்த பணியாளருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவர் அவர் அந்த சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை.
2: இல்லை அது மாதிரி இருக்கலாம்.
1: இல்லை அது மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாதுல்ல. சரி, நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாகூர்லிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க ஜலீல் சார்.
3: நலமா இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். அதாவது வந்து மனுஷன் வந்து நன்றி உணர்வோட இல்லைன்னா அவங்க வந்து வாழ்றத வந்து வேஸ்ட் சார். அதாவது எங்க தந்தையார் வந்து எனக்கு வந்து கொடுத்த அறிவுரைகளையும் அவங்க எப்படி நடக்கணுங்கிறத வந்து நினைச்சது நடந்து நன்றி உணர்வோட இருந்துட்டு இருக்கேன் சார். அவங்க வந்து நாணயமா இருக்குன்னு அந்த அறிவுரையும் சேர்த்து சொன்னாங்க. அதாவது நன்றி உணர்வுன்றது இல்லாம போனுச்சுன்னு சொன்னா நம்ம அதாவது வந்து வாழ்க்கையில எதுவுமே ஆண்டவனால நமக்கு எதுவுமே கிடைக்காது.
1: அதுதான் இப்போ நீங்க சொல்லும்போது கூட நன்றி அந்த உணர்வு நன்றி அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருந்தாலே நாணயம் தானா வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: உண்மை சார். அதாவது நன்றியோட சேர்த்துதான் நாணயம் வரும். நாணயம் உள்ளவங்கட்ட நிச்சயமா நன்றி உணர்வு மனசுல பதிஞ்சே இருக்கும். அதாவது இப்ப நாணயம் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே நன்றி உணர்வு வந்துடும்,
1: தானா வந்துடும், தானா வந்துடும்.
3: அதாவது வந்து தன்னலம் பார்க்க, அதாவது வந்து தன்னலம், அதாவது சுயநலம் இல்லாம பொதுநலம் கருதி இருந்தா தான் பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு செலுத்த முடியும். அதாவது பாராட்டுற குணமும் வேணும், அப்படி இருந்தா தான் நன்றி உணர்வு.

0: போறோம். யாரும் இவரை போய் பாராட்டுறதா நினைக்க கூடாது.
1: அப்படியே என்னை கொஞ்சம் பாராட்டலாம்ல. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். சிலர் வந்து நம்ம உயர்த்துவாங்க, சிலர் நம்ம வந்து தாங்கி பிடிப்பாங்க, சிலர் வந்து நம்மளோட கண்ணீரை துடைப்பாங்க. நான் சில பேர் வந்து நம்ம விழும்போது கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. இப்ப அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்க என்ன இருக்கு? பணம் கொடுக்க போறோமா? இல்ல, எதுவுமே கிடையாது. நன்றி என்பது கடந்த காலத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, நமக்கு கிடைத்த நன்மையை மதிப்பது அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர், வணக்கம். வணக்கம். அந்த கடையா? நான் காரைக்கால் எஃப்எம் வந்து பேசுறேன். வணக்கம்.
2: காட்டுமன்னார் கோயில் இருந்து குலங்கியப்பன்.
1: பேசுங்க சார்.
2: நன்றி என்னும் நாணயம்.
1: நாணயம்,
2: அதாவது வான்புகழ் வள்ளுவர் ஒன்னேமுக்க அடியில ஏழு வார்த்தைகள் அழகா நிறைய சொல்றாங்க. அதுல நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கும் என்றும் இடும்பை தரும். அதாவது இந்த நன்றி இதுதான் நம்ம வாழ்நாள் புள்ள நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாரனா இருக்குங்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தை ஓப்பனிங்ல சொன்னீங்க, அதாவது இன்னைக்கு வந்து நான் கஷ்டத்துல இருக்கேன், நீங்க எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் காசு தரீங்க, ஆனா அந்த 100 ரூபாய வச்சு இன்னைக்கு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன். அப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேன், நீ என்ன பெரிய 100 ரூபாய் குடுத்தீங்க, 100 ரூபாய் அப்படின்னு சொல்றது பெருசு இல்ல. இன்னைக்கு அந்த 100 ரூபாய்க்கு மதிப்பே கிடையாது. அந்த 100 ரூபாய வச்சுதான் இன்னைக்கு நம்ம முன்னுக்கு அதை உணரணும். இதை பெருமளவுக்கு எல்லாம் மறந்துடுறாங்க. அப்ப நீங்க அதே போல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கர்ணன் சொல்லக்குள்ள கூடியும் அவன் மற்றவர்களுக்கு அவன் பிடிக்காதவரா இருந்தாலும் கர்ணனுக்கு ஏன் இருந்தானா, அவனுடைய அந்த தக்க நேரத்துல அவனுக்கு செய்த அந்த உதவி.
1: சொல்லுங்க,
2: அம்மா கூப்பிடக்குள்ள என்ன சொல்றான், என்னவன் இனியான் என்று யாவரும் அறியா, என்னை தன்னவன் இவன்தான் என்று தாழ்மணி பருக்கி கோத்த மன்னவன் செய்து நன்றி மறப்பேனோ ஏழு
1: பிறப்புங்கிறான்.
2: என்ன யாரு எவருன்னு தெரியாத இப்ப தெரிஞ்சுதான் நீங்க என்ன கூப்பிட வந்தீங்க.
1: ஆனா யாருனே தெரியாத நேரத்துல அவர் எனக்கு நின்னார்ல.
2: ஆமா, என்னுடைய பிறப்பை இழிவா பேசக்குள்ள நேரத்துல என்ன வந்து அங்க தேசத்தை அரசனாக்கி அரியணையில அமர வச்சு அழகு தெய்வம் அவரு. ஒரு மனிதனுக்கு ஏழு பிறப்பு, அந்த ஏழு பிறப்புலயும் நான் மறக்கலாமா அம்மா? அதே போல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நன்றி உணர்வோட வாழ்ந்தோம்னா நலம் பயக்க வாழலாங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீம்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஷ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பைகள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு நன்றி என்னும் நாணயம்.

0: ஆபத்தை பார்க்கும்போது அந்த உதவியை மறந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மனிதர் அப்படிங்கிற தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரம் உயரமாக வளருது அப்படின்னா அதோட வேர்கள் வந்து மண்ணுக்குள்ளே மறைஞ்சி போயிடும். ஆனால் வேர்கள் மறைந்து விட்டாலும் மரம் வேர்களை மறந்து விடுவது இல்லை. அதுபோல் தான் நாமும் நம்ம இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அந்த உயரத்துக்கு அடித்தளமாக இருந்த கூட என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நன்றி என்னும் நாளையும் நிகழ்ச்சியில் இந்த தலைப்பில் நிகழ்ச்சி ஒட்டி வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து கண்ணியம் முக்கியம், சுய கௌரவமும் கண்ணியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ கண்ணியமா இருந்தாலும் நீங்க என்ன மதிப்பீங்க?
0: சரி, நீங்க பேசுற லைன் சரியா இல்லாம இருக்கு, கிளியரா பேசுங்க.
1: அதாவது மதிப்பீங்க.
0: ஹலோ, பேசுங்க பேசுங்க. ஹலோ ராஜேந்திரன் சார், பேசுங்க பேசுங்க.
1: எந்த அளவுக்கு கண்ணியம், நான் கண்ணியமா
0: நடந்துக்கிறேன். அது கண்ணியமா நடந்துக்கிறது, நாணயமா நடந்துக்கிறது.
1: ஆமா, நாணயமா உங்ககிட்ட எந்த அளவுக்கு நான் நடந்துக்கிறேனோ, எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட

0: நேயர் யார் இங்கிருந்து வராங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்
1: சார். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜேந்திரன் மனப்படிச்சார்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து கண்ணியம் முக்கியம். சுய கௌரவமும் கண்ணியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு கண்ணியமா இருந்தாலும் நீங்க என்ன மதிப்பீங்க?
0: சரி, நீங்க பேசுற லைன் சரியா இல்லாம இருக்கு, கிளியரா பேசுங்க.
1: அதாவது நீங்க
0: ஹலோ, பேசுங்க பேசுங்க. ஹலோ ராஜேந்திரன் சார், பேசுங்க பேசுங்க.
1: எந்த அளவுக்கு கண்ணியம், நான் கண்ணியமா
0: நடந்துக்கிறேன். அது கண்ணியமா நடந்துக்கிறது, நாணயமா நடந்துக்கிறது.
1: ஆமா, நாணயமா உங்ககிட்ட எந்த அளவுக்கு நான் நடந்துக்கிறேனோ, எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும், அதே மாதிரி நீங்க செய்த உதவி. ஏன்னா ஒரு மனிதன் வந்து பண்ண மனிதன் நன்றி. அதாவது எந்த ஒரு சிறு வயசுல இருந்து பாலகன்ல தொடங்கி முதுமை பெற வரைக்கும் ஒரு ஒரு கட்டத்திலயும் ஒரு ஒருத்தருடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அந்த உதவியை செய்யணுந்த உதவியை வந்து நம்ம மறக்க கூடாது. மறந்தோம்னு வச்சுங்க, நம்ம மனித பிறவியே இல்லை. ஏன்னா பெற்ற தாயில் இருந்து கடைசி வரைக்கும் போக்குள்ள ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் பார்த்து
0: வணக்கம். வணக்கம்
2: சார்.
0: வணக்கம்
2: சார். வணக்கம் சார். ஜெயங்கொண்டம் கல்லேரிலிருந்து பிரகாஷ் சார்.
0: ஜெயங்கொண்டம் பிரகாஷ் சார், பேசுங்க சார்.
2: நன்றிகளும் நாணயம் தலைப்பு சார். நாணயம் இப்ப எடுத்துக்கிட்டா வந்து மகாபாரதத்துல வந்து தர்மர் வந்து சூதாட்டத்துல சிறுத்த வாக்கை காப்பாற்றுறாங்க, தன்னுடைய செல்வத்தை வந்தார் சார். அதே போல நன்றிய சொல்ல போனா
0: நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வாக்கம் தீர் சுமதி.
0: சுமதி அம்மா பேசுங்க.
3: விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சார்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்மா.
3: சார், நீங்க கொல்கட்டா சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா, இன்னும் வரலையே?
3: நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது.
0: சரி, தலை போட்டி வந்துருவோம். நன்றி என்னும் நாணயம்.
3: அதாவது சார், நான் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லி பாராட்டும் போது அவர்களுடைய மனதும் மனமும் குளிரும். நம் மனதில் உள்ள பொறாமை குணமும் அழியும் சார்.
0: அப்படியா?
3: ஆமா, நமக்கு உற்சாகமும் பிறக்கும். அதாவது பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் போது பழக்கமும், செய்த தவறுக்கும் மன்னிப்பு கேட்கும் பழக்கமும், பக்குவமும் நம்மள்ட்ட உள்ளவங்கள்ட்ட இதயத்துல யாருமே குடியிருப்பாங்க சார். நிரந்தரமா குடியிருப்பாங்க. அதாவது நன்றி என்பது நம்மை அறியாமல் நம் உள்ளத்தில் இருந்து அன்போடு வருவது சார். அது அனைத்தையுமே அழகா காட்டும். நம் செயலை நம்ம ஒரு பாராட்டும் போது உடனே அடுத்த நிலையே நன்றி சொல்றோம் இல்லைங்களா?
0: ஆமா,
3: நன்றின்னு சொல்லிடலாம். அதாவது உடலிற்கு நல்ல உணவும் மனதிற்கு நல்ல எண்ணங்களையும் கொடுத்தா வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சார்.
0: நன்றி மேடம். நன்றி நன்றி
3: நன்றி சார்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: கும்பகோணம் பாலு.
0: சொல்லுங்க சார்.
4: அதாவது என்ன சொல்றேன், தலைப்பு சொல்லுங்க.
0: தலைப்பு கேட்கலையா சார் நீங்க?
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? நலமா இருக்கும். யார் பேசுறீங்க சொல்லுங்க சார்.
4: விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் மேஸ்திராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
5: இன்றைய தலைப்பு ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு.

0: நன்றி நாணயம். நன்றி வந்துங்கய்யா ஒரு 100 ரூபா 200 ரூபா வந்து நன்றி தான். இருந்தாலும் அதை விட மிக சிறப்பான ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னா எனக்கு வந்து என் வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படி அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நான் ஒரு பேச்சாளருடைய துணை
1: வந்து சார் நெரிசு கலைவன் மெரிசு உங்க லைன் சரியா இல்லையே
0: ஐயா.
1: பேசுங்க இப்ப பேசுங்க.
0: ஒரு தலைமை பேச்சாளரோட ஒரு 5 வருஷமா அவரோட நான் போயிருந்தேன். கடைசியா வந்து என் ஊர்ல ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தேன். எங்க அப்பா வந்து அவர்கிட்ட சொல்லி அழுதாரு, இதுல வந்து ஊர் ஊரா போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு டீச்சர்ல சீட்டு வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கலைங்க. நீங்க வந்து அரசு பள்ளியில தொடக்கப்பள்ளி துணை தலைமை ஆசிரியரா இருக்கேன்.
1: அப்ப அதுக்கு வந்து உறுதுணையா இருந்தது அன்றைய நேரத்துல அவங்க செஞ்சு கொடுத்த அந்த ஒரு உதவிதான். நன்றி சார். இப்போ அதை நினைச்சிட்டு இருக்கிற கேட்கும் சந்தோஷமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க? சொல்லுங்க சார். நிஷாம் ஹலீம்.
2: வாழ்க்கையில் நமக்கு வந்து உதவி செய்தத வந்து மனிதர்கள் வந்து நம்ம மறக்க கூடாது சார். நம்ம நம்ம சூழ்ந்து இருக்க இயற்கையும் எப்பொழுதும் நன்றிகளாக மழையை பாருங்க, மழை பெஞ்சிருக்கு, அதுக்கு நன்றி நிச்சயம் சொல்லுங்க சார். வாழ்வதுதான் நம்ம மனதிற்கு பேராமதியை தரா. வாழ்க்கைக்கு நன்றி சார்.
1: அப்ப திட்டச்சல மழை பெஞ்சிருக்கோம் இன்னைக்கு.
2: ஆமா சார்.
1: அதனாலதான் மழைக்கு நன்றி சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நன்றி சொல்றதுக்கே நம்ம வந்து பொங்கல் பண்டிகை 3 நாள் கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்காக நம்ம நன்றி சொல்றோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு திட்டச்சேரி நிஷாம் பலின் வந்து மழைக்கு நன்றி சொல்றாரு. சரி, தேங்க்யூ. வணக்கம்.
3: அன்பு சகோதரருக்கும் நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகளுடன் நான் ஆரியங்கவல் என்எஸ் குழந்தைநாதன்.
1: பேசுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாளாச்சு உங்க குரல கேட்டேன்.
1: அப்படியா?
3: ஆமா சார்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது எனக்கு நான் முதல்ல நன்றி தெரிவித்திருந்தேன் என்னுடைய குருநாதர் குறிஞ்சிப்பாடி சிங்கர் விளையாவுக்கும். அடுத்தது என்னை வந்து இந்த தொழில வாழக்கூடிய பொதுமக்கள் எல்லா ஊர் மக்களுக்கும் நன்றி. என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனது முதல்ல முதல்ல நம்ம காரைக்கால் வானொலி தான்.
1: அப்படியா?
3: எத்தனை வானொலி வந்தாலும் சரிதான், ஆரியங்கவல் குழந்தைய கூப்பிட்டு ஒரு 5 முறை மரியாதை கொடுத்து ஒரு சன்மானம் வழங்கி என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி பேர் நிலைத்தது எத்தனை வானொலி இருந்தாலும் நம்ம காரைக்கால் வானொலி வானொலி வானொலி வாய்ப்பு கொடுத்த நன்றி
1: சார். நன்றி சார். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: பாண்டிச்சேரியிலிருந்து வந்து என்ன தட்டி கொடுத்துட்டு பயப்படாதமா, எதுவும் பயப்படாத, என்ன எங்க இருந்து வந்துருக்கீங்க சொன்னோம் சார். அது மாதிரி நாங்க டிஆர் பட்டமா இது மாதிரி வந்துருக்கோம். என்ன உண்மையிலே சொல்றேன், சொல்றேன் அப்படியே 5000 ரூபா பணம் தட்டி கொடுத்து இதை பாத்துக்கமா என்னன்னு பாத்துக்கிட்டு நம்பர் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது நாக்க போன் அடின்னு சொல்லிட்டு போனாங்க.
1: யாரு யாருன்னு தெரியாது அவங்கள,
4: யாருன்னு தெரியாது சார். எனக்கு இன்னமும் வந்து நெஞ்சில பசி
1: நினைவ வச்சிருக்கீங்களா? அதுதான் இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாணயம், நன்றி என்னும் நாணயம் தலைப்பே இதை ஒட்டி தான் போயிட்டு இருக்கு. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க சார்.
5: நன்றி எனும் நாணயம், நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம நாணயத்தோட நடந்துக்கணுங்க. நன்றி நம்ம

0: தெரிவி ஜீவனில் நியாயத்தை நம்ம நினைப்போம், நன்றி கேட்ட நாயின்னு சொல்லுவோம் நம்ம, தப்பா சொன்னாங்கன்னா. அதனால நம்மளா இறைவன் கொடுத்த நமக்கு எல்லா உறுப்பும் நம்ம நல்லபடியா கொடுத்துருக்காங்களா, அது இறைவனுக்கு வந்து நம்ம காலமெல்லாம் நன்றி செஞ்சாலும் அது நம்மளுடைய அவனுக்கு கொடுத்த உறுப்புகளுக்கு நம்ம நன்றி செலுத்தி நம்ம கடமை பெற்றிருக்கோங்க.
1: நம்மளோட உடலுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்லணும்.
0: அதனால நன்றி வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு குணமா நம்ம அமையணும். நன்றி கட்டவன்னு பேர் எடுக்காத நல்ல பேர் வாங்கி எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நமது பண்பலையில் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகன், நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கணித நல் வாழ்த்துக்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
8: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 10:43 பண்படி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனையரகம் நிகழ்ச்சியோடு. இன்றைய சிந்தனையரகம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு நன்றி என்னும் நாணயம். இந்த தலைப்பில் தான் நேர்கள் பல கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: அன்பு வணக்கத்தை தெரிந்து கொள்வது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜியா.
3: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
4: நன்றி என்னும் நாணயம். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறான்னு
3: வைங்களா,
4: அவங்க நன்றி சொல்லும் போது சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு அது சொல்ற வார்த்தை நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஒரு விபத்து நடந்துச்சு, பாதிக்கப்பட்டவரை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தேன். சிகிச்சை நடந்த அவருக்கு நினைவு வந்தது. மறுநாள் பார்க்க போகும்போது என்னை பார்த்து அவர் என்ன சொல்றாரு கேளுங்க, உங்களுக்கு இதே போல் நடக்கணும், நான் வந்து இது மாதிரி உதவி செய்யணும்.
3: நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன் அப்படி சொல்ல வந்திருக்கிற. அதுதான் அதுதான் இல்ல இல்ல, அவரு சொல்ல வந்ததை தவறுதலா சொல்லிட்டாரு. தவிர உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நான் சப்போர்ட்டா இருப்பேன், ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிருக்கிறாரு. அது தெரியாம சொல்லிடுறது. நன்றி சார், நன்றி சார். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் ஐயா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையத்து சேரங்கசம் பேசுறீங்க.
3: சொல்லுங்க.
5: நன்றி எனும் நாணயம். நாணயங்கிறது வந்து மதிப்பு, நான் நயம், நாவில் இருந்து நயத்தோட பேசுறதுங்க. அத என்ன, அத ஒரு சொல்லு, ஒரு என்ன, உய்வெல்லாம் உய்வெல்லாம் செய்யணும் மறக்கு. அத சொல்லும் நன்றிய சொல்லும் போதுங்க, அத அந்த நான் நயத்தோட பேசுறதாருங்க. வந்து நாணயத்துக்கு எதுக்கு ஏன் ஒப்பீடு கொடுக்குறோம்னா பாத்தீங்கன்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தாலுமே கீழே 1 ரூபாய் போட்டாலுமே வந்து இந்த நாணயத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த 1 லட்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 1 ரூபாயை தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி வந்து நன்றிங்கிறது வந்துங்க அது நயத்தோட வரணுங்க. நயம் பாத்தீங்கன்னா சொல்றது நயத்தோட, அதை வந்து அடிமனத்திலிருந்து வர்றதுங்க.
3: அதாவது அந்த உதட்டுல இருந்து வராம மனசுல இருந்து வரணும் அப்படிங்கிறீங்க.
5: ஆமா, உள்ளத்துல இருந்து வர்றதுங்க.
3: அதான் உள்ளத்துல இருந்து வரணும்.
5: மேல வார்த்தையில பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது

0: மனதிலிருந்து நன்றி கூறுறதுங்க. நான் நயம், நான் நயத்தோட பேச நன்றி, இதே பேசிக்கலாங்க, எனக்கு அவ்வளவுதான்
1: தெரிஞ்சது. சரி, நான் உங்களுக்கு இப்ப நன்றி சொல்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சூப்பர்ஜன்
1: சொல்லுங்க சார்.
2: நன்றி எனும் நாணயம், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மன பெருந்தின் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு உதவியா இருந்தாலும் நம்ம காலம் கருதி செய்யறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால ஒப்பிட்டவரை உயிர் உள்ள அளவும் நிலையும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன உதவி செஞ்சது கூட அது வரைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் நினைச்சு பாக்கணும்னு சொல்றாங்க. நன்றிய. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல கொஞ்சம் அது கொஞ்சம் மாத்திதான் இருக்குது.
1: எப்படி மாத்தி இருக்குன்னா புரியல.
2: மாறி இருக்குன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப வந்து ஒரு ஒரு பெரிய உதவியை நீங்க செஞ்சீங்கன்னா கூட நீ என்ன சும்மா செஞ்ச ஏதாவது எதிர்பார்த்து செஞ்ச அப்படின்லாம் சில சமயத்துல சொல்லிடுறாங்கல்ல.
1: அப்படி கிடையாது சார், ஒரு இடர்பாடு சமயத்துல ஒரு முடியாத சூழ்நிலையில முகம் தெரியாத எவ்வளவு பேர் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்பவும் கூட.
2: ஆமா, அது இயற்கை பேரிடர் காலத்துலங்க.
1: இல்ல இல்ல, அது கரெக்ட் தான். அப்ப இப்ப ஒரு பேரிடருங்கிற போது அந்த செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா செய்யறாங்க.
2: யாரு என்னன்னு தெரியாது, நம்ம என்னன்னு தெரியாது. நம்ம வந்து நம்ம சமுதாயத்துக்குள்ள சொல்றேன்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை நீ எதிர்பார்த்தானே செஞ்ச, இப்ப அதையே சொல்லணும். அப்ப அவர் நாணயம் இல்லாம நடந்துக்கிறார், அப்ப அவர் நாணயம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான்.
2: ஆமா
1: ஆமா, சரி சார், நன்றி சார், நன்றி சார்,
2: நன்றி நன்றி.
1: வணக்கம்
3: சார். வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஆண்டிபாளையத்திலிருந்து மதுரை சேர்த்து
1: சொல்லுங்க சார்.
3: நம்ம பிறக்கும் போது வேணா தனியா பிறந்திருக்கலாம், வாழும் போது இந்த சமுதாயத்தை ஒத்துதான் வாழ வேண்டும். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும். அதோட கொடுத்திருக்கிறவர் கொடுத்து வாங்கி நல்ல விதமாக வாழ வேண்டும். அந்த கொடுத்து வாங்கும் போது கொடுத்ததை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும், வாழ்க்கை சிறப்படையும். அதே மாதிரி அப்பா அம்மா குழந்தைகளுக்கு செய்த உதவிகளை, உதவிகளை என்பது படிக்க வைத்து ஆளாக்கி உதவிகளை குழந்தைகள் மறக்க கூடாது, நன்றியுடன் நினைத்து பார்த்து அவர்களுக்கு பிற்காலத்தில் வயதானவுடன் அவர்களை ஆதரித்து தான் வாழ வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்படையும்.
1: நன்றி சார். அதாவது சின்ன வயசுல நம்ம அவங்கள பார்த்து, அவங்க நம்மளை பார்த்துட்டாங்க, அவங்க சின்ன வயசு ஆகும்போது நம்ம அவங்களை பார்த்துக்க போறோம்,
3: அவ்வளவுதான்.
1: நன்றி சார். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். விளமல் தேன்மொழி முத்துக்குமர் சாமி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
4: நன்றி என்பது சார் ஒரு வாழ்க்கை முறை. காலையில விடியலை தரும் சூரியன் முதல் பஞ்ச பூதங்களுக்கும் நன்றி கூறுவதில் தொடங்கி சோர்வோடும் உழவனுக்கும் வழிகாட்டும் ஆசிரியர்களுக்கும் ஆபத்தில் உதவும் நண்பனுக்கும் வாழ்வும் ஒவ்வொரு நொடியிலும் நன்றி என்னும் நாணயத்தை நாம் வாரி வழங்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை ஒழித்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் இந்த நாணயத்தை நாம் எப்போதும் வாரி வழங்க தவறக்கூடாது. பண நாணயத்தை கொடுத்தால் ஒரு பொருளை வாங்கலாம், ஆனால் நன்றி என்ற அந்த ஒற்றை சொல்லை நாணயமாக கொடுக்கும் போது அங்க அன்பு, நட்பு, பரஸ்பர மரியாதையும் பிறக்கும். நன்றின்னு சொல்லும் போது அது நமக்கு உதவி செய்தவரின் முகத்துல ஒரு புன்னகையையும் மனதுல ஒரு நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அதனால அடுத்த முறை அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியோடு உதவி செய்ய தூண்டும் அவர்களது மனதை. பண நாணயத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ அதை விட பன்மடங்கு மதிப்பு மிக்கது இந்த நன்றி என்னும் பண்பாட்டு நாணயம்.
1: கண்டிப்பா. ஏன்னா நம்ம பணத்துக்கு ஒரு மதிப்பை சொல்லிடலாம், இப்ப 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு மதிப்பை சொல்லிடலாம், அந்த நன்றி அப்படிங்கிறதுக்கு நம்ம மதிப்பை சொல்லவே முடியாது, அதுக்கு மதிப்பே இல்லை, அதெல்லாம் தாண்டி அது அப்பாற்பட்டது. நன்றி.
4: பண்பாட்டு நாணயம்.
1: சரி, நன்றி மேடம், நன்றி மேடம்.
4: நாணயம் நம் பையன் இறப்போம், ஆனால் நன்றி என்னும் நாணயம் நம் ஆன்மாவையும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் இதயங்களையும் அன்பால நிரப்பும்.
1: நன்றி மேடம், நன்றி.
4: நன்றி சார்.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: நல்லமா இருக்கீங்களா? பண்ணத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
1: நல்லமா இருக்கோம், நீங்க பேசுங்க சார்.
5: அதாவது நன்றி எனும், நன்றி எனும் அப்படின்னு சொல்றப்ப ஒருவருடைய செயல், செயலை விட தியாகம். இதுல நம்ம வந்து நன்மை அடைஞ்சிருந்தோம்னு வச்சுங்க, அவர்களுக்கு ஒரு தலையாய உணர்வோட, அந்த நன்றி உணர்வோட இருக்க வேணுங்கிறது அது முக்கியமான நம்மளுடைய கடமை. ஏன்னா யாராவது நம்ம உதவி பண்றோமோ அவங்களுக்கு அவங்க வந்து நன்றியை எதிர்பார்க்க போறதில்ல.
1: ஆமா,
5: பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பு தான் நன்றின்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா.
5: அதே மாதிரி நாணயம் இது சொல்லிருக்கீங்க, நாணயம் அதாவது சொல்லிய வண்ணம் செயல் இருந்தாலே

0: அவர்களிடம் நாணயமும் நாணயமும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் சார்.
2: விநாயகத்தி நல்வாழ்த்துக்கள்.
1: நான் உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சார்.
2: அதாவது நான் ஒரு பஸ்ஸில் இப்போ நீண்ட தூரம் பயணம் செஞ்சுட்டு இருந்தேன். இறங்கி அந்த டிரைவருக்கு வந்து நான் வந்து ஒரு அந்த பயணிகளை பத்திரமா கொண்டு வந்ததுக்கு ஒரு நன்றி சொன்னேன். இது வரைக்கும் அவர் என்னங்க யாரும் இது வரைக்கும் எனக்கு சொன்னதே இல்லைங்க. அப்படில இருந்தாலும் 55 உயிரும் உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க நாங்க தூங்கிட்டு தான் வந்தோம். ஆனா நீங்க தூங்காம இந்த எங்களை வந்து பத்திரமா உணவு சேர்த்தீங்க பாருங்க. அதுக்கு ஒரு நன்றி உங்களுக்கு அவசியம் சொல்லித்தாங்க ஆகணும். இந்த மாதிரி உங்க பயணம் வந்து போதும் நீண்ட தூரம் இருக்க பயமா நல்லபடியான முடிவெட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அவர் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டாரு.
1: அதுதான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு ஹோட்டல் சாப்பிடும்போது ஒரு டீ காஃபி கொடுக்கும்போது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ அவர் வந்து ஒரு டிரைவராக அவங்களோட வேலையை தான் பார்க்குறாங்க. அந்த வேலையை தான் அந்த சிரமமான வேலை கஷ்டம் இல்லை அவங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியாத ஒரு உணர்வு கொடுக்கும்.
2: அந்த பஸ்ல அந்த அத்தனை பேரும் தூங்கிட்டு தான், ஏன்னா நான் இரவு பயணம் போயிட்டு இருந்தேன், அத்தனை பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, எந்த நிசப்தமும் இல்லாம ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த சில சமயத்துல நடத்தினவர் கூட தூங்கிட்டாரு. ஆனா அந்த தூங்காம வந்து பத்திரமா உணவு சேர்த்தாரு பாருங்க. அது வந்து ரொம்ப ஒவ்வொரு டிரைவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும் தான், மனசார நன்றி சொல்லிட்டு தான் வரணும்.
1: ரொம்ப நன்றி.
2: அந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க. வாய்ப்பு நன்றியா. எந்த ரெண்டாவது நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்த பொருளாதாரையும் நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியரை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது.
3: வாய்ப்புக்கு
4: நன்றி.

பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிந்தை இறக்கும். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, நன்றி எனும் நாணயம் அப்படின்னு தலைப்பில் பேசும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 நேர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில வார்த்தைகள் இருக்கணும், அந்த வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கு ஒரு நொடி போதும், ஆனால் அதோடய தாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட, ஒரு வாழ்நாள் கூட அதோட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நன்றி. நம்ம தினமும் எத்தனை பேர்கிட்ட எத்தனை உதவிகளை பெறுகிறோம். காலையில் ஒரு டீ காஃபி சாப்பிட்றதுலேருந்து நம்ம வேலைக்கு செல்ல வழியில் உதவுற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய நாளை எளிதாக்கி கொண்டிருக்காங்க. அவங்கள நம்ம கவனிக்கிறோமா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு நன்றி அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இன்றைக்கி தூங்கும் போகும்போது எத்தனை பேரை நான் சந்தித்தேன், எத்தனை பேர்கிட்ட நான் உதவி செஞ்சேன் அப்படிங்கிறத விட எத்தனை பேர் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி சொன்னேன். அதாவது கேட்ட உதவி கேட்காத உதவி அப்படின்னு கிடையாது. சாதாரண விஷயத்தில் இப்போ சொன்ன ஒரு நேயர் சொன்ன மாதிரி பஸ்ஸில் போகும்போது டிரைவர்கிட்ட ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து சிக்னலில் நிற்கும் போது நம்ம நிற்க சரியான பாதை கிடைக்காத நேரத்தில் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்குற காவலராக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. நன்றிக்கு எப்பவுமே விலை கிடையாது, ஆனால் மதிப்பு இருக்குது. நன்றி செலுத்த பணம் தேவை, ஆனால் மனசு மட்டும் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாணயம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு நினைவு வருது, ஒரு பணம் தான். பணத்தை கொடுத்தா ஒரு பொருளை ஈஸியாக நம்ம வாங்கிடலாம், ஆனால் நன்றியை கொடுத்தா ஒரு மனிதர்களுடைய மனதை தான் நம்ம பெறும், அவங்களுடைய ஆழ் மனசில் நம்ம இடம் பிடிக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம்.

ஒரு மனிதனுடைய அன்பை வாங்க முடியுமா? ஒருவரின் நம்பிக்கையை வாங்க முடியுமா? ஒருவர் செய்த உதவியின் மதிப்பை பணத்தால் திருப்பி கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதற்காக தான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வித்தியாசமான நாணயத்தை நன்றி என்னும் நாணயம். இந்த நாணயத்தை பயன்படுத்த பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். நம்மிடந்து விடைபெறுகிறது இன்றைய சிந்தனையரங்கம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த, பங்கு பெற முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி.

வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இணைந்திருக்கும் நேரம் முற்பகல் 11 மணி.

0: சிந்தனை துளி. சாலை என்பது பொது சொத்து, மைதானமான வேகம் நம் கெத்து. நாம் காப்போம் சாலையை, சாலை காக்கும் நம் உயிரை. விபத்தில்லா தேசம் நம் விழிப்புணர்வில் தான் தொடங்குகிறது. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். எட்டுத்தீக்கம் ஒழிக்கும் இசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் கே சுப்பு அவர்கள். இந்நிகழ்ச்சியின பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடரில் சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்த நேரலையில் நம்ம எல்லாருடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க வல்லுநர் கே சுப்பு அவர்கள். நம்ம நிலையத்திற்கும் அவங்க இப்போ வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு என்ன சந்தேகங்கள், அந்த ஸ்மால் ஹோம் அப்ளையன்சஸ், சிறிய இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய சாதனங்களில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படி நீங்கள் அதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 0433 68 இந்த இணைப்பினோட 2311 2312 2998 0 2995 96 42 72 31 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம் நேர்களை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வல்லுநர் கே சுப்பு அவர்கள் வந்து நிகழ்ச்சியில இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: சார் எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க?
6: காரைக்கால் மேடம்.
0: காரைக்கால் தான் உங்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவீன உலகம் சொல்லலாம். இந்த நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரி மக்களும் நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய வீடுகளை நவீனமயமாக்கிட்டு இருக்கோம். என்னென்ன நம்ம வேலையை எளிதாக்கக்கூடிய சாதனங்கள், மின் சாதனங்கள்லாம் நம்ம நிறையவே வீடுகளில் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மின் சாதனங்கள் நம்மளுடைய வேலையை எளிமையாக்குது, நேரத்தை மிச்சப்படுத்துறதுல பெரிதும் உதவியா இருக்கு. அப்படிப்பட்ட மின் சாதனங்கள் என்னென்ன இருக்கு, நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவையான மின் சாதனங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
6: ஓகே மேடம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அன்றாடம் வாழ்க்கையில் எளிதாக்குவதற்காக நம்ம மின் சாதனங்கள், வீட்டு உபயோக மின் சாதனங்கள் வந்து உதாரணமாக வேக்யூம் கிளீனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், அதுக்கப்புறம் வாட்டர் ப்யூரிஃபையர், மின் விசிறி, இதை போய் ஏர் கூலர், இது மாதிரி நிறையா மின் சாதனங்களை வந்து நாம் வந்து விலை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது மேடம். அதை வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட சில விஷயங்களை நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைக்கேற்றதா, இல்லை தரமான பொருளா, மின்சார சிக்கனமாக இயங்குமா, பாதுகாப்பானதா, உத்தரவாதம் மற்றும் சர்வீஸ் வசதி உள்ளதா, இப்படின்றத சில விஷயத்தை நம்ம செக் பண்ணணும்.
0: இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது?
6: இந்த மாதிரி விஷயங்கள்
0: எப்படி, இதோட விலை எப்படி இருக்கும், கரெக்டாக தான் இருக்கா, தரமாக இருக்கா, மின்சார சிக்கனத்தை இது கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
6: இதை வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து தேவையான விஷயத்தை நம்ம கரெக்டாக தீர்மானிக்கணும். இந்த பொருள் வாங்க போகிறது குறைஞ்ச விலையாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து பொருள் எங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எம்ஆர்பி விலையை நம்ம செக் பண்ணி வாங்கணும். சில இடத்துல வந்து எம்ஆர்பி விலை வந்து நம்ம இல்லாமல் இருக்குது, விலை குறைச்சலாக்குன்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னா ஸோ அந்த பொருளுக்கான வேல்யூ நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி வாங்கணும் மேடம்.
0: சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மின் சாதனங்களில் எனர்ஜி எஃபிஷியன்சின்றது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
6: அதாவது தமிழில் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்கிறது வந்து மின்சார திறன் சொல்லுவாங்க. ஒரு சாதனம் வந்து குறைஞ்ச அளவு மின்சாரத்தை பயன்படுத்தி அதே வேலையை

0: சிறப்பாக செய்ய திறன்தான் எனர்ஜி எஃபிஷியன்சி.
1: ம்
0: உதாரணமாக இரண்டு மின் விசிறிகள் ஒரே அளவு காற்றை வழங்குகின்றதுன்னு வச்சுக்குவோம் என்று வைத்துக்கொள்ளும். அதில் வந்து ஒன்று குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தினால் அது அதிக மின்சார திறன் கொண்டதாக இருக்கலாம். நுகர்வோர் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, சாதனத்தின் மின்சார பயன்பாடு, பிஇஇ ஸ்டார் லேபிள் இருக்கும் சாதனங்களின் நட்சத்திர மதிப்பீடு, சாதனத்தின் வாட் மற்றும் பயன்படும் நேரம், உற்பத்தியாளர் தரும் மின்சார பயன்பாட்டு தகவல். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிக நட்சத்திர மதிப்பீடு அல்லது குறைந்த வாட் இருப்பது மட்டும் போதாது, சாதனம் எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறது என்பது மின்சார செலவை நிர்ணயிக்கும். சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, தினமும் பல மணி நேரம் எங்கள் மின்விசிறி அல்லது ஃப்ரிட்ஜ் போன்ற சாதனங்களில் மின்சார சிக்கனத்தை பார்ப்பது நீண்ட காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும்.
1: சரிங்க சார். இப்போ அதில் நீங்கள் எந்த ஸ்டார் இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? இது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னா அதில் மேலே ஒட்டி இருப்பாங்க. மற்ற பொருட்கள் வந்து எதில் இருக்கும் சார்? அந்த கேட்டலாக்ன்றது அதை பார்த்து தெரிஞ்சு வாங்கணுமா இல்லை வெளிப்படையாக அதில் எதில்?
0: அது உள்ளேயே நமக்கு வந்து வாரண்டி கார்டு எல்லாமே இருக்கும், ஒரு ப்ராடக்ட்லேயும் அந்த பாக்ஸில் இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம பாக்ஸை தூக்கி போட்டுருவாங்க. சில பேர் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யோசனை எல்லாம் தூக்கி போடுவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பொருளில் வரும், வரும்போது தான் நமக்கு அந்த பாக்ஸை தேடுவோம். அந்த பாக்ஸ் கிடைக்காது, அந்த வாரண்டி கார்டு கிடைக்காது, கடைசியாக அதுக்கான கிளைம் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது மாதிரி நம்ம அந்த எந்தெந்த பொருள் சின்ன பொருள் வாங்கினாலும் அதனுடைய பாக்ஸையும் அதுக்கான கேட்டலாக் வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, டேட் மென்ஷன் பண்ணி. அதை மட்டும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்.
1: கண்டிப்பாக எப்போவுமே வச்சிருக்கணும்.
0: ஆமாம், வச்சிருக்கணும்.
1: நம்ம கொடுத்துருக்க அந்த வாரண்டி நாட்கள் வரைக்கும் வச்சிருக்கணும்.
0: வச்சிருக்கணும். ஆமாம், வாரண்டி
1: நாள் வரைக்கும்
0: இருக்கும். அது வரைக்கும் நமக்கு ஒன் இயர் சிக்ஸ் மந்த், சில இதில் வந்து ஒன் இயர் கொடுப்பாங்க, சில இதில் சிக்ஸ் மந்த் கொடுத்துருப்பாங்க, சில இதுக்கு வந்து சில ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு இயர்ஸ் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வாஷிங் மிஷின் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு இயர்ஸ் கணக்காக இருக்கும், டூ இயர்ஸ் வாரண்டி, த்ரீ இயர்ஸ் வாரண்டின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும்.
1: சரிங்க சார். இப்போ இந்த வேக்யூம் கிளீனர்
0: பயன்படுத்துறோம் அப்படின்னா, வீட்டில் தரையை துடைக்கிறதுக்கு, சுத்தம் பண்றதுக்கு, சோபா மெத்தை கார் போன்றவற்றை சுத்தம் செய்ய வேண்டுமா என்று பொறுத்து மாடலில் தேர்வு செய்யணும். முக்கியமான அம்சம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சக்ஷன் பவர், உறிஞ்சும் திறன், தூசி மற்றும் அழுக்க உறிஞ்சும் திறன். ஆனால் அதிக வாட்ஸ் இருப்பது மட்டுமே சிறந்த சுத்தத்தை உறுதி செய்யாது. ஃபில்டர் வடிகட்டி, சாதனத்தின் உள்ள ஃபில்டர் தூசி துகள்களை பிடிக்க உதவுகிறது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, டஸ்ட் கெப்பாசிட்டி, அதோடைய தூசி வந்து கொள்ளளவு வந்து அதிக தூசி வீடுகளில் இருக்கும்போது அதை வந்து இருக்கும். ஸோ இணைப்பு கருவிகள், தரை ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோபாலேருந்து நம்ம சுத்தம் செய்கிறோங்களா மேடம், அதை வந்து போன்ற உள்ளனவை வந்து பார்க்க வேணும். ஸோ இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி, ஆக்சுவலி நான் இதை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல மேடம்.
1: ஆக்சுவலி
0: அதாவது பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, எங்கிற மாடல் வந்து பேட்டரி மூலமாக எங்கள் மாடலாகவும் இருக்கும். சில இது வந்து பேட்டரியில் இயங்கும், சில வந்து பேட்டரி இல்லாமல் அந்த இதில் ஒயர் மூலமாகவும் இயங்குறது, ரெண்டு விஷயமா இருக்கும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கும்போது நம்ம வந்து வாட் மட்டும் பார்க்காம, நமது பயன்பாடு, செக்ஷன் பவர், ஃபில்டர் சுத்தமாக செய்யும் வசதி இருக்கா, சர்வீஸ் ஆகியவற்றை எல்லாத்தையும் ஒப்பிட்டு நம்ம வாங்கணும் ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கும்போது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் பற்றி பார்த்தோம்னா, மெயினான விஷயம் வந்து நம்ம செக்ஷன் பவரும் ஃபில்டர் வந்து சுத்தமான வசதியாக செய்யுமா அப்படிங்கிறத பார்த்து, சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து நமக்கு வாரண்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும்.
1: ஓகே சார். ஓகே. இப்போ நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில் வந்துட்டு இருக்காங்க, ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம்.
0: ஓகே.
1: வருக வணக்கம். ஐயா, நீங்களே கேள்வி கேட்கலாமே, ஏன் இந்த இத்தனை தான் போடுறீங்க?
2: ஹலோ
1: சித்ராமா,
2: சொல்லுங்க.
1: சித்ராமா, நம்ம இப்ப நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர்ல இருக்கோம். இன்று ஆறாவது நாளான இந்த நிகழ்ச்சியில இருக்கோம். சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுப்பு அவர்கள். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிறிய சாதனங்கள் பத்தி நீங்க என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? சித்ராமா, சித்ராமா வணக்கம். தொழில் நினைச்சு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நன்றிமா. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நீங்களே.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32

0: முத்தாடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் ஒரு நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இருக்கீங்க, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில் விளக்கம் தந்துட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுபு அவர்கள். சார், நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் கிளீனர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேக்கம் கிளீனரை வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணணுமா, இல்லை அதுக்கு பராமரிப்பு முறைகள்னு ஏதாவது இருக்கா, எது அதை பராமரிக்காமல் விட்டுட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: பற்றி கேட்குறீங்க, அப்படி தானே? ஓகே மேடம். அதாவது வேக்கம் கிளீனர் வந்து நம்ம ரெகுலராகவே பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம வந்து மெயின் வந்து எதுக்கு கார் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், மற்றபடி வந்து சோபாக்கு கீழே யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ தவறாக பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ ட்ரை வேக்யூம் வந்து தண்ணியில் வந்து உறிஞ்சி மோட்டார் வந்து பழுதாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும்.
1: வேக்யூம் கிளீனர் பயன்படுத்தக்கூடாது.
2: ஆமாம், ட்ரை வேக்யூம் தண்ணீரை வந்து இது பண்ணக்கூடாது திரவத்தில். ஸோ அதே மாதிரி வெட் ட்ரை மாடலில் வந்து மேனுவலாக அதிகமாக வந்து உறிஞ்சக்கூடாது. அதாவது வெட்டான இது இருக்கும்ல, அதுலேயுமே அதே மாதிரி அதே மாதிரி சூடான இது சாம்பல் தீப்பொறி இருக்கிற இடத்துல அதில் வந்து உறிஞ்சக்கூடாது. அப்படி பண்ணும்போது வேக்யூம் கிளீனர் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே.
2: ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்க்கணும்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறதுல வேக்கம் கிளீனரை பயன்படுத்துறது எந்த வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
2: அது வேக்கம் கிளீனர் வாங்குறது வந்து நமக்கு வந்து யூசர் மேனுவலாக படிக்க வேண்டும். அதை வச்சு படிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. அதில் யூசர் மேனுவல் இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கிட்டு அது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது எதற்கு யூஸ் பண்ணலாம், இப்போ சோபா கிளீன் பண்ணுற யூஸ் பண்ணுறோம் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே வந்துட்டு ஒரு தீப்பறி பட்டு கிடக்குது அதை கிளீன் பண்ணி சொல்லி பண்ணோம்னா அது சீக்கிரத்தில் வீணாக போக வாய்ப்பு இருக்குது. அந்த யூசேஜை கரெக்டாக நம்ம மேனுவலில் கரெக்டாக பார்க்கணும்.
1: என்ன பொருள் வாங்கினாலும் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுனா
2: அது கரெக்டாக
1: நீண்ட நாள் அது வந்து ஆயுள் கொடுக்கும்.
2: ஆமாம், லாங் டேர்ம் வரும், கரெக்டாக சர்வீஸ்.
1: இணைப்பில் வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பேசுங்க ஐயா.
3: ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
1: சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சார், இப்ப எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து மின் விசிறியோ இல்ல பிரிட்ஜோ
2: இது
3: மாதிரி பொருள் எல்லாம் கேரண்டி கொடுக்குறாங்கல்ல சார் கார்டு?
2: ஆமா சார்.
3: அந்த பீரியடுக்குள்ள கொண்டு போனாலே என்ன கடையில பாத்துட்டு என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது.
2: ஓகே, வாரண்டி வந்து அதுல பாக்கணும் சார், எத்தனை மாசம் போட்டிருக்கு, ஒரு வருஷம் போட்டிருக்கா இல்ல ஆறு மாசம் போட்டிருக்கா, அதை நம்ம செக் பண்ணி வாங்கணும் சார். ஒரு பொருள் வாங்கும் போதும், இப்ப நம்ம ஃபேன் வாங்குறோம் இல்ல ஒரு டிவி வாங்குறோம், எதை வாங்கினாலும் அதுல ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. சிலருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வாரண்டி கொடுப்பாங்க சார், சில இதுக்கு வந்து டோட்டலாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி வாங்கணும் வாங்கும்போது, சின்ன ஒரு அவேர்னஸ் அவ்வளோதான். அதை பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் நம்ம ஏமாறாமல் இருக்கலாம். அந்த டைமில் நம்ம வந்து கடைக்காரங்கிட்ட கேட்கலாம், இந்த இதில் போட்டிருக்கு கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிலாம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அந்த ஒரு நம்ம கரெக்டாக பார்க்கணும் சார், அதுதான் வேற ஒன்றும் இல்லை சார்.
1: ஓகே சார், நன்றி. நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவிற்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுத்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு,

0: அரியலூர் மாவட்டம்
1: காரைக்கால் பண்பலை 100.3 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நம்ம நிகழ்ச்சியில நேரலையில விளக்கம் தந்துட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுப்பு அவர்கள். சார், இப்ப பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிறிய சிறிய சாதனங்கள்லாம் அயன் பாக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இடமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அயன் பாக்ஸை நம்ம எப்படி பராமரிச்சு பாதுகாக்கணும், அதுல நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கிறதுல என்ன மாதிரியான தவறுகள் செய்யறோம்?
2: பொதுவாக அயன் பாக்ஸ் பற்றி தானே மேடம். அதாவது அயன் பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கரெக்டாக சில ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி நம்ம கரெக்டாக பார்க்கணும். இப்போ வந்து நம்ம சாரி அயன் பண்ணுறோம் இல்லை வேஸ்ட் ஷர்ட் அயன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஹீட்டை வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ அது ஹீட் அதிகமாக வச்சோம் அப்படின்னா சில நேரத்தில் தெரியாது, நம்ம அந்த ஹீட்டை அதிகமாக வச்சு பண்ணும்போது அந்த சட்டையெல்லாம் கூட நமக்கு வந்து அந்த இதாக ஓட்டையாகி நம்ம இது இல்லாமல் போகுது இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும்.
1: அதாவது அந்த துணிகளுக்கு
2: ஏற்றவாறு அந்த ஊலன் அந்த இதில் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஊலன் அதுன்னு சொல்லி ஒவ்வொரு டைப் இருக்கும், அந்த டைப் செட்டிங்ஸை பார்க்கணும். சில நேரங்கள் நம்ம அதை பார்க்காம யூஸ் பண்ணுவோம், அதை போகும்போது நம்ம துணிகளும் வீணாக போகும்.
1: அதை சில பேர் வந்து கவனிக்கவே இல்லை, நம்ம வந்து எப்படி போட்ட உடனே சுவிட்ச் ஏறிதா ஹீட் ஆயிடுச்சு அவச்சு அயன் பண்ணிடுறோம். அப்படி செய்யும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த அயன் பாக்ஸ்ல ஏற்படும்?
2: அது அயன் பாக்ஸ் அப்படி பண்ணும்போது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மாறும்போது என்ன ஆகும்னா அந்த வாட் வந்து அதிகமாயிடும். அதிகமாகும் போது அந்த அயன் பாக்ஸும் சீக்கிரம் அதனுடைய தன்மையை இழந்துடும். ஸோ இழக்கும் போது அந்த அயன் பாக்ஸும் லைஃப் கம்மியாயிடும், அதே டைம்ல நம்ம துணியும் வந்து வீணா போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
1: கண்டிப்பா எப்படி ஒரு அயன் பாக்ஸ பாதுகாப்பா வைக்கணும், எப்படி டெம்பரேச்சர் பார்த்து அயன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே நம்ம அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஹீட்டா இருக்கும், அது எப்படி பாதுகாப்பா வைக்கணும்
2: அது வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் மேடம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறந்துட்டு நம்மளே செயல்கள் நிறைய செஞ்சிருப்போம், மறந்துட்டு அதுல வச்சும் குழந்தை இருக்கும், தெரியாதனமா அந்த ஹீட்ல போய் கையை வச்சிரும். அதனால அது கையோட நம்ம முடிச்சதோட அதை பிளக்க வந்து எடுத்து அதை ஓரம் கட்டி வச்சுருந்தா நல்லது.
1: கண்டிப்பாக அந்த பிளக் எடுக்கும் போது ஒயர் இருக்கும் இல்லையா
2: சார்,
1: அதை ஹீட்டோட அந்த அயன் பாக்ஸில் அப்படி சுற்றி ரோல் பண்ணி வைப்போம்.
2: ஆமாம்,
1: அந்த மாதிரி செய்யலாமா?
2: அது செய்யக்கூடாது, கண்டிப்பாக அதை செய்யணும்னா அந்த ஒயரும் வீணாக போயிடும். அது கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டு இதாகிற வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் லைஃப்
1: தனிகிற வரைக்கும் கண்டிப்பாக. ஆமாம், வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை பாதுகாப்பு.
2: ஆமாம், நிறைய பேர் அந்த பிளக்கை அப்படியே விட்டுட்டு மறந்துடுவாங்க, அதுதான் நம்ம கவனமாக பார்க்கணும்.
1: சார், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வராங்க, யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம், நான் காட்டுமன்னார் கோயில்ல இருந்து டீ மடப்புறம் வேல்முருகன் பேசுறேன்
1: மேடம். பேசுங்க சார்.
3: மேடம், ஒரு அயன் பாக்ஸ் பத்தி கேட்டீங்க, எனக்கு வந்து நான் வந்து டெய்லர் கடையில வச்சிருக்கேன், எனக்கு அயன் பாக்ஸ் தான் அடிக்கடி வீணா போகுது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் பாக்ஸ் கீட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள போது அந்த முன்பகுதியில வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற போல்ட் வந்து அடிக்கடி கட் ஆயிடுது, இதனால எனக்கு அயன் பாக்ஸ் வந்து அடிக்கடி வீணா போயிடுது. இது என்ன, இதை வந்து ஏன் என்ன காரணம்னு கேளுங்க
1: சார். சொல்லுவாங்க,
2: சொல்லுங்க சார். என்ன சார் சொல்றீங்க சொல்லுங்க
3: சார். இப்போ நான் அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தரமான அயன் பாக்ஸ் தான் வச்சிருக்கோம் டெய்லர் கடையில்.
2: சரி சார்.
3: அதுல வந்து முன்பகுதி நம்ம அயன் பண்றோம்ல.
2: ஆமா சார்.
3: அது உள்ளுக்குள்ள ஒரு போல்ட் இருக்குது, அது அடிக்கடி ஹீட் ஆகி கட் ஆயிடுது சார் வந்து. அப்புறம் அந்த அயன் பாக்ஸ்ல கேப் வந்துருதுல்ல.
2: ஓகே.
3: அதுக்கு பிறகு அதை முடுக்கினாலும் சரி வர மாட்டேங்குது சார் வந்து.
2: அது இதாகுது. என்ன கம்பெனி, என்ன சார் அது அயன் பாக்ஸ்?
1: பொதுவாகவே அந்த மாதிரி ஆகுதுன்னா அது என்ன காரணமா இருக்கும் சார்?
3: அது வந்து தரமான அயன் பாக்ஸ் தான் வாங்குறோம் வச்சுங்களா, ஒரு 10,000 ரூபாய் வாங்குறோம். ஆனா அந்த அயன் பாக்ஸ் கேப் இருக்கும் போதும் நம்ம அயன் பாக்ஸ் வந்து இடத்துல அடிக்க மாட்டேங்குது, நல்லா தான் இருக்கு.
2: சரி,
3: அதை நம்ம ரிப்பேர்கள் ஒன்று கொடுத்தாலும் அந்த நெட் கிடைக்க மாட்டேங்குது, அதனுடைய பத்த வைக்க அதை சரி பண்ண முடியலன்னு சொல்றாங்க.
2: சரி பண்ண முடியலங்கிறாங்க.
3: நம்ம துணி ஒட்டிட்டு சார் வந்து அயன் பாக்ஸ்.
2: ஆமா ஆமா சார்.
3: அதை நம்ம எடுக்கும் போது எடுத்துட்டோம்னா அந்த குரோமியம் போயிடுச்சுன்னா திரும்பி அதே ஃபால்ட் தான் வருது, அது திரும்பி அந்த அதுக்கும் ஒரு வழியும் கிடைக்க முடியுது சார்.
2: அதுக்கும் சர்வீஸ் சரியானது இல்லை. ஓகே ஓகே ஓகே, அதான் சார். அது சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: வீட்டுல
2: யூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணும்போது இருக்குல்ல
1: சார். அப்படி பார்த்தா ஒரு பொருளோட வாரண்டி இவ்வளவுதான் சொல்றாங்க, நம்ம யூசேஜ் வந்து அதிகமா பண்றோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து அந்த வாரண்டி நாட்களுக்கு முன்னாடியே வந்து வீணா போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்?
2: வாரண்டி முன்னாடியே வீணா போகுதுன்னா கண்டிப்பா நம்ம வாரண்டி கிளைம் பண்ணலாம், அந்த வாரண்டி கார்டை வச்சு நம்ம கிளைம் கொடுக்கலாம். நம்ம அதுக்கு வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்குல்ல சார் உங்ககிட்ட?
1: அந்த நேரோட இணைப்பு கட் ஆயிடுச்சு.
2: அது வாரண்டி கார்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு கிளைம் பண்ணலாம் மேடம். அது நம்ம நுகர்வோருக்கு அதுக்கு இது இருக்கு, நேரடியாக நம்ம அந்த இடத்துல கம்பெனி எங்கே வாங்கினோமோ அதே இடத்துல நம்ம சர்வீஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கவோ இல்லை அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி கொடுக்கறதுக்கோ இது உண்டு.
1: சரிங்க சார். அடுத்து வரும் நேயர், வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?

0: மேடம், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
0: வாட்டர் ஹீட்டர்ல ரெண்டு டைப் இருக்கு இல்லங்க?
2: தெரியல இப்ப. தெர்மல் கட் ஆஃப், ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்லாம் இருக்குல்ல சார், அதை கொஞ்சம் அதை மாதிரி உள்ளதை நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ அது வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம வாங்கி?
1: அவங்களோட இணைப்பு கிட்ட
2: சார். ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம என்ன அப்படின்னா

0: ஓகே சார், நீங்கள் ஆக்சுவலி என்ன கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ
1: சொல்லுங்க
0: சார். ஆக்சுவலி சார், அதாவது என்னென்னா, அந்த தெர்மல் கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்லாம் இருக்குல்ல சார், அதை கொஞ்சம் அதை மாதிரி உள்ள தான் நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ அது வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம வாங்கி?
1: அவங்களோட இணைப்பு கட்டாயிடுச்சு
0: சார். ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம என்ன அப்படின்னா, நிறைய பேர் அந்த யூசேஜ் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும், எவ்வளோ வருஷம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வீணாக போகிறதா சரி, ஒரு வருஷம் கொடுக்குறாங்க அதுக்கான இது வாரண்டி அப்படின்னா, அந்த ஒரு வருஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் அது ஃப்ளேம் இது போகும்போது நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் நம்ம அதோட லைஃப் அவ்வளோதானே, ஒன் இயர் டூ இயர் தான் அதுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம மாற்றி தான் ஆகணும்.
1: சரிங்க சார். அந்த வாட்டர் பியூரிஃபையர் ஃபில்டர் இருக்குதுங்களா?
0: ஓகே.
1: அதை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மாற்றணும்?
0: ஓகே. வாட்டர் பியூரிஃபையர் வந்து எத்தனை நாளுக்கு ஒரு மாற்றணுங்கிறீங்க தானே?
1: ஆமாம்.
0: ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு வாட்டர் பியூரிஃபையர் வந்துட்டு நம்ம அந்த உள்ளே உள்ளக்கூடிய அந்த ஆர்வம் அந்த எல்லாமே மாற்றுறது
1: தான்.
0: ஸோ அந்த ஆர்வம் மாற்றுறது நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு ஒரு தடவை ஃபோர் மந்த்ஸ் ஒரு தடவை
1: நம்ம மாற்றலாம்.
0: மாற்றினா நல்லாயிருக்கும் அந்த தண்ணியோட யூசேஜ். இப்போ சில இடத்துல உப்பு தண்ணி இருக்கும், சில இடத்துல முனிசிபாலிட்டி தண்ணி இருக்கும். உப்பு தண்ணியாக இருக்கும்போது ரொம்ப அதனுடைய யூசேஜ் அதிகமாகும்போது சீக்கிரத்தில் அந்த உள்ள உள்ளது வீணாக போயிடும். சில இடத்துல முனிசிபாலிட்டி தண்ணி அது மாதிரி இருக்கும்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்போதைக்கு அதோட இது வந்து லைஃப் நல்லா வரும். கூட வரும்
1: சார்,
0: அது டேஸ்ட்லேயே தெரியும். நம்ம தண்ணி குடிக்கும்போது அந்த டேஸ்ட்லேயே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அந்த டேஸ்ட் பார்த்துக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். சில இடங்களில் வந்து அந்த அந்த டேஸ்ட் தான், அதை நம்ம குடிக்கும்போது நம்மளோட ரெகுலராக நம்ம குடிக்கும்போது அந்த டேஸ்ட் மாறும், அதை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும்.
1: சரிங்க சார். இப்போ இந்த பியூரிஃபைட் வாட்டரில் ஆர்ஓ சொல்கிறாங்க, யூவின்னு சொல்கிறாங்க, யூஎஃப்னு சொல்கிறாங்க, இந்த முறைகளுக்கு இடையிலான அடிப்படை மாற்றம் என்ன, வேறுபாடு என்ன, அதை சொல்லுங்கள்.
0: ஓகே. ஆர்ஓ, யூவி, யூஎஃப் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இது எல்லாமே தண்ணீர் சுத்தரிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தான், அது வேற ஒன்றும் இல்லை. அந்த டேர்ம் வேர்டு ஆர்ஓ அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா, தண்ணீருக்கு கரைந்துள்ள சில உப்பு இது இருக்குல்ல மேடம், அதை வந்து நம்ம வந்து அசுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அது அதில் வந்து நீர் வந்து அதிகமாக வீணாகாமல் அதை ஃபில்டர் பண்ணி இது பண்ணும், மாற்றி கொடுக்கும். அதுதான் வந்து ஆர்வங்கிறது. இன்னொன்று யூவின்னு கேட்டிருங்கல்ல, அல்ட்ரா வயலட், அதுங்க வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நுண்ணுயிர் செயலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து உப்புகளை வந்து அகற்றாது. அது என்ன செய்யும்னா, சரியான ஒரு மின்சாரத்தை வந்து பராமரிக்கிறதுக்காண்டி அது வந்து அந்த இது வந்து யூஸ் ஆகும். மூணாவது வந்து அல்ட்ரா வயலேஷன் சொல்லிட்டு யூஎஃப்னு சொல்லுவாங்க. யூஎஃப்ன்றது என்ன அப்படின்னா, அந்த இது வந்து பொதுவாக அது வந்து கரண்ட் உப்புகளை வந்து அகற்றாது. அதை வந்து என்ன செய்யணும்னா, சில துகள்கள் இருக்குல்ல, அந்த சின்ன சின்னதாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் வந்து அது வடிகட்டி கொடுக்கும். அதுதான் அதனுடைய டேர்ம்ஸ்.
1: சரிங்க. மூணுத்தோடு பொதுவாக நான் வந்து வாட்டர் பியூரிஃபை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட தன்மை எப்படி இருக்கு, தண்ணீரோட தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணுமா?
0: ஆமாம் மேடம். நீங்கள் அந்த எந்த ஏரியாவில் இருக்கீங்க, அந்த தண்ணீர் வந்து உப்பு தண்ணியாக இல்லை வந்து முனிசிபாலிட்டி தண்ணி வருதா? இப்போ சில இடங்கள் உப்பு தண்ணியாக வருதுன்னா அது ரொம்ப ஃபில்டர் பண்ணதுக்கு இதாகும். இதாகும்போது அது அதி சீக்கிரத்தில் அந்த பியூரிஃபையர் வந்து வீணாக போயிடும்.
1: சரிங்க
0: சார். அந்த உள்ளவருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்.
1: ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுபு அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுப்பு அவர்கள்.

0: நேரம் 11:35 ஆகும். இந்த வேளையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்த நேரலையில விளக்கம் அளித்துட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுபு அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் நேர்களை 0436 இந்த இணைப்பினுடன் 2311 2912 2991 2995 80 95 66 42 71 இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்மால் ஹோம் அப்ளைன்சஸ் சிறிய வீட்டு சாதனங்கள் எப்படி நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய கேள்விகள் சார் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபயர் வாட்டர் பியூரிஃபயர் மாதிரி அதுவும் ஒரு சாதனமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு அது அவசியமான ஒரு கருவியாக இருக்குது, வாங்கும்போது நம்ம வீட்டோட அளவு அல்லது அறையினோட அளவை நம்ம வந்து நோட் பண்ணிட்டு அதை வாங்கணுமா எப்படின்னு சொல்லுங்கள் சார்.
1: ஓகே மேடம், அதாவது ஏர் பியூரிஃபயர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து காற்றை வந்து மாசு

0: அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறோம், ஏர் பியூரிஃபையர். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து வெளிப்புற இதில் வந்து நம்மளுடைய சில பிராணிகள் வளர்க்குறோம் இல்லை ஏதோ மாடு இதெல்லாம் இருக்குன்னா சரியான விதத்தில் நமக்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் ஆகும், சிலவற்றை குறைக்க உதவலாம் அது நமக்கு. ஸோ முக்கியமாக அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்துட்டு ஏர் பியூரிஃபையர் வந்து இருக்குன்னா காற்றை சுத்தகரித்து ஒரு சாதனம் தான் அது. வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கும் மாற்றாக நம்ம வந்து அறையில் வந்து அளவுக்கு ஏற்ற அந்த மாடல் வந்து நம்ம வாங்கிக்கணும். ஆக்சுவலி அப்படின்னா காற்றை ஃபில்டர் பண்ணி அது கொடுக்கும்.
1: சரி, நம்ம வீட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்து தான் வாங்கணும்.
0: ஆமாம், பார்த்து தான் வாங்கணும்.
1: சரிங்க சார். நேர் ஒருத்தவங்க வராங்க, இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரி, அந்த நேரோட இணைப்பு கிடைக்கல. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சார், நம்ம இப்போலாம் இன்டர்நெட் கனெக்டட் சாதனங்கள் நிறையவே இருக்குது. அது மாதிரி இன்டர்நெட் மூலமாக பயன்படுத்தும் போது பாதுகாப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்?
0: இன்டர்நெட் எப்படி மேடம்? இன்டர்நெட்
1: இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றோம்லையா, அப்ப பேங்க் தான் பாத்தீங்கன்னா மொபைல்
0: மூலமா. ஓ, அத மாதிரி. ஓகே, டெக்னாலஜிக்கு பண்றது. ஓகே,
1: அதுல நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும்?
0: ஓ, அதை யூஸ் பண்ணுறது எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஓகே, ஆமாம், இப்போ ஃபேன்லலாம் ரிமோட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே வந்துருச்சு. இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேக்யூம் கிளீனர் வந்து ரோபோட்டிக்லாம் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் பண்ணி விட்டால் போதும், அதுவும் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுது.
1: சரி, அது எப்படி சார் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல போய் எப்படி சுத்தம் பண்ணிட்டு வரும்?
0: அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதாக தானே இருக்குது உங்களுக்கு, அப்படியே அது எல்லா இடத்துக்கும் போகுது, அடியிலே போகுது, கீழே ஒரு இது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோபோட்டிக் இதுன்னு சொல்கிறாங்க அது பேர். அது அழகாக ஆன் பண்ணி விட்டு நம்ம பாட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட போதும், அதுவும் சுத்தம் பண்ணிவிட்டு டைமர் மாதிரி ஆஃப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மாதிரி நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறது நல்லது தான். இப்போ ரிமோட் இருக்குது, ஃபேனை போய் நம்ம சுவிட்சை போடுறத விட நம்ம உட்காந்துக்கிட்டே ரிமோட்டில் தட்டிட்டு டிவி ஆன் பண்ணுற மாதிரி ஃபேன் ஆன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள். இப்போ வந்து அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்திரம்லாம் கழுவுறது சிரமப்படுறோம். இப்போ அதுக்கு வந்து டிஷ்வாஷர் தனியாக ஒன்று வந்துருச்சு, வாஷிங் மிஷின் மாதிரி. இன்னும் போகிற காலங்களில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அந்த டிஷ்வாஷர் இருக்கும். எப்படி வாஷிங் மிஷின் கிரைண்டர்லாம் வந்துச்சோ அதே மாதிரி அந்த டிஷ்வாஷர் கம்பல்சரி ஒரு வீட்டுக்கு வந்துடும். அது ரொம்ப ஈஸியாக வேலையில் அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஒரு வீட்டு பெண்களும் பாத்திரம் கழுவு தானே கஷ்டப்படுறாங்க. ஸோ அது இருந்ததுன்னா கண்டிப்பாக கழுவிதாங்க. அது மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆக ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகுது, நல்லது தான். ஒன்றும் அதனால எந்த ஒரு இதுவும் நமக்கு பாதிப்பாக போகுது.
1: எந்தளவுக்கு அதை பாதுகாப்பாக கையாளுறோமோ அந்த அளவுக்கு அது.
0: ஆமாம், மற்ற வெளிநாடுகள் எல்லாருமே அதை பயன்படுத்தி தானே இருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ தான் ஒவ்வொரு டெக்னாலஜியாக வந்துகிட்டு இருக்கு, நம்ம பயன்படுத்துகிறோம்.
1: சரிங்க சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் ஆசைப்பட்டு வாங்குவோம், இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்பி வாங்குவோம். ஆனால் பயன்படுத்த முடியாமல் வீட்டு ஓரத்தில் ஒரு மூலையில் வச்சுருப்போம்.
0: கண்டிப்பாக
1: அந்த மாதிரி சாதனங்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்?
0: அதான் இப்போ மேக்ஸிமம் இந்த வேக்யூம் கிளீனர்லாம் நிறைய பேர் வீட்டில் சும்மா தான் கிடக்கும். இதுதான் ஆசைக்கு ரெண்டு தடவை பார்த்துருவாங்க, வாங்கிடுவாங்க, சோபா ரெண்டு தடவை பண்ணுவாங்க, தரையை க்ளீன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஓரமாக தான் கிடக்கும். மேக்ஸிமம் என்ன வீட்டில் கூட அப்படி தான் கிடக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதுமாதிரி நம்ம வந்து அதை பயன்படுத்தாமல் அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். கார் இருக்குது, காரில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த இதெல்லாம் கிடக்குது, சின்ன சின்ன பார்ட்டிகள் கிடக்குன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து அதை நம்ம வேக்யூம் கிளீனர் வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: ஓகே சார். ஓகே சார். இப்போ சீலிங் ஃபேன்.
0: ஓகே,
1: முன்னாடி இருந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ரெக்கை தான் இருக்கும், சுற்றி போட்டால் நல்லா காற்று வரும் அப்படின்னு இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனாக மாடலாக எவ்வளவோ ஃபேன்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி ஃபேனுக்கும் பழைய ஃபேனுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதை நம்ம சிறந்ததாக பார்த்து வாங்கலாம் சார்?
0: இப்போ ஃபேனை பொறுத்தவரைக்கும் மேடம் நமக்கு வந்து சீலிங் ஃபேன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல பிஎல்டிசி மின் விசிறி திறமையாக இருக்கக்கூடிய மோட்டரை தான் நம்ம மெயினாக பார்க்கணும், பிஎல்டிசின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இருக்கக்கூடிய அந்த டேர்மில் இருக்கக்கூடிய ஃபேனை வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேனை பொறுத்தவரைக்கும் பழைய ஃபேனுக்கும் புதிய ஃபேனுக்கும் உள்ளது என்ன அப்படின்னா, பழைய ஃபேன் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் வந்து அதிகமாக சூடாகும், சூடாகும் போது அது வந்து சீக்கிரத்தில் வந்து வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த உள்ளே இருக்க காயில்லாம் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதிய ஃபேனில் பார்த்துட்டோம் அப்படின்னா சில மேடல் மாடல் வந்து எக்கனாமிக்காக அந்த மின்சாரத்தை வந்து சிக்கனம் பண்ணக்கூடிய விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ. அதே பிஎல்டிசி மோட்டார்னு சொல்லிட்டு அந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க புதிய ஃபேனில். அதே மாதிரி ரிமோட் வச்சுருக்காங்க, டைமர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புதிய ஃபேனில் இருக்குது. பழைய ஃபேனில் பார்த்தீங்கன்னா வேகம் வந்து குறைஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதே நேரத்தில் சத்தமும் அதிகமாக கேட்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய புதிய மாடல் இப்போ ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட போட்டிருப்பாங்க. சில வீடுகள்லையும் கொஞ்சம் ஆர்கிடெக்ட் பண்ணி போடுற பெரிய பெரிய வீடுகளெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் இருக்க ஃபேன்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரிமோட் கண்ட்ரோல் இந்த மாதிரி புதிய வகையான ஃபேன் வந்து கண்டிப்பாக நம்ம வரவேற்கத்தக்கது தான். கண்டிப்பாக அது வந்து நமக்கு நல்லது தான்.
1: பார்த்து வாங்கலாம்.
0: கண்டிப்பாக வாங்கலாம்.
1: சரி, இப்போ இது என்னோட பர்சனல் டவுட்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஃபேன் வந்து அதாவது அதில் லெவல் இருக்குது, ஒன்னு ரெண்டு மூணு இல்லைங்களா, வேகத்தை அதிகரிக்க அதிகரிக்க மின்சார செலவும் அதிகரிக்குமா?
0: இதுல நான் பழைய ஃபேன்ல புதிய ஃபேன்ல
1: பொதுவாவே
0: பொதுவாவே
1: ஃபேன்ல

0: வந்துட்டு. ஆமாம், அது கொஞ்சம் நமக்கு வந்து வேகம் அதிகரிக்கும் போது அதோட எனர்ஜி செலவு அதிகமாக தானே ஆகும். ஸோ கண்டிப்பாக அது கரண்ட் வந்து கொஞ்சம் கூட தான் இழுக்கும், எனர்ஜி வந்து கூட தானே தேவைப்படும். அதுக்கு இழுக்கும் போது அதுக்கு எனர்ஜி கூடப்படும்ல. ஸோ கண்டிப்பாக அது வந்து
1: மின்சார சிக்கனம் வேணும்னா லெவலை குறைச்சி தான்
0: குறைச்சிக்கணும். ஆமாம்
1: சார், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இடையிலாம் நேர்களே.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்த நேரடியில விளக்கம் அளித்துட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுப்பு அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களும் கேட்கலாம். 0-4-3-6-8 இணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1-2-9-9-4-8-0 2-9-9-5-8-0 95-66-42-72-31 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர். நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர்.
6: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறிய சாதனங்கள் பெரிய வசதிகள் குறித்த நேரலையில விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க வல்லுநர் கே சுப்பு அவர்கள். சார், இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல ஜீசர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது என்ன மின் சாதனம் அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: ஜீசர் அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னு டெம்பரேச்சருக்கு வந்து அது வந்து என்னன்னா சீசர் வந்து தண்ணீரோட வெப்பநிலை வந்து தேவைக்கு அதிகமாக வச்சிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை அதிகமாக வரும் அதில். ஸோ அதில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா சுடுநீர் வந்து ஒரு ஹாட் வாட்டர் இது பண்ணுறோம்
1: அப்படின்னா பயன்படுத்துகிறோம்னா ஹாட் வாட்டரை
0: ஆமாம் பண்ணுறதுக்கு அதில் வந்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடலில் வந்து இப்போ அதிகமான இது வந்து காயம் கூட ஏற்படக்கூட குழந்தைங்க இது பண்ணுறது கூட காயம் இருக்குது. அதிகமான டெம்பரேச்சர் ஆகிடும் அந்த சூழலுக்கு, மின்சார செலவு வந்து அதிகமாகும் அந்த ஜீசர். இதனால் அதிக அழுத்தம் கொடுக்கறதுனால அது என்ன ஆகும்னா அது வந்து இதில் வந்து சில நேரத்தில் வந்து அந்த இது வந்து இதாகிறது கூட வாய்ப்பு இருக்குது, அந்த ஹீட்டர் வந்து இதாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு அதிகமான வெப்பம் அந்த தெர்மோமீட்டர் அதை வந்து பராமரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீசரை வந்து தேவைக்கேற்ற வெப்பநிலைக்கு நம்ம வந்து பாதுகாப்பான மின்சாரத்துக்கும் குறிப்பாக வந்து குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது வந்து சுடுதண்ணி வந்து இது பண்ணுறதுக்கு அதுக்கான இதை தான் ஜீசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
1: அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் சார்?
0: பாதுகாப்பாக அது வந்து நம்ம அதுக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி இது பண்ணி தான் நம்ம சரி பண்ணணும் அது.
1: சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய மின்சாதனங்கள் பயன்படுத்துவோம். சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளக் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே பிளக் பாயிண்டில் பல மின்சாதனங்களை இணைக்கிறது பாதுகாப்பானதா?
0: இப்போ வந்து ஒரே பிளக் பாயிண்டில் வந்து நம்ம வந்து பல சாதனங்கள் வந்து இணைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மின்சாரம் வந்து நமக்கு இணைப்பு வந்து பயன்படுத்துவது சிறந்தது தான். ஒரே இதில் வந்துட்டு நம்ம 2-3 வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: சரிங்க சார். இப்போ பயன்படுத்தாத போது சுவிட்ச் ஆஃப் செஞ்சால் மட்டும் போதுமா, இல்லை அந்த பிளக் பாயிண்ட்ல உள்ள அதை எல்லாத்தையுமே கழட்டி வச்சிடணுமா?
0: கழட்டி வைக்கிறது நல்லது.
1: சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது மட்டும்
0: பத்தாது, கழட்டி வைக்கணும் கண்டிப்பாக. பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் போயிட்டு விரல வச்சாலோ பண்ணாலோ கொஞ்சம் ஆபத்து தானே.
1: சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வருக, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
7: பழனிச்செல்வன்
0: சொல்லுங்க.

0: இது ஆஃப் பண்ண முடியலையா?
1: ஆஃப் பண்ண முடியல.
0: சரி,
1: தேவை இல்லை. அது பதில் எனக்கு தேவை காற்று ஓடிக்கிட்டே இருக்கும்.
0: ஓகே,
1: இப்படி ஓடலாமா?
0: நைட் ஃபுல்லாக உள்ளாவே ஓடலாமான்னு கேட்குறீங்களா? ஃபேனு எப்போதுமே ஓடி
1: காலையிலேயே ஓடும்.
0: காலையிலேயே ஓடும்.
1: ஆமாம்,
0: தேவைப்படாமல் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, அதனால் ஒன்றும் இல்லை. அது வந்து ஓடுறதுனால வீணாக போயிடுமான்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்கிறீங்க?
2: கொஞ்சம்
0: சூடு அதிகமாயிரும், இடையில கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா நல்லதுதான். கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போதோ இல்லை வந்து இது பண்ணும்போதோ அந்த டைமில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமே.
1: குளிக்க போகும்போது
0: அப்போதைக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறது கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா நல்லது தான்.
2: சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றி. கண்டிப்பாக மனிதனுக்கு எப்படி உழைக்கிறப்ப நமக்கு ரெஸ்ட் தேவைப்படுதோ அதே மாதிரி மின்சாதனங்களும் அப்படிதான்.
0: கண்டிப்பாக அதுக்கு
2: கொஞ்சம் மாதம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தான் அது
0: தான் அந்த மோட்டர் ரொம்ப ஹீட் ஆகிடும்.
2: கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஃபேன் போடும்போது அதுலேருந்து தீப்பொறி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சூடாகுது, தீப்பொறி பறக்குது, விசித்திரமாக சத்தம் கேட்குது அப்படின்ற அறிகுறி தெரிஞ்சால் உடனே நாங்கள் என்ன செய்யணும் சார்?
0: உடனே அதை மீன் ஆஃப் பண்ணிட
2: வேண்டியதுதான்.
0: அந்த டைமில் நம்ம வந்து வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். நம்மளும் போய் எதுவும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. மீன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கான எலக்ட்ரிஷியன் யாராவது கூப்பிட்டு நம்ம சரி பண்ணுறது நல்லது.
2: அப்படி தான் செய்யணும். அதனால் அந்த பொருளுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும், அதை நம்ம சரி செஞ்சு தான் பயன்படுத்தணும்.
0: சரிங்க
2: சார, நேயர் வராங்க, யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். எவ்வளோ எக்கோ. சரி, அடுத்த நேயர் சந்திப்போம். வருக, வணக்கம்.
3: குக்கர் வந்து எப்படி பயன்படுத்தணும் அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ரேடியோல கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: முடிச்சா
2: கட்டாயம். ஆமாம், அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வானொலியில் கேட்டுப்பாங்க.
0: சரி, ஓகே. அதாவது ஐயா, இப்போது நீங்கள் வந்து செல்ஃபோன் வந்து பெரும்போது நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்கிறது சேஃப்டி கிடையாது. ஏன்னா அதில் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நிறையா சொல்கிறாங்க இல்லையா, அந்த நம்ம நெட்ஒர்க் இதுலேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த அலைகளே வந்து நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம தள்ளி வைக்கிறது தான் நல்லது. செல்ஃபோன் வந்து தள்ளி வைக்கணும் கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி இன்னொன்று வந்து அந்த குக்கர், ஏர் குக்கர் என்ன மேடம் கேட்டாங்க? குக்கர்
4: சந்தேகத்தை
0: வருது பாஸ் ஆகும்போது அது கன்வெர்ட் ஆகி மாறும்போது டிவி டைரக்டா டிவி வீணா போயிடும். ஸோ ஸ்டெபிளைசர் வச்சுக்கிறது ஒரு நம்ம ஒரு சேஃப்டிக்கு தான். ஸோ இல்லாம யூஸ் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது ஹெவி கரண்ட்டாக எப்போயும் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதிகமாக வரும்போது டிவி வீணாக போயிடும். ஸோ ஸ்டெபிளைசர் வச்சுக்கிறது நல்லது தான்.
2: ஓகே சார், ஓகே. அடுத்து ஒரு நேர் வராங்க, பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், அமுதாமா சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு சார்ட்ட கேளுங்க.
0: ஃப்ரிட்ஜுக்குங்களா? அது ஒரு மாடலை பொறுத்து மேடம். இப்போ சில மாடல்லாம் இப்போ வர மாடலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சிலது ஸ்டெபிளைசர் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டெபிளைசர் இல்லாமல் டைரெக்டாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பழைய மாடலாக இருந்தால் ஸ்டெபிளைசர் வேணும். இப்போ உள்ள மாடலில் அது டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
5: 5 வருஷம்
0: ஆச்சா?

0: ஃப்ரிட்ஜு. அப்போ ஸ்டெபிலைசர் இருக்கு, அந்த மாடலுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல கெப்பாசிட்டி. ஸோ சில மாடலுக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லை, சில மாடலுக்கு ஸ்டெபிலைசர் வேணும் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு. ஸோ அப்போதைக்கு நீங்கள் ஸ்டெபிலைசர் வச்சுக்கிட்டா நல்லது தான்.
1: பேசலாம். வணக்கம் சார், பேசுங்க. அடுத்த நேர் வந்திருக்காங்க, கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: சத்திரிபுரத்துல இருந்து பாக்யராஜ் பேசுறேன்
1: மேடம். சார் கிட்ட கேளுங்க சந்தேகம்.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: இந்த மழை காலங்களா மே சார்?
0: சரி சார்.
2: சீலி ஃபேன் இருக்குல்ல சார்?
0: ஆமா சார்.
2: அது ஈடு இடிச்சனா அது கண்டன்சர் அப்படியே கட் ஆயிடுது சார்.
0: கட் ஆயிடுது. ஓகே,
2: அதுக்கு என்னன்னு சொல்லுங்க சார்.
0: ஸோ அந்த மழை காலங்களில் அந்த கண்டென்சர் வந்து நம்ம இடையில செக் பண்ணிக்கணும் சார். அதை கண்டென்சரோட இது வந்து நமக்கு பொதுவாகவே கண்டென்சர் வந்து குறிப்பிட்டு நமக்கு செக் பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்ம எப்போயாச்சும் ஒரு தடவை மாற்றுவோம் நம்ம. ஸோ கண்டென்சர் கண்டிப்பாக அது இடையில அதனால போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மழை காலங்களில் போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலாக அதோட யூசேஜ் என்ன சார்?
2: அந்த இடி இடிக்கல சார்.
0: ஓகே,
2: மின்னல் டக்குன்னு
0: கட் ஆயிடுது. கட் ஆயிடுது. அதான் சார், அதனாலன்னு சொல்ல முடியாது. நம்ம ஜென்ரலாக அது வீணாக போகிறது தான், நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அது வீணாக போகிறது தான், அதனாலன்னு சொல்ல முடியாது நம்ம. ஓகே
1: சார், சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார். இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் ஒரு வீட்டை வந்து நவீனமாக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்ம எந்த மாதிரியான ஒரு சிறிய சிறிய சாதனங்களும் வாங்கலாம் சார்?
0: பொதுவாக ஒரு வீடு வாங்கிட்டு புதுசாக என்னென்ன வாங்கலாம்,
1: என்னென்ன வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம்
0: ஜென்ரலாக வீட்டுக்கு எல்லாமே, சோபா செட்லேருந்து எல்லாமே கேட்குறீங்க?
1: பொதுவாக அடிப்படை வசதிகளுக்காக என்னென்ன நம்ம வாங்கலாம்?
0: ஓகே, அதாவது அடிப்படை வசதி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு நம்ம வீட்டுக்கு வாங்குவோம். ஸோ அடுப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஒரு சோபா செட்டு, ஒரு ஏசி கண்டிப்பாக நமக்கு எல்லா இப்போ வீடு கட்டுறோம் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏசி கண்டிப்பாக தேவைப்படும், டிவி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம்னா டிவி, ஏசி, ஒரு கேஸ் ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் கம்பல்சரி தேவை. சரிங்க
1: சார், நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேசலாம். முருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், பேசுறீங்க, யார்
3: பேசுறீங்க
1: சார்? நீங்க யார் பேசுறீங்க? பழனிசாமி சாரா?
3: பன்னீர்செல்வம்.
1: பன்னீர்செல்வம் சார், சொல்லுங்க என்ன கேள்வின்னு சொல்லுங்க.
3: செல்லு சார்ஜ் போடுறோம்னு வச்சுங்க, நைட்டு போட்டுட்டு தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பூரா சார்ஜ் போக ஏறலாமா?
1: புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க.
3: செல்லுக்கு சார்ஜ் போடுறோம்ல.
1: ஆமா சார்.
3: அது 100 வந்தாலும் நிறுத்திடணும்.
1: ஆமா.
3: இவங்க மறந்துட்டாங்கனாக நைட்டு பூரா ஓடினா
1: சார் சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க.
0: ஐயா ஒன்றும் இல்லை, இப்போ வர மொபைல்லாம் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பக்கத்தில் வைக்கணும் அவசியம் இல்லை, தூரமாக சார்ஜ் கனெக்ஷன் தனியாக வச்சுருக்குங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆஃப் ஆகிடும். அந்த கரண்ட்டு வந்து நீங்கள் 100% ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரி,
0: ஒன்றும் ஆகாது.
1: சரி, அடுத்து வரும் நேயர், வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் பேசுகிறீங்க?
4: நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். இந்த எலக்ட்ரானிக் குக்கரை பத்தி கேட்டு
1: பாருங்க.
4: அது மட்டும் சொல்லுங்க.
0: வணக்கம் சார், இப்போ என்ன சார் எலக்ட்ரானிக் குக்கர் வந்து எப்படி யூசேஜ் ஆகும் தெரியுமா?
4: ஒரு வருஷம் வேலை பாக்குது, ஒர்க் ஆகுது, அப்புறம் திரும்பி ரிப்பேர் ஆயிடுது.
0: ஓகே ஓகே ஓகே.
4: எப்படி முடிஞ்ச பிறகு அது எப்படி கழுவி சுத்தம் பண்ணி வைக்கிறது என்னங்கிறது சரியா கரெக்டா சொன்னீங்கன்னா நீண்ட நாள் உழைக்கிறதுக்கு எனக்கு விளக்கம் தேவை.
0: ஒன்றும் இல்லை சார், இப்போ எலக்ட்ரானிக் குக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட பிராண்ட் மாடல் இருக்கு. ஸோ ஒரு வருஷம் உழைக்கிது வீணாக போயிடுது அப்படின்னா கொஞ்சம் நல்ல நம்ம வாரண்ட்டி உள்ளதாக தான் வாங்கணும் சார். ஏன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது எலக்ட்ரானிக் குக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரைஸ் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டி வாரண்ட்டி வந்து அதிகமாக உள்ளதாக நம்ம பார்த்து வாங்கணும், வேற ஒன்றும் இல்லை.
4: கம்பெனி ப்ரெண்டாக தான் வாங்குறோம், சீக்கிரம் வீணாக போயிடுது, அதுக்கு அடிக்கடி உபயோகப்படுத்துறதுனால அந்த
1: அதை எப்படி சுத்தப்படுத்தி வைக்கிறது?
0: சுத்தப்படலாம், அதுதான் நம்ம ஜென்ரலாக யூசேஜ் தான், அதை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அந்த இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக நம்ம அந்த இது வந்து அந்த யூசர் மேனுவலை பார்த்து நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம் சார், வேறு ஒன்றும் இல்லை. அது நம்ம கரெக்டாக சில நேரம் என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணாமல் விட்டுருவோம் சுவிட்சை கரெக்டாக ஆஃப் பண்ணி ப்ளக்கை கட்டி வச்சிடணும். ஸோ அதே டைமில் அந்த ஈரப்பதம் இல்லாமல் அதை கரெக்டாக தொடச்சி வைக்கணும் சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
1: சரிங்க சார்,

0: சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் இந்த சிறப்பு தொடரில் சிறிய சாதனங்களோட பெரிய வசதிகள் என்ன அப்படின்றத பற்றி நேயர்களோட சந்தேகங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. இப்போ முக்கியமாக நாம் இந்த பொருள் வாங்குகிறோம், இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள் என்ன சார், அதை சொல்லுங்கள்.
1: முக்கியமாக வந்து மேடம், இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்து ஏதோ ஒரு பொருள் இல்லை, நம்ம அந்த பொருள் வாங்க போகிறோம், டிவியோ இல்லை எந்த பொருள் வாங்க போனாலும் கண்டிப்பாக வந்து அந்த எம்ஆர்பி விலை கம்மியாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குன்னு நம்ம வாங்குற விஷயம் இல்லை. ஸோ விலை கம்மியாக இருக்குன்றத தவிர அதுக்கு அந்த பொருளினுடைய இது என்ன, பிராண்ட் என்ன, அதோடய இது என்ன, குவாலிட்டி என்ன, ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ வாரண்டி கொடுக்குறாங்க, அதுக்கோட சர்வீஸ் என்ன, எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம வாங்கணும். சார், விலை மலிவாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை போய் வாங்குகிறோம் அப்படின்னா எம்ஆர்பி விலை இல்லாமலாம் இருக்கும். சில ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஆர்பி இருக்காது, விலை கம்மியாக இருக்குது, 5000 மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்படின்னா அது 2000 கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடாது. ஸோ அதில் சர்வீஸ் எதுவுமே இருக்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக பார்த்தோம்னா அந்த பொருளை வாங்கி நம்ம மன உளைச்சல் தான் ஏற்படும். கடைசியாக அதுக்கான ஸ்பேர் கிடைக்காது, அது ஒரு வருஷத்தில் வர வேண்டிய பொருள் வந்து 2 மாதத்துலேயே வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை கொஞ்சம் கரெக்டாக நம்ம செக் பண்ணி நம்ம ஒரு அவேர்னஸோட நம்ம நுகர்வு இல்லாதோ அது விழிப்புணர்வோடு வாங்கணும். எந்த பொருள் வாங்கினாலும், ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் ஒரு பொருள், அது 100 ரூபா பொருளாக இருக்கட்டும் இல்லை 1 லட்ச ரூபா பொருளாக இருந்தாலும், அந்த பொருளை வந்து நம்ம கேட்டு அந்த இடத்த கடையில் எங்கே வாங்குகிறோமோ அவங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டு அதனுடைய வாரண்ட்டி என்ன, அதோடய சர்வீஸ் என்ன, ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் சில இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா, இப்படி எல்லா பொருளும் எல்லா க்வெஸ்சன்ஸும் நம்ம கேட்டு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எப்போதுமே லைஃப் லாங் நல்லா வரும். அதே டைமில் அது யூசேஜ் அந்த மேனுவலை நம்ம கரெக்டாக பார்க்கணும், அந்த பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி கரெக்டாக இது பண்ணணும், ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது. ஸோ இதில் நம்ம சில இதில் ஃப்ரீ சர்வீஸே வச்சுருப்பாங்க, இத்தனை மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு, அது நம்மளே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டோம்னா வந்து சிவியாக சர்வீஸ் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் நம்ம சில நேரத்தில் விட்டுருவோம், மறந்துடுவோம், கடைசியாக என்ன ஆகணும், 1 வருஷம் கழிச்சு அந்த இது வந்து வீணாக போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும்.
0: அவங்க என்ன சலுகை கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து
1: பயன்படுத்திக்கணும்.
0: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் அந்த சிறிய சாதனங்களோட பெரிய வசதிகள் பற்றி ரொம்ப அழகாக என்னுடைய சந்தேகங்களுக்கும் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் விரிவான விளக்கம் சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நாங்கள் பண்பலை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: ஓகே, நன்றி மேடம்.
0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறிய சாதனங்களின் பெரிய வசதிகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளித்தார் வல்லுநர் கே சுப்பு அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தன்னுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறது. நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் தொடர்ந்த இளைஞர்கள் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 12 மணி. பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நேர்களே, நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு. நமது பண்பலையில் இன்று 12:10 மனதில் நின்றவை. நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்குண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி பவ்யா. 12:55 பன்னிசை கலை நிறை என

வழங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் சங்கமம். இந்தி மொழி நாளையொட்டி திருநள்ளாறு இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு பதில். பிற்பகல் 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். டி சௌடியா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 மணிக்கு தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம். மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை கணநாதா என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவனன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். இசை தோரிகை. இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவேன் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம் வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தை பரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி.

0: beating American Ben Shelton 6-3, 7-6, 5-7, 6-2 in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. Ben Shelton's loss keeps the 23-year Grand Slam title drought alive for American men, though he became the first black American man to make it to a U.S. Open final since Arthur Ashe in 1972. The Indian Meteorological Department has issued an orange color warning for very heavy rainfall over Gujarat today. And with that, we end this news bulletin.
1: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

எத்தனையோ பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம்பிடித்திருக்கும் பாடல்கள் சில. அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மனதில் நின்றவை கடிதத்தின் வழியே நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வெண்முகி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சிலை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்ய வாங்க அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறோம் நேர்களே, மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாகப்பட்டினம் எஸ் சிவபாரதி, கீச்சாங்குப்பம் லக்ஷ்மி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன். பாடல் ஒலிக்கிறது திருப்பாச்சி.

0: செய்தார்.
1: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம் கண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் ட்ரீஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
7: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் டி இமான் இசையில் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செவனர் கோயில், குணசேகர் திலகவதி, பௌனரிகபுரம் கணேசன் பானுமதி, பாலையூர் செல்வராஜ் செல்வி.

நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களை. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒழிக்கும் இந்த பாடல் நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து. விஜய் ஆண்டனி இசையில் ஒழிக்கிறது பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக்.

நிறைவு பெறுகிறது மனதில் நின்றவை. நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்று மதியம் 1 மணிக்கு சங்கமம் இந்தி மொழி நாளையொட்டி திருநள்ளார் இந்திய ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நமது பண்பலையில் இன்று 7:30 உழவர் அரங்கம். வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டங்குடி எம் வீரசாமி அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி

0: முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
1: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள ஃபிலோமில் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் கூறியுள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளின் நலன்கள் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம்

0: கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஹர்னாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
1: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துச்சு. இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி கிளிகுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லைவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கியிருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
0: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவின் சால்டிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்மதேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 12:50.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
3: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
0: ஜெயங்கோட்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத்வால்.

0: கேட்டால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு காட்டுல சின்ன என்ற குட்டி முயல் இருந்துச்சான். அதுக்கு பழம்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் மரத்து மேல உச்சி கிளையில ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் தொங்குதா கவனிச்சுதான். ஆனா முயலால அவ்வளவு உயரத்துக்கு போய் பறிக்க முடியலையா. அதனால பக்கத்துல இருந்த ஒரு பெரிய யானை கிட்ட உதவி கேட்டுச்சான். அந்த யானை அந்த உதவியை ஏத்துக்கிட்டு தன்னோட தும்பிக்கையால மாம்பழத்தை பறிச்சு முயல் கிட்ட கொடுத்துச்சான். குட்டி முயலான சின்னு தனியா சாப்பிடாம அந்த மாம்பழத்தை பாதியா பிளந்து யானைக்கும் மகிழ்ச்சியா அதை வாங்கி சாப்பிட்டுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாமும் பகிர்ந்தளிப்பதே நல்ல பழக்கம் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: என்ன படிக்கிறீங்க? உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே. பாட்டை எழுதிய நான் காமராஜர். அடுத்ததா நான் திருக்குறள் சொல்றதா இருக்க. அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் புதற்றே உள்ளது. கொற்றனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனில் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலை மிசை நீடி வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யானும் விடும்பை இல கேடில் விழிச்செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பே. மணின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணர பாற்று. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கொக்க கூம்பும் பருவத்தே மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தே.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளா பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: உங்களை மாதிரி வானொலி அறிவிப்பாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த அறிவிப்பாளர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயம்பண்டம் ராமநகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் பால்.
5: அலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து குடும்பத்தின் இனிய கொண்டாட்டங்கள் வரை
3: காற்றணியில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலையின் 100.3. நேரம் 12:56. நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை. கலை நிறை என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள்.

0: சிந்தனை துளி. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்கலன்மங்களின் சங்கமம். இந்தி மொழி நாளை ஒட்டி திருநள்ளார் இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சங்கமம்

0: நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லி இன்றைக்கு இந்தி மொழி நாள். இந்த நாளை ஒட்டி திருநள்ளார் இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. ஒரு அழகிய மொழி ஹிந்தி. இந்த மொழியினுடைய சிறப்பு என்ன? எப்போ இந்த மொழி தோன்றுனுச்சு? அதனுடைய வரலாறு என்ன? இந்த மொழியை கற்றுக்க நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? அதனுடைய இனிமையும் அழகும் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம்.
0: அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லணுமா இல்லை நமஸ்தே சொல்லணுமான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன சொல்லலாம்? நமஸ்தே சொல்லலாமா?
1: நமஸ்தே சொல்லி தொடங்கலாம் மேம்.
0: கண்டிப்பாக. ஹிந்தி ஒரு அழகான மொழி. இந்த மொழியோட துவக்கம் எப்படி இருந்துச்சு? அதனுடைய வரலாறு, அதனுடைய பயணம் பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக மேம். ஹிந்தி ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா மூணு பிரிவாக சொல்லலாம் மேம். ஹிந்தியினுடைய வரலாறை பற்றி மூணு பிரிவாக சொல்லலாம். ஆரம்ப கால நிலையை வந்து ஆதி கால்னு சொல்லுவோம். பிறகு அதுக்கு அடுத்த உள்ள காலத்தை வந்து பக்தி கால்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக உள்ளது வந்து ஆதி கால்னு சொல்லுவோம். மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கவிகள்னு பார்த்தீங்கன்னா வித்யாபதி சொல்லலாம், அமீர் குஸ்ரோ சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியை கொண்டு வரதுக்காக நிறைய பாடுபட்டவங்க. நிறைய அவங்களுடைய ரைட்டிங்ஸ் மூலயமா நிறைய பங்கு அவங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி கால். பக்தி காலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் கான்செப்ட் வந்து பக்தியை டிவோஷனலாக பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரைட் அப்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தேர்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி மாடர்ன் நவீன கால்னு ஆதுனிக் கால்னு சொல்லுவோம், மாடர்ன் ஹிந்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி வந்து இயற்கையை பேஸ் பண்ணி அப்புறம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய சமுதாய ஒரு சில சீர்வழிகள் இருக்குல்ல அந்த கருத்துக்களை வந்து மையமாக வச்சு அவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் இருந்தது மேம். ஸோ அது மாதிரி ஹிந்தியோட பயணத்தை பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். அதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.
0: அருமையாக சொல்லிட்டீங்க மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேவநாகரியா,
1: தேவநாகரி லிபி, அதுலேருந்து தான்
0: நம்ம ஹிந்தி மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்கு?
1: ஹிந்தி மொழியுடைய அடிப்படை வந்து தேவநாகரி லிபியிலேருந்து தான் மேம் எடுக்கப்பட்டது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாமே வந்தது.
0: சரிங்க மேம். இப்போ இந்த ஹிந்தி மொழியோட இனிமை, அழகு, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி?
1: ஹிந்தி மொழியினுடைய அழகு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி வந்து மற்ற மொழிகளையும் சார்ந்து தான் ஹிந்தி வந்தது. இப்போ சான்ஸ்கிரிட் ஆகட்டும், பெர்ஷியன் மொழி ஆகட்டும், இந்த மொழியிலேருந்து தான் வந்து ஹிந்தி வந்தது. ஹிந்தியினுடைய ரொம்ப முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா மற்ற மொழிகளிலிருந்து சொற்களை எடுத்துக்கிட்டு அது ரொம்ப
0: சமஸ்கிருதம், பிராகிருதம், அபப்ரமோஷமா இதெல்லாம் இதோட கலவையினால மொழி வளர்ந்து
1: மொழி இன்னும் செழிப்பா தான் ஆகுது. நிறைய மொழியிலிருந்து எடுக்கும் போது இது ரொம்ப இன்னும் சிறப்பா தான் ஆகுனுச்சு. அதோட வந்து ரொம்ப ஃபர்டைல் ஆக்கிக்கிடுச்சு. ஹிந்தி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபர்டைல் ஆக்கிக்கிடுச்சுன்னு சொல்ல முடியும். ரொம்ப செழுமையான மொழியா மாறிடுச்சுன்னு சொல்லலாம்.
0: ஹிந்தி மொழியில அன்னைக்கு இருந்த இலக்கிய படைப்புகள் எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இலக்கிய படைப்புகள் எப்படி இருக்கு?
1: நிறைய வித்தியாசம் சொல்லலாம் மேம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எழுத்துக்கள், அவங்களுடைய ஒர்க்ஸ், ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது இருக்கக்கூடிய போர் வார் என்னென்ன இதெல்லாம் சந்திச்சாங்களோ அதை தான் அவங்களுடைய இதில் மெயினாக கருத்தாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மொழியுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆதுனிக் கால்னு சொல்கிறேன், மாடர்ன் ஹிந்தின்னு சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம கலோக்கியலாக பேசக்கூடிய மொழிகள் அந்த வார்த்தைகள் எல்லாமே இப்போ ரைட்டப்ஸில் நம்ம பார்க்க முடியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இப்போ இருக்க மொழி வார்த்தைகளை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. அவதி பாஷா, பிரஜ், அது வந்து அந்தந்த வட்டார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சொற்களை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க.
0: பழமையான வார்த்தைகள் அதில் இடம்பெற்று
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக
1: கொஞ்சம் கடினமாக இருக்கும்.
0: சரிங்க மேடம்.
1: இப்போ இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு மாடர்ன் இப்போ சொல்கிறோம் ரைட்டர்ஸ் சொல்கிறோம், அவங்க வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கலோக்கியல் வேர்ட்ஸையே வந்து அதிகமாக அவங்க ரைட்டிங்ஸில் கொடுக்கறதுனால நம்ம ஈஸியாக எளிமையாக புரிஞ்சுக்க முடியும்.
0: கண்டிப்பாக. இப்போ ஹிந்தி மொழியில் வந்து பிற மொழியோட கலப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. என்னென்ன மொழிகள் அப்படி அதில் கலந்து அதனுடைய அழகு வெளிப்படுது?
1: சமஸ்கிருதம் சொல்லலாம் மேம், சான்ஸ்கிரிட் மொழி சொல்லலாம், பெர்ஷியன் மொழி சொல்லலாம், மற்ற மொழிகள். இப்போ சாதாரணமாக ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தமிழ் மொழி இருக்குல்ல, தமிழ்லேருந்து மொழிகள் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஹிந்திக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
0: இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழில் பேசுங்க, அதிகமாக ஹிந்தி யூஸ் பண்ணாதீங்க, இங்கிலீஷ் யூஸ் பண்ணாதீங்க, தமிழர்கள் தமிழில் பேசணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இங்கே ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா பிற மொழியோட கலப்புகள் இருக்குது. அப்படி கலப்பு இருக்கிறதுனால அதுக்கு வளர்ச்சி மட்டும்தானா, எந்த ஒரு தளர்ச்சி இல்லைன்னு
1: தளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது மேம். ஆரம்ப கட்ட காலத்துல வந்து ஹிந்தியை வந்து கொண்டு வரதுக்கு நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அது தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்கு இன்ன வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்றபடி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இப்ப புது எஜுகேஷன் பாலிசி

0: இப்படி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல்ஸில் வந்து கட்டாயம் வந்து ஹிந்தியும் படிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயமும் கொண்டு வந்திருக்காங்க.
1: சரிங்க மேம், ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நம்ம பேசலாம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலவாய்ப்பாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 சங்கமம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்தி மொழி நாளை ஒட்டி திருநள்ளார் இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்களுடன் நேரலை நிகழ்ச்சியில நாம இருக்கோம். நாம இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து ஹிந்தி மொழி நாள் சொல்றோம், அந்த நாள் ஏன் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது?
6: நல்ல க்வெஸ்சன் மேம். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஹிந்தி மொழியை வந்து இன்றைய தினம் செப்டம்பர் 14 1949 வந்து இந்திய மொழி வந்து அதிகாரப்பூர்வ மொழி அங்கீகரிக்கப்பட்ட நாள் தான் இது. அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் அந்த டைமில் வந்து நம்ம ஜனாதிபதியாக இருந்தது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது வந்து ஒருவரால் முடிவெடுக்கப்பட்டது கிடையாது மேம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எல்லா மெம்பர்ஸும் 249 மெம்பர்ஸ் சேர்ந்து இந்த மொழியை வந்து இந்தி மொழியை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாள் தான் இன்னைக்கு. அதனால தான் இந்த தினத்தை வந்து ஹிந்தி தினமாக கொண்டாடப்படுறோம்.
5: சரிங்க மேம். பார்த்தீங்கன்னா இலக்கிய படைப்புகள் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, அதில் முக்கியமான படைப்பாளிகள் கவிஞர்கள் இலக்கியவாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லுங்கள்.
6: ஹிந்தி லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பர்சனை நான் கன்சிடர் பண்ணுறது வந்து கபீர்தாஸ். கபீர்தாஸ் அப்படி அவர் இல்லைன்னா ஹிந்தி இலக்கியமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய படைப்புகள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரோடது பார்த்தீங்கன்னா தோஹா. தோஹா அப்படின்னா கப்லட்னு நம்ம சொல்லுவோம், 2 அடிகள். நமக்கு எப்படி திருவள்ளுவர் வந்து உலக பொதுமறையை நமக்கு 2 அடிகளில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி கபீர்தாஸ் அவர்களுடைய மேக்சிமம் ரைட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அந்த கப்லட்ஸில் தான் இருக்கும். அதில் வந்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மாரல் வேல்யூஸ் எல்லாமே வந்து அதில் உள்வாங்கி இருக்கும், உள்ளடக்கி வச்சிருப்பாரு. துளசிதாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம், அவர் வந்து ஒரு பக்தி சார்ந்த ரைட்டப்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து துளசிதாஸ் அப்படின்னு பார்த்தாலக்கா ராமச்சரித் மானாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ராமாயணம் தமிழ்ல சொல்றோம்ல, ராமாயணத்தை வந்து ஹிந்தியில படைத்தவர் தான் வந்து துளசிதாஸ். அவர் வந்து ரொம்ப ராமர் பக்தின்னு சொல்லலாம். அவருடைய மேக்சிமம் ரைட்டப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பக்தி சம்பந்தமா இருக்கும், அதுவுமே வந்து ஸ்ரீ ராமரை பத்தின படைப்புகள் தானே அது அதிகமா இருக்கும் அவருடைய இதுல.
5: சரிங்க மேம். பார்த்தீங்கன்னா பொதுவாக உலக நாடுகளில் ஒரு ஒரு நாடுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும். இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக பக்தி பாடல்கள் பக்தி இலக்கியங்கள் அதற்கு வந்து முக்கிய இடம் உண்டு இல்லைங்களா. இந்தி மொழியில் பக்தி இலக்கியங்கள் பற்றி சொல்லுங்கள்.
6: ஹிந்தி மொழியில் இப்போது மாடர்ன் பீரியடில் பார்க்கும்போது மீராபாய் எடுத்துக்கலாம். அவங்க வந்து கிருஷ்ணர் பக்தி, அவங்க மட்டும் கிடையாது சூர்தாஸ் சொல்லலாம், அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் பக்தியினுடைய முக்கியமான அந்த ரைட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து முக்கியமாக அதிக பங்கு வகித்தவங்க அவங்க தான் சொல்லலாம்.
5: சரிங்க மேம். இப்போ இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, பல மாநிலங்கள்லேயும் இந்தி மொழி பேசப்படுது. அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசுகிற அந்த இந்தி மொழின்றது வேறுபட்டு இருக்குதுங்களா, இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களா, எப்படி அதை பற்றி?
6: இல்லை மேம், நிச்சயமாகவே வேறுபாடு இருக்குது, அதில் நிறையவே வேறுபாடு இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வந்து ஒவ்வொரு சொற்களுமே வந்து மாறுது, முழுமையாக மாறாடலாம்னா அதில் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இப்போ நார்த் இந்தியன் சொல்ல போனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி தான் அங்கே ஆட்சி மொழி ஆகட்டும், இல்லை அவங்க கான்டாக்ட் லாங்குவேஜ்

0: சம்பர்க்கம் பாஷான்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம வந்து ஹிந்தின்னு சொல்றோம். ஆனா அந்த ஹிந்தியுமே வந்து வேற வேற கலோக்கியலா, இப்போ நம்ம இப்படி கோயம்புத்தூர் சைடு ஒரு மாதிரி தமிழ் தான், ஆனாலுமே கோயம்புத்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாஷை, திருநெல்வேலி ஒரு ஸ்லாங் இருக்கும், அது மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் மாறும்போது ஹிந்திலையும் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு. அவதி பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அவதிங்கிறது இந்த லக்னோ அந்த மாதிரி நார்த் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ்லாம் அவதி அம்மா பாஷால தான் அதிகமா பிரயோகப்படுத்துறாங்க. வட்டார வழக்கு மொழி தான் மேம், ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் ஒவ்வொரு, நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரியே தான் நான் சொல்ற மாதிரி
1: நெல்லை தமிழ்
0: கொங்கு தமிழ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஹிந்திக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு சில வாக்கியங்களும் ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும் இல்ல அந்த மாதிரி மீனிங் மாறாது, ஆனா ஒரு சில வார்த்தைக்கு ஒரு சில வித்தியாசங்களும் இருக்கதான் செய்யுது.
1: புதுசா ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்ப நான் வந்து இந்த வட்டார வழக்க ஈஸியா கத்துக்கலாமா, இல்ல எழுத்து வழக்குல இருக்கிற ஹிந்தி அந்த மாதிரி நான் ஈஸியா கத்துக்க முடியுமா?
0: நீங்க முழுமையா கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எழுத்துல இருந்து தான் மேம் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, இன்னொன்னு என்னன்னா, நம்ம எந்த மொழியை, நான் ஹிந்திக்காக சொல்லல, நீங்க எந்த மொழியை புதுசா கத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க பேசி பழகணும், நீங்க முயற்சி எடுக்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் பேசி பழகணும். அது மூலியமா தான் ஹிந்திக்காக மட்டும் இல்ல மற்ற மொழியா இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அதை நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு குயிக்கா அந்த மொழியை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் மேம்.
1: சரிங்க மேம், இப்போ ஹிந்தி கவிதைகள் அது வந்து என்ன மாதிரியான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கு, சிறந்த கவிஞர்கள் அவங்கள பத்தி சொல்லுங்க.
0: சிறந்த கவிஞர்கள்னு பார்த்தா எனக்கு பிடிச்சவர் வந்து முன்ஷி பிரேம்சந்த்னு சொல்லுவோம் மேம். அவர் வந்து ஒரு, அவருடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒர்க் எல்லாமே வந்து அவரோடது ஒரு மாரல் வேல்யூஸ் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, இப்போ சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு டௌரி இதெல்லாம் கேட்பாங்கல்ல, த ஹேஜ் பிரதான்னு சொல்லுவோம் ஹிந்தியில், வரதட்சணையை பற்றி பேஸ் பண்ணி அவருடைய ரைட்டப்ஸ் இருக்கும். ஒரு விவசாயியை பற்றி ஒரு இது எழுதியிருப்பார் கதை, கோடான்னு சொல்லுவாங்க. அவர் அப்போ ஒரு ஃபார்மராக இருந்தால் ஒரு சாதாரணமாக அந்த கதையில் என்னென்னா ஒரு ஒரு மாடு அவங்க ஆக்சுவலாக வாங்கணும், ஒரு கவு வந்து வாங்கணும், அதுக்கு அந்த விவசாயி என்னென்ன தியாகம் பண்ணுறாரு, என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த கவிதைகளுக்கு அந்த ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க மேம்.
1: மேம், இப்போ நவீன இந்தி கவிதைகளுக்கும் பழைய இந்தி கவிதைகளுக்கும் என்ன வேறுபாடு
0: இருக்கு? நவீன மொழி கவிதைகள்ங்கும் போது நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மேம். நான் சொன்னபடி அந்த மொழிகளோட வொகாபுலரிஸ் எல்லாமே இப்போ உள்ள கலோக்கியல நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இருக்கும். முந்தைய காலத்து கவிதைகள் பார்த்தோம் அப்படின்னா மொழியை வந்து நம்ம அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் மேம். இப்போ நம்ம இங்கிலீஷ்லையும் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம ஹியர்னு சொல்றத அந்த காலத்துல ஷேக்ஸ்பியர் லிட்ரேச்சர்ல ஹிதர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நம்ம ஹிதர்னு சொல்றத நம்ம ஈஸியா மற்ற சாதாரண மக்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஓகே, ஹிதர்னா ஹியர்னா ரெண்டுமே ஒரே பொருள் தான் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே தான் ஹிந்திலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மொழியுடைய பயன்பாடு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது.
1: சரிங்க,
0: அதுதான்
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
0: கண்டிப்பாக.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 சங்கமம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில இந்தி மொழி நாளையை ஒட்டி திருநள்ளார் இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்களோட நிகழ்ச்சியில நம்ம இப்ப இருக்கோம். மேம், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு மொழின்னு வச்சிங்களேன், இப்போ பாரதியார் அவர்கள் வந்து தன்னுடைய படைப்புகள் மூலமாகவே விடுதலைக்காக பாடுபட்டாங்க, புரட்சி செய்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்தி மொழியில் அது மாதிரி சமூக பிரச்சனைகளை கையாளுறதுக்கு என்னென்ன மாதிரியான படைப்புகள்லாம் இருக்கு மேம்?
0: நிறைய பேர் இருக்காங்க மேம் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீர் குவர் சிங் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ரைட்டம்ஸ் மூலயமா மக்களுக்கு வந்து எப்படி, அப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அந்த காலத்துலலாம் வந்து நமக்கு அந்த மீடியா வந்து அந்தளவுக்கு கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு

0: விஷயம். இப்போ புரட்சியே ஏதாவது நம்ம சைடில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எது மூலயமா தெரிவிச்சாங்கன்னா அவங்களுடைய ரைட்டப்ஸ் மூலயமா தான் தெரிவிச்சாங்க. அப்போ அவங்க இப்போ மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடணும், ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க பேசணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரே மீடியமாக இருந்தது வந்து பத்திரிகை தான். அதுவுமே இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணி நாளைக்கு வரப்போகிறது கிடையாது, ஒவ்வொரு இடத்த போய் சேர்றதுக்குமே கொஞ்சம் நாட்கள் எடுத்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீர் குவர் சிங் சொல்லலாம், அவருடைய ரைட்டிங்ஸ்க்காக அவர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்காக அவர் நிறையவே பாடுபட்டவர்னு சொல்லலாம். அவர் இன்னும் சொல்ல போனால் பிரிசன்லலாம் இருந்துட்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சுதந்திரத்துக்காக அவருடைய ஒரு கைகளையே துண்டாக்கிக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட பாடுபட்டிருக்காங்க.
1: இப்ப வந்து ஹிந்தி புதுசா கத்துக்கிற மாணவர்களுக்கு முதல்ல இந்த படிப்பை படிக்கலாம் அப்படின்னா எந்த படிப்பை வந்து நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க?
0: இப்போதான் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களால எடுத்ததுமே வந்து ஒரு ஹிந்தி ஒரு நாவலோ இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது மேம். எடுத்து படிப்படியாக தான் அவங்க போக முடியும். நார்மலாக இப்போ அவங்க ஹிந்தி கற்றுக்கணும் இல்லை பேசணும் அப்படின்னாக்கா அவங்க அதுக்கான முயற்சியை பண்ணால் போதும் மேம். முயற்சியை பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய வார்த்தையை அவங்க சேகரிச்சிட்டாங்கன்னா, இப்போ நான் எதுவும் ஒரு ஸ்டோரி புக் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்டோரி புக்ஸ், இப்போ பால் காமிக்ஸ்லாம் நிறைய இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்காக, அந்த மாதிரி படிப்படியாக படித்தாலே அவங்க நிறைய வேர்ட்ஸை லேர்ன் பண்ணலாம் மேம். அது மூலயமா அவங்க ஹிந்தியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சங்கமம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்தி நாளை ஒட்டி திருநள்ளார் இந்திய ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி இது. மேம், இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி பிரச்சார் சபா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹிந்தி மொழியை வளர்க்குறதுக்கு அந்த பிரச்சார் சபாவுடைய பங்கு என்ன, அதை சொல்லுங்கள்.
1: நிச்சயமாக மேம், சவுத் இந்தியாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி பிரச்சார் சபா வந்து நிறைய பங்கு வகிக்குது. பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது மூலயமா நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காந்திஜியால் கொண்டு வரப்பட்டது தான், அந்த ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி 1918 வந்து சென்னையில் வந்து, சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலையும், சவுத் இந்தியாவில் எல்லா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பிரச்சார் சபாஸ் அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை, ஆண்டுக்கு இரண்டு முறைகள் வந்து அவங்க எக்ஸாம் எழுதலாம் மேம். இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னாக்க பிகினர்ஸ் லெவல் அப்படிங்கும்போது பரீட்சை எக்ஸாம் எழுதலாம். அது படிப்படியாக பார்த்தீங்கன்னா இதில் 8 லெவல் இருக்கும் மேம். பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவீன் அந்த மாதிரி, உத்தராத அந்த மாதிரி சொல்லிட்டு 8 லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒரு சமயம் அவங்க 8 லெவல்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஈக்குவலன் டு பிஏ ஹிந்தி அது அந்த சர்டிஃபிகேட் இருக்கும். அதை யூஸ் பண்ண முடியும் மேம், அது யூஸ்ஃபுல் தான், அது குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல் தான். இப்போ நிறைய பெற்றோர் வந்து அதுக்காக முயற்சியும் எடுக்கிறாங்க, குழந்தைங்களை தன்னார்வமாகவே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இப்போ எங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து பிரச்சார சபா எக்ஸாம்ஸ்க்கு நானுமே ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். பசங்களை ஸ்கூல்லையும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிற குழந்தைங்களே ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் அதுக்காக கொஞ்சம் சிரமம் எடுத்து சொல்லிக் கொடுக்குறோம். சர்டிஃபிகேட் தனியாகவே, அதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபீஸ்லாம் பே பண்ணுறது கிடையாது. நாங்களாவே செல்ஃபாகவே எங்கள் ஸ்கூல் மூலயமா நாங்கள் அதுக்கும் ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி காரைக்கால்ல முன்னாடி இங்க இருந்தது, இப்போதைக்கு அது கொஞ்சம் தற்காலிகமா இல்லாம இருக்கு. ஆனாலும் குழந்தைங்க இப்ப எழுதி முயற்சி பண்ணி எழுதிதான் இருக்காங்க. நிறைய ஹிந்தி காரைக்கால்ல நிறைய பிரச்சாரக்ஸ் இருக்காங்க ஹிந்திக்குன்ட்டு. நாங்க இண்டிவிஜுவலாவே பிராக்டிஸ் கொடுத்துதான் இருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துதான் இருக்கோம். நிறைய குழந்தைங்க ஒரு வயது தான் இருக்காங்க, ஒரு 8 லெவல் முடிச்ச குழந்தைங்க எங்கிட்டயுமே இருக்காங்க பசங்க.
0: சரி, தொடர்ந்து பேசுவோம். பன்மலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிய சங்கமம். இந்தி மொழி நாளை ஒட்டி திருநள்ளார் இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:31. சங்கமம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
3: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகடைந்த நல்வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகடைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: சங்கமம் நிகழ்ச்சி இந்தி மொழி நாளை ஒட்டி திருநள்ளார் இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. மேம், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் வந்து இந்தி மொழியை கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தோட கற்க ஆசிரியர்கள் என்ன பங்கு எடுக்கணும், ஒரு ஆசிரியையா சொல்லுங்க நீங்க.
1: ஹிந்தி மொழியினுடைய அவங்க சிறப்பு சொல்லலாம் மேம். அவங்களுக்கு

0: முயற்சி பயிற்சியும் கொடுக்கணும், முயற்சியும் தேவை மேம் குழந்தைங்களுக்கு. நம்ம அவங்களுக்கு அதனுடைய எளிமையான மொழியை பற்றி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அவங்களுக்கு சகஜமாக அவங்க பேசுகிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தாலே அவங்க ஹிந்தியை ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும்.
1: இப்போ ஹிந்தியை வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கணுன்னா ஆனாலேருந்து கற்றுக்கணும்னு சொன்னீங்க.
0: கண்டிப்பாக
1: நாங்கள் தமிழில் தான் ஆனால் படிப்போம், நீங்கள் ஹிந்திலேயும் ஆனான்னு சொல்கிறீங்களே
0: மேம். எல்லா மொழியிலையுமே இருக்குல்ல, பேசிக் பேசிக் ஆல்ஃபபெட்ஸ் எல்லா மொழியிலையுமே இருக்குல்ல. நம்ம ஆனாலேருந்து தொடங்கினா தான் மேம் அது அகரத்தை முடிக்க முடியும். கண்டிப்பாக
1: சரி மேம். இப்போ பொதுவாக திரைப்படங்கள் பொதுவாகவே அதாவது இசைக்கு வந்து மொழி கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இது கலையை ரசிக்கிறதுக்கும் மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மத்தியில் ஹிந்தி மொழி திரைப்படங்கள் வந்து நல்ல வரவேற்பை பெறுது இல்லைங்களா. அந்த திரைப்படங்கள்லேயும் இலக்கிய படைப்புகள்லேயும் உள்ள அந்த மொழிக்கும் ஹிந்தி மொழிக்கும் என்ன ஏதாவது வேறுபாடு இருக்குதுங்களா, இல்லை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்.
0: ஹிந்தி மொழி படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கலோக்கியலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் மேம். இது ஒரு ரைட்டிங்கில் ஒரு அவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக இலக்கணம் இலக்கியம் சார்ந்த வேர்ட்ஸ் தான் மேம் அதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க.
1: சரி, இப்போ இந்த திரைப்படங்கள் வந்து ஹிந்தி மொழியை வளர்க்குறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கா எப்படி?
0: முழுமையாக அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் மக்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஹிந்தி சாங் கேட்கணும், ஹிந்தி மூவி பார்க்கணும், ஆனால் ஹிந்தி மூவி மூலயமா வேர்ட்ஸையும் கற்றுக்க முடியும். அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹிந்தி மூவி பார்க்குறதுனால கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளையும் கற்றுக்க முடியும். அதை அவங்க பிரயோகிக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதில் நிறைய லேர்ன் பண்ணவும் முடியும் மேம். ஆனால் கம்ப்ளீட்டாக ஹிந்தி மூவியை மட்டுமே டிபெண்ட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக அது முழுமை அடையாதுன்னு தான் சொல்ல முடியும். முயற்சியோட சேர்ந்து பயிற்சியும் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பா பாடல் கேட்கறது மட்டும் இல்லாம அது அவங்க வார்த்தைகளுக்கு
0: கண்டிப்பா அதை யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு மீனிங் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அதை ஒரு சென்டென்ஸா யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா சீக்கிரம் குயிக்காவே கத்துக்க முடியும்.
1: ஓகே மேம், ஓகே. நம்ம விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஹிந்தி மொழி நாளை ஒட்டி சங்கமம் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஹிந்தி ஆசிரியை திருநள்ளார் என் மாலதி அவர்களோட நிகழ்ச்சியில நாம் இணைந்திருக்கிறோம். மேம், ஹிந்தி மொழியோட அழக ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க?
0: ஹிந்தி மொழியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் மேம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது எல்லா மொழிகளுடையந்து வேர்ட்ஸ் நிறைய கெயின் பண்ணிட்டு அது ரொம்பவும் ஃபர்டைலாக இருக்குது, அது ரொம்ப செழுமையாக்கிடுச்சு ஹிந்தி மொழியை. மற்றபடி சொல்லணும்னா அது ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ண முடியும் மேம். அதுக்கு ரொம்ப நம்ம இப்போ இங்கிலீஷில் பார்க்குறோமா ரொம்ப கிராமட்டிக்கல் எரர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேம்.
1: இப்போ நான் வந்து ஹிந்தி கற்றுக்கணும், ஏன் நான் அதை கற்றுக்கணும், என்ன சிறப்புகள்லாம் இருக்கு, இந்த சிறப்புகள் இருக்கிறதுனால இதை கற்றுக்கணும்.
0: ஒரு மொழியை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த மொழியினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹிந்தி மொழி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதனுடைய ட்ரெடிஷன், அதனுடைய ஆரிஜின் எங்கேருந்து வந்தது, அதனுடைய மற்ற அந்த இப்போ எந்த வட்டாரத்தை சேர்ந்துருக்கோ அதனுடைய கல்ச்சரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மொழியை கற்றுக்கிறது மூலயமா. இப்போ சாதாரணமாக இப்போ எனக்கு ஹிந்தி தெரியுது அப்படின்னா இப்போ நான் நார்த் இந்தியா ஈஸியாக போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நான் ஈஸியாக மிங்கிள் ஆக முடியும். அவங்கள்ட்ட ஈஸியாக என்னுடைய கருத்துக்களையோ இல்லை அவங்களுடைய கருத்துக்களையோ அவங்க மொழியில் நான் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஹிந்தி மொழிக்காக மட்டும் இல்லை, மற்ற மொழியாகவும் இருந்தாலும் கூட நம்ம அதனுடைய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய ட்ரெடிஷன் கல்ச்சரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
1: கண்டிப்பாக, அதாவது மொழியை கற்றுக்கோங்க, விருப்பப்பட்டு கற்றுக்கோங்க, அது கண்டிப்பாக என்றைக்குமே வந்து நமக்கு உதவியாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக மேம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்கில் தானே நமக்கு. அது மூலயமா நம்மளை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே இது பண்ணிக்கலாம்ல மேம், குயிக்காக. நம்ம யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்க முடியாமல் நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு தேவையானது நம்மளே கூட ஒரு கடைகளில் கேட்டு வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி.
1: சூப்பர் மேம், இன்னைக்கு ஹிந்தி மொழி நாளை ஒட்டி நீங்கள் வந்து ஹிந்தி மொழியோட சிறப்பு என்ன, என்னென்ன படைப்புகள்லாம் இருக்குது, எந்த படைப்பாளிகள் ரொம்ப சிறப்பான

0: படைப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி, இந்த ஹிந்தி மொழியோட சிறப்புகள் பற்றியும் ரொம்ப அழகாக இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நாங்கள் காரைக்கால் பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேம்.
1: நன்றி மேம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம். இந்தி மொழியின் நாளை ஒட்டி திருநள்ளார் இந்தி ஆசிரியை என் மாலதி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சி.

தொடர்ந்து இளைஞர்கள் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்பு சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதில் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கல்வியின் மையமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைகின்றன என்றும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையராக இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை ஒட்டி அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை

0: இம்மாநாட்டின் தனிச்சிறப்பாக அமைந்தது என்றார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதை குறிப்பிட்டதோடு, திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது உலகத் தலைவர்கள் வரவேற்பில் ராமேஸ்வரம் கோவில் முகப்பின் மாதிரி இடம்பெற்றதை குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு தமிழருக்கும் இது சிறந்த அங்கீகாரம் என சுட்டிக்காட்டினார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிஜேபி ஆதரவு வழங்கும் என்றார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பொறிகடலை, பழங்கள் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையாருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. அதேபோல் மலையடிவார மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர், கோவை புலியகுளம் முந்தி விநாயகர், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கல்யாண விநாயகர், மன்னார்குடி ஆனந்த விநாயகர், தென்காசி அணைக்கரை விநாயகர் உள்ளிட்ட விநாயகர் திருக்கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் திருக்கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் மாசு அடைய செய்யும் பெங்களூரு ரசாயன கழிவுநீர் குறித்த காட்சியை எடுத்துரைக்கும் விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை மாசுபடுவது குறித்து விநாயகர் சிலையின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் விவசாயம் செய்வது போன்றும் தத்ரூபமாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் மாசுபடுவதால் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவது போன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேன்கனிக்கோட்டையில் காந்தாரா திரைப்படத்தின் மூலமான காட்சிகள் குறித்தும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும், சீரான மின் விநியோகம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம் நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகத்தரமான உள்கட்டமைப்பை அடித்தளமாக மேற்கொண்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் விரைவில் தமிழகத்தில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் தலைமையிலான லண்டன் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் என குறிப்பிட்டுள்ள அவர், விளையாட்டுத்துறையை நவீனமயமாக்கவும் உலக நாடுகளுக்கு இணையாக உருவாக்கவும் புதிய செயல் திட்டங்களை இப்பயணத்தில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார்.

0: தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடையும் வகையில் அனைத்து துறைகளிலும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வரிப்பணம் முழுமையாக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதோடு நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 4724 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற திருமதி சரண்யா ஆரி தெரிவித்துள்ளார்.
1: வேர்ல்ட் கிளாஸ்ல சிவகாசி பட்டாசுனா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும்போது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமின் கடமை. வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம கிட்ட, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், அதை புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் எடுத்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ள நிலையில் சம்பா பருவத்திற்கான நேரடி நெல் விதைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்கள் நினைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

கல்வெளியில் நேயர்கள் கேட்கலாம். லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில்? இன்னைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில உங்களுக்காக நான் நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். அந்த கேள்விக்கெல்லாம் நீங்க டான் டான் பதில் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கேள்வி பதிலோட சேர்த்து பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இது கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நீங்களும் பதில சொல்ல அழைங்கள். நீங்களே 0438 என்ற முன்னிணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994840 அல்லது 2995850 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைய ஒரு முதல் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: எறும்பு.
2: எப்படி சார் சரியான விடை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார், நன்றி.
4: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும்

0: தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ஆமாங்க, பிறந்தது முதல் இறப்பு வரை தூங்காத உயிரினம் எது அப்படின்னு கேட்டதுக்கு எறும்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடை கொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் மடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கோம் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? யார் பேசுறது?
2: செந்தில்
1: கண்ணன். சொல்லுங்க சார், உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க மேடம்.
1: சரி, உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மனித உடலில் பிறந்தது முதல் இறக்கும் வரை வளராத ஒரே உறுப்பு எது?
2: வளராத ஒரே உறுப்பு.
1: யோசிச்சுட்டே இருக்கீங்க.
2: மூளை
1: வளரவே வளராதா? இல்லையே சார், தவறான பதிலாச்சு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: அம்மா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்டாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சரி, ஓகே. இப்போ ஒரு கேள்வி கேட்டவல்ல, கேட்டீங்களா?
3: இல்லம்மா, இப்பதான் அந்த கேள்வியே. பிறப்பு முதல் இறப்பு வரை வளராத உயிரினம் தூங்காதது, அது இப்பதான் போச்சு. எனக்கு என்ன கேள்வி?
1: உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, மனித உடலில் பிறந்தது முதல் இறக்கும் வரை வளராத ஒரே உறுப்பு எது?
3: கண்ணின் கருவிழி.
1: கண்ணின் கருவிழி அப்படின்றது சரியான விடை. நன்றி. நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் மடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். நான் தெரிஞ்ச விடைய அவங்க சொல்லிட்டாங்க.
1: உங்களுக்கு தெரிஞ்ச விடைய வந்து அவங்க சொல்லிட்டாங்களா?
4: சொல்லான்னு போட்டுதான் லைன் போட்டிருந்தேன் மேடம். பஸ் ஒரு கேள்வி கேட்டீங்க மேடம், இறப்பது பிறப்பது இறப்பு வரலையும் தூங்காதுன்னா, அது வந்து மீன் தூங்காதல மேடம், அது தூங்குமா மேடம்?
1: மீன் இல்ல, எறும்பு அப்படின்றதா சரியான விடை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
1: மூன்று இதயங்களை கொண்ட உயிரினம் எது?
4: என்ன மேடம்?
1: மூன்று இதயங்களை கொண்ட உயிரினம் எது?
4: அது மனித உருவமா மிருகம் உருவமா? அத மட்டும் சொல்லுங்க.
1: ஒரு கடல் வாழ் உயிரினம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான க்ளூ அதுதான்.
4: திமிங்கலமா?
1: திமிங்கலம் தவறான விடை சார். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார்.
4: ஓகே.
1: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
5: மூன்று இதயங்களை கொண்ட உயிரினம் எது?
1: மூன்று இதயங்களை கொண்ட உயிரினம் எது?
5: ஆக்டோபஸ் நினைக்கிறேன் மேடம்.
1: ஆக்டோபஸ் அப்படின்றது சரியான விடை. நன்றி.
5: நன்றி
1: நன்றி
5: நன்றி மேடம்.

0: நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்த ஃபார்மோ விலங்குடல் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லம். அது
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சு வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்தறிப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் உங்கள் கடைக்கும் பகோணம்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்தறிப்பூண்டி.
0: தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

நமது பண்பலையில் இன்று 7:30 உழவர் அரங்கம். வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டங்குடி எம் வீரசாமி அவர்களுடன் நேர்முகம். லஞ்ச் பிரேக். கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.

0: நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: ஹரிசுத்தம், சேத்தனபாலபுரம்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா சார்? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தன் உடல் எடையை விட பல மடங்கு எடையை தூக்கக்கூடிய ஒரு உயிரினம் இது. கேள்வி கேட்டாச்சா? ஒட்டகம். தவறான விடை சார், ஒட்டகம் கிடையாது. சரி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? கவிதா ஆர்ப்பாக்கம். வந்து உங்களுக்கான கேள்வி கேட்கவா? ஈஸியா தான் கேக்குறேன், ஈஸியான கேள்விதான். தன் உடல் எடையை விட பல மடங்கு எடையை தூக்கக்கூடிய உயிரினம் எது? யானை. யானை தவறான விடையாச்சே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நீங்க யோசிக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய உயிரினம் கிடையாது, ஒரு சிறிய உயிரினம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேல க்ளூ கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சார். சரி, ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: வீடூர்ல இருந்து பாலாம்பிகா.
0: யார் பேசுறீங்க?
2: பாலாம்பிகா.
0: பாலாம்பிகாம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, தன் உடல் எடையை விட பல மடங்கு எடையை தூக்கக்கூடிய உயிரினம் எது?
2: எறும்பு.
0: எறும்பு அப்படின்றது சரியான விடை. வாழ்த்துக்கள்மா. நன்றி.
2: நன்றிம்மா.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய ஒரு மடத்த நேயர் வருக. வணக்கம்.
1: மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம்.
1: ராஜேந்திரன் மணக்குடி.
0: சரிங்க சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: எந்த
0: நிறம் சூரிய ஒளியில் அதிக வெப்பத்தை உறிஞ்சும் அப்படின்னு
1: கேட்டிருக்க.
0: பச்சை அப்படின்றது தவறான விடை சார். நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மானாம்பேட்டையில தேவி.
0: தேவி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: ஆ, கேளுங்க மேடம்.
0: சரி, எந்த நிறம் சூரிய ஒளியில் அதிக வெப்பத்தை உறிஞ்சும்?
2: கருப்பு.
0: கருப்பு அப்படின்றது சரியான விடை. நன்றிமா.
2: நன்றி.
0: நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேயர் மடத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: உங்கள் அழைக்கும் நபர்.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரியான விடை சார். நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம். தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் படுகையில இருந்து ஹரிசரசன்.
0: சரிங்க சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?

0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலகில் பறக்க முடியாத மிகப்பெரிய பறவை எது?
1: உலகில் பறக்க முடியாத பறவை? கோழி.
0: அதாவது நெருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரியான விடை சார், நன்றி. அடுத்த நேர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? யார் பேசுறீங்க சார்? பாண்டிச்சேரியில இருந்து ராஜா சார். உங்களுக்கான கேள்வி சார், மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? சரிங்க சார், விடை தெரியல அப்படின்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி சார். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நலமா இருக்கும், நீங்களும் நலமா இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி கேக்குறேன், மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது?
2: தோல் மேடம்.
0: தோல் அப்படின்றது சரியான விடைமா? நன்றி.

0: சரிங்க சார், விடை தெரியல அப்படின்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். நன்றி சார். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? என்ன பதில்? நம்ம கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நேர்கள் டான்டான் பதில் சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு நிறைவு பெறுகிறது லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில்.

நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 2:30.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: நேயர்கள் கேட்கலாம் சங்கீத சாறு. டி சௌடியா அவர்களின் வயலின் இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிப்பது நாதக்குறிஞ்சி ராகத்தில் ஆதிதாளத்தில்.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல். சௌடியா அவர்களின் வயலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது மிளகாரி ராகத்தில் ஆதி தாளத்தில்

0: நேயர்கள் இதுவரை சங்கீத சாரலில் டி சௌடியா அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேர்களை, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் தொடர்வது வானிலை அறிக்கை.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஆம்பலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் சுஞ்சல் நத்தம் இங்கு பெய்த மழையின் அளவு 7 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி, லக்கூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொன்மலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கடலூர் மாவட்டம் தொழுதூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம், மதுரை மாவட்டம் திருமங்கலம், கடலூர் மாவட்டம் ஏமாத்தூர், மதுரை மாவட்டம் கல்லன்றி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், நந்தியாறு, ஈரோடு மாவட்டம் எலந்துக்குட்டை மேடு, எச்சன் விடுதி, கடவுர், சேந்தமங்கலம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. நத்தம், புள்ளம்பாடி, மேட்டூர், சிவகங்கை, அகரம் சீகூர், வல்லம், செங்கம், தேவிமங்கலம், கீரனூர், கேத்தி, தல்லாக்குளம், மேல்பவானி, ஸ்ரீவில்லிபுத்தூர், டேனிஷ்பேட், கந்தர்வக்கோட்டை, பூதலூர், காட்டுமயிலூர், மதுரை, மதுரை வடக்கு, சிட்டம்பட்டி, கோடநாடு, குந்தாப்பாலம், தலைவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கல்லணை, எமரால்டு, மேட்டூர், செம்பரம்பாக்கம், குளித்தலை, ஓட்டப்பிராரம், லால்குடி, சிவகாசி, கோவில்பட்டு, எட்டயபுரம், முத்திராயிருப்பு, பேரையூர், குன்னூர், வாழப்பாடி, தேவக்கோட்டை, எறையூர், விருதுநகர், தழுதலை, பவானிசாகர், தாத்தையங்கர்பேட்டை, புதுச்சத்திரம், ஆலங்காயம், கீழ்கோத்துகிரி, விருஞ்சிபுரம், உடையாள்பட்டி, தோகைமலை, சிறுகுடி, சேலம், குளித்தலை, மலையூர் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது.

0: கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி தொடங்கி தென்மேற்கு வங்கக்கடல் பரப்பு வரை தமிழ்நாட்டை கடலோர பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலும் இரவில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மனதூரம் இசையிலே இடம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 3 மணி.

சிந்தனை துளி. பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? மென் சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்கு மறைக்காதீர், அதுவே சிக்கனத்தின் முதல் படி. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனிக்கேடு ரசிக்கலாம். LSE லைக், ஷேர், கமெண்ட்.

0: டெலசி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நேர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா இன்னைக்கு? இன்னைக்கு விநாயகருக்கு பிடித்த சாப்பாடெல்லாம் செஞ்சு நல்ல படையலெல்லாம் செஞ்சுருப்போம் இல்லைங்களா? உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டில் ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் கொடுத்துருக்கோம். அந்த போஸ்டரில் உங்களுடைய பதிலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டில் உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன? நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: விடங்கலூர் எண்ணெய்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து

0: உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் படியின் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். லைக் ஷேர் கமெண்ட். விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டில் உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன? உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நேயர்கள் வந்து ஆவி பறக்கும் இட்லியும் வடையும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா தான். அடுத்து யாருன்னு பாருங்கள், கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள். அவங்களுக்கு சுண்டல் தான் பிடிக்குமா, ரொம்ப அருமையான ஒரு பதார்த்தம்னு சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு கார மோதகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னு தில்லை சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் தீமடப்புறம் தோப்புத்தூர் வேல்முருகன் சார் வந்து மாலை வணக்கம், எனக்கு பிடித்தது பூவரசை இலையில் செய்த கொழுக்கட்டை தான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு வணக்கம், அன்பான மதிய வணக்கம். என்னங்க தோழி இப்படி கேட்டுட்டீங்க, வடை பாயசம் சாப்பாடு தாங்க, சாயங்காலம் கொழுக்கட்டை சுண்டல், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்து மல்லியம் ரவி சார் சொல்கிறாங்க, படையில் கொழுக்கட்டை வடை பாயாசம் சாப்பாடு இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டச்சேரியை நிசான் ஹலீம் சார் வந்து எனக்கு சுண்டல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி தாங்க. புளிசாதம் சுண்டல் வடை போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரிமா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து ஆவி பறக்க பொங்கல் தேங்காய் சட்னி சுண்டல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், கொழுக்கட்டையில் 3 வகை, இனிப்பு, எல் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சுண்டல், மோதகம், இதை எல்லாமே எனக்கு பிடித்த ஃபேவரட் டிஷ்ஷு அப்படின்னு செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி படையல்ல சாப்பாட்டில் உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சியில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க.

0: மணி 15 நிமிடத்தில் இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 LSC. லைக், ஷேர், கமெண்ட். நேர்களை நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்து யார் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாமா? சிவகுமார் கண்ணன் அப்படின்ற ஐடியில இருந்து, பொறிக்கடலை சுண்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். மகரக்குந்தகி கார்த்திகேசன், விநாயகர் சதுர்த்தி என்றாலே கொழுக்கட்டை தானே, கொழுக்கட்டை விரும்பாதவர்கள் உண்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, வணக்கம் மேடம், மங்கை மேடம், ஜெய் கோவிந்தராஜ், விநாயகர் சதுர்த்தியில் சாப்பாட்டில் சுண்டல், இனிப்பு கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை, அவள் சர்க்கரை, பொட்டுக்கடலை, ஒண்ணுத்தி உடல போல இருக்கே, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தநாயன் கோட்டை பாரிவள்ளல் க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கொழுக்கட்டையும் சுண்டல் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை தியாகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சுட்டாங்க. என்ன ஃபேவரட் டிஷ்ன்னு சொல்லலை. விநாயகர் சதுர்த்தி என்றாலே மதியம் வடை பாயசம், அறுசுவை சாப்பாடு, மாலையில் இனிப்பு பூரணம், கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல், கொண்டைக்கடலை சுண்டல், இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் அவங்களுடைய பதில் சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து, எனக்கு பிடிச்சது எப்பவுமே இலை கொழுக்கட்டை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய மதிய வணக்கம் மேடம், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், எனக்கு சாம்பார் சாதம், வடை, கொழுக்கட்டை, சுண்டல், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்டாச்சு, ரொம்ப நன்றி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமங்கலம் கே கதிரேசன், ஆவி பறக்கும் கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்ப சிங்காரவேலு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுண்டலும் கொழுக்கட்டையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பிலேருந்து ஜான்சி கவியரசி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொழுக்கட்டை தாங்க எனக்கு பிடிக்கும்னு ரெண்டும் ஒரே ஐடியிலேருந்தே வந்திருக்கு, பரவாயில்ல. அடுத்து

பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இனிப்பு வெள்ளம் ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபீக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மோதகம் கொண்டக்கடலை சுண்டல் அவல் பாயசம் அப்படின்னு மருது சங்கர் சரண்யா வர்ஷினி ரோஷினி இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேவரட் டிஷ் நம்ம விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டில் என்னென்னு சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்கே எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து இந்த நேயர்கள் என்ன அவங்களுடைய ஃபேவரட் டிஷ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெமேலியார் நந்தகுமார், விநாயகர் சதுர்த்தி என்றாலே கொழுக்கட்டை தான் என்னுடைய ஃபேவரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஜான் சாகுல் ஹமீது ராஜா இவங்க சொல்றாங்க, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள், இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்த்தோடு முடிச்சிட்டாங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறையார் லதா, பூவரசு இலை கொழுக்கட்டை, தேங்காய் பால் கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு படையில் மட்டும் அனுப்பியிருக்காங்க மின்சார கண்ணன் நீஞ்சிக்குடியிலிருந்து. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள், கருப்பு கொண்டக்கடலை சர்க்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தஞ்சாவூர் பாக்யராஜ், எங்கள் வீட்டில் செய்யும் பூவரசு இலை கொழுக்கட்டை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் சார் வந்து, சுண்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரைக்கால் நளினி, அருள் ஷாலினி ரியா, எங்கள் வீட்டில் விநாயகருக்கு படைச்சதில் பூவரசு இலை கொழுக்கட்டை, கருப்பு கொண்ட கடலை, அவள் போட்டுக்கடலை, பொறி சர்க்கரை அதெல்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு. நீங்களும் சாப்பிடுங்கன்னு ஒரு இலை கொழுக்கட்டையை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் ஆசையை தூண்டக்கூடாது சரியா. அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் சார் சொல்லியிருக்காங்க, என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க, எங்கள் வீட்டில் செய்யும் இனிப்பு கார கொழுக்கட்டை மற்றும் உளுந்து வடை கொண்டக்கடலை சுண்டல் மிகவும் பிடிக்கும், ஆனால் எனக்கு சுகர் இருக்கிறதுனால இனிப்பு கொழுக்கட்டையை கொஞ்சம் நான் குறைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இஞ்சிக்குடி மின்சாரகணன் சார் திரும்பவுமா. மறுபடியும் அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா அதம்பார் ராமன், வடை பாயசம் சாப்பாட்டுடன் பூவர செயலியுடன் சுட்ட கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி மேடம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது பூவர செயலி செய்த கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, மேடம் எனக்கு சுண்டல் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் தெரிவிச்சிட்ருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள்.

0: நம்மிடம் இருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 2:30. நேரம் 3:30. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு வழங்கும் LSC இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
1: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம். இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் அவங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து கடலங்குடி பூங்கோதை சொல்லியிருக்காங்க, இன்றைய ஸ்பெஷல் கொள்கடை தானே அதுதான் எனக்கு பிடிக்கும். அடுத்து சுண்டல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி ராஜவேல் வடபாயசம் இலை கொழுக்கட்டை அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்கூர் மடப்புரம் ஆசியா மன்சூர் அன்பு தோழிக்கு இனிய மதிய வணக்கம். பருப்பு கொழுக்கட்டை இதுதான் எனக்கு பிடிக்கும் தோழி அப்படின்னு சொல்றாங்க. அரியலூர் மாவட்டம் தத்தனூர் சமத்துவபுரம் ஹேமா வசந்தராஜா சுண்டல் கொழுக்கட்டை எள்ளு உருண்டை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் அப்படின்னு குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்தது பாசி பருப்பு கொழுக்கட்டை தான் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலிம் அவங்களுடைய ஐடியிலேருந்து இந்த பதிலை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யாருன்னு பாத்தீங்கன்னா குத்தாலம் தோப்புத்தரு கே சிவசுப்பிரமணியன் விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டுல என்னுடைய ஃபேவரட் டிஷ் வடப்பாயசம் சாம்பார் சாப்பாடு அப்பளம் அப்படின்னு மறக்காம குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து வணக்கம், எனக்கு பிடித்தது பழங்கள் தான் அப்படின்னு மீன் சுருட்டி ஆர் ராஜா அவர்கள் சொல்றாங்க. ரொம்ப நல்லதுங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டு புடி கொழுக்கட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாப்பா கோவில் ரவி அவர்கள் சொல்றாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்னிலம் அம்பலவாணன். கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு வடை பாயசம் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் விநாயகருக்கு வைத்து படைத்து விட்டு நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறவி கஜேந்திரன் இலை கொழுக்கட்டை கொண்டக்கடலை சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய பதில்களை நீங்கள் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் LSC நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் சொல்லலாம். நன்னிலம் சுப்பிரமணியன் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் அரசு இலை கொழுக்கட்டை வடை பாயாசம் என அன்புடன் தயாரித்து விநாயகருக்கும் படைத்தாச்சு நாங்களும் சாப்பிட்டாச்சு அருளையும் பெற்றாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூவரசு கொழுக்கட்டை கொண்டக்கடலை பிடித்த உணவுங்க அப்படின்னு ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடுகூரிலிருந்து தமிழ்மாறன் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் எங்க அம்மா செய்த கொழுக்கட்டையும் அப்பளம் பாயாசத்தோட சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரவப்பளம் VP கண்ணன் சர்ம நோயை நீக்கும் பூவரசு இலையில செய்யும் கொழுக்கட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதில்களை காரைக்கால் பண்பலை முகநூல்

0: நெகிழி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லாமது
3: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ் பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
6: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தலில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளித்தல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
8: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்
0: நெகிழி நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்கு பேசலாம் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் நேரம் 3:40 LSE நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம் நிகழ்ச்சியில விநாயக சதுர்த்தி சாப்பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் டிஆர் பட்டினம் ரமேஷ் பயிறு பாயாசம் சுண்டல் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் குடந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் விநாயக சதுர்த்தி அன்று செய்யும் கொழுக்கட்டை கொண்டக்கடலை வடை அனைத்து உணவுகளுமே சரியான முறையில் செய்தால் அனைத்துமே எனக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவலபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி கல்ல பருப்பு எல் பூவரசு கொழுக்கட்டை இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேமாத்தூர் அமுதா சேகர் பூவரச நிலையில் செய்த கொழுக்கட்டை அவள் பொறி கொண்டக்கடலை இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனகிரி சுமதி பாபு கொழுக்கட்டையில் 3 வகை இனிப்பு எல் கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை சுண்டல் மோதகம் இதெல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே என்னுடைய ஃபேவரட் தாங்க சுண்டல் அவரி அவல் பொறி கொழுக்கட்டை கையாலே பிடிக்கும் கொழுக்கட்டை வீட்டில் மாவு அரைச்சி செய்யும்போது கூடுதல் சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோவில்லேருந்து சொல்லியிருக்காங்க குரோபுளம் சிவசங்கரி பூவரசிலை கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பன்மலை 100.3 இது LSE

0: நேர்களை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்தரை பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தரை பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் தொடர்ந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப அழகா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. திருத்துறைப்பூண்டி திருத்தங்கூர் ஜெனிலக்ஷ்மி சஞ்சய் காந்தி இவங்க சொல்றாங்க, என்னுடைய ஃபேவரட் டிஷ் இனிப்பு கொழுக்கட்டை அப்படின்னு. அடுத்து வெல்லம் கல்லப்பருப்பு போட்ட கொழுக்கட்டை, இதுதான் எனக்கு பிடிக்கும். மோதகம் எதுவும் பிடிக்கும் அப்படின்னு திருநெல்லிக்காவல் சுமதி, திருநெல்லிக்காவல் இருந்து சுமதி இவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்தார்கள் பண்பலை 100.3 இது எல்எஸ்சி.
3: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம். இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.

நேர்களே, இன்று மாலை 6 நாற்பதற்கு நலமாய்வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம், வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு, மயிலாடுதுறை.

மாவட்டம் பனங்காட்டங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு காற்றில் வரும் கணம், 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டில் உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து காரதாகுடி மோகன்தாஸ், கேசவராஜ், மோகனப்பிரியா, ரெஜியா இவங்க சொல்லியிருக்காங்க கொழுக்கட்டை சுண்டல் சாம்பார் சாதம் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், சூடான கொழுக்கட்டை தாங்க மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியில இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சாப்பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்னன்னு கேட்டிருந்தோம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல இது வரைக்கும் ஒரு 63 நேயர்கள் வந்து அவங்களுடைய ஃபேவரட் டிஷ் பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அனைத்து நேயர்களுக்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறது. நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு வழங்கிய எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
1: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம். நாகையில் வரும் 14 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 40 ஆண்டு அகிலம் போற்றும் 32 உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
0: மனதொரு இசையில இடம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 4:00.

0: சிந்தனை துளி உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். நம் உறுப்புகள் பல உயிர்களின் எதிர்காலம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் தேநீர் நேரம். மனதிற்கு இனிய பாடல்களோடு அழைக்கலாம் நேயர்களை. 0436 8 இணைப்பெண்ணுடன் 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 95 66 42 72 71 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது தேநீர் நேரம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கின்ற பண்பலை 100.3 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைவரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆனந்த்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய கோடைமலை ஓரம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாட்டு வரும். வில்லுப்பாட்டு பாத்திருக்கீங்களா?
1: வில்லுப்பாட்டு அந்த படத்துல பாத்துருக்கேன்.
0: அந்த படத்துல தான் பாத்திருக்கீங்களா? நேர்ல வில்லுப்பாட்டு பாத்தது இல்லையா? சரிங்க, நன்றிங்க. திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லுப்பாட்டு நடைபெறும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல கூட குழந்தைகளுக்கும் அதை அறிமுகப்படுத்தணும், அவங்களையும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள பங்கேற்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய நிகழ்ச்சிகள வில்லுப்பாடல் மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: 4:13 இணைந்திருக்கின்றோம். தேநீர் நேரம் நம்ம நிகழ்ச்சியில இணைவரும் நேயர் வருக, வணக்கம். நலமா இருக்க சார், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் செந்தில்கண்ணன், பேரளம்.
0: வைக்கிங் பனேனட் பிரீட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை

0: 6:40 க்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாட தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைய வரும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேச?

0: நீங்க சார்.
1: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: அன்னை ஒரு ஆலயத்துல இருந்து அப்பனே அப்படி விளையாட பண்ணி பாருங்க.
0: ஊர்ல
1: அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேன்.
1: கொண்டாட்டம் இனிமே தான் மேடம் ஆரம்பிக்கும். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் கொல்கட்டை எல்லாம் செஞ்சு சுண்டல் எல்லாம் வச்சு படைச்சு.
0: சரிங்க.
1: ஓகே மேடம்.
0: ஓகே, இனிமே கொண்டாடலாம். நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. பாடல் கேட்கலாம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: தேனி நேரம் நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா. எல்லாம் அனைவருக்கும் விநாயகர் தின நல்வாழ்த்துக்கள்மா.
0: நல்வாழ்த்துக்கள் சொல்றது யாருங்க?
1: சரவணா கம்பளே.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ராஜகுமாரம் படத்துல இருந்துமா என்னவென்று சொல்வதம்மா.
0: சரி.

0: உங்களுக்காக பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம். நன்றி. நேயர்களுக்கு உலக நீண்ட நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம். வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டங்குடி எம் வீரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ யோசிக்கிறிய?
3: எப்படி சொல்ல?

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். பண்பலையில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அகாமந்தி மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வையாசி பரந்தாசி படத்துல இருந்து சின்ன பொண்ணு தான் வெட்டப்படுது அந்த படம்.
0: விநாயகர் சதுர்த்தி படையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? படைச்சாச்சா?
1: இல்ல மேடம், நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன்
0: மேடம். எத்தனை மணிக்கு படைக்குவீங்க?
1: ஒரு 7 ஆகும் மேடம்.
0: சரி,
1: சாமி வரும் 7 அப்புறம் மேடம் படைக்கிறது.
0: சரிங்கம்மா, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்காக பாடல் வரும்.

0: விஸ்வகுமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: வையாசி பரந்தாசி படத்துல இருந்து சின்ன பொண்ணு தான் வெட்டப்படுது அந்த படம்.
1: விநாயகர் சதுர்த்தி படையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? படைச்சாச்சா?
0: இல்ல மேடம், ரெடி ஆகிட்டே இருக்கு மேடம்.
1: எத்தனை மணிக்கு படைக்குவீங்க?
0: ஒரு 7 மணி ஆகும் மேடம்.
1: சரி,
0: சாமி வரும் 7 மணிக்கு, அப்புறம் மேடம் படைக்கிறது.
1: சரிங்கம்மா, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி. இது இசையலைகளின் 100 காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் 4:30. இது வைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரிப்ஸ்.

0: Onions and Briefs.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: தேனீர் நேரம் நிகழ்ச்சியுடைய நேயரும் நேயர் வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க காயத்ரி மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அமைதி பெரியது சொல்லிவிடு வெள்ளி மலரே பாட்டு வேணும் மேடம்.
0: ரொம்ப அமைதியா பேசுறீங்களே, உங்களுக்கா பாடல் வரும் கேக்கலாம்.
1: தேங்க்யூ,
0: நன்றி மேடம். நேயர்களுக்கு உலக இந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் 4:41:34. இந்த நேரத்துல தேனி நேரம் நிகழ்ச்சியில இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி, யார் பேசுறீங்க?
1: திருக்கடையிலிருந்து சுபா இளங்கோ மேடம்.
0: சுபாமா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அழகி படத்துல இருந்து தெரிவது தேவதை, அந்த பாட்டு கொடுங்க.
0: யார் அந்த தேவதை?
1: நன்றிங்க.

நாகையில் வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு உலகனிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு
2: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது. ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: காரைக்கால் பண்பலையில் 100.3 தேநீர் நேரம் நிகழ்ச்சியுடைய இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பன்னமங்கலத்திலிருந்து ஜெயவீரபாண்டி.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: மேடம், எனக்கு துள்ளாத மனம்னு சொல்லும் படத்திலிருந்து மேகமாய் வந்து போகிறேன் இந்த பாடல்.
4: சரிங்க, பாடல் வரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: சதவீதம் குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நதைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளப் பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நிறைவான நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: திருமலைராயன் பற்றி அபிராமி வடக்கு வீதி தசாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் மறுமலர்ச்சி. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. பாடல்
0: பாடல் கண்டிப்பா வரும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.

தேனி நேரம் நிகழ்ச்சியுடன் அமைந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், அவங்கள தொடர்ந்த கொள்ளிடம் கருணாநிதி, அடுத்த சுரேஷ் அந்த ஐடியிலேருந்து மறுபடியும் மாலை வணக்கம் அப்படின்னு மெர்சி அந்த ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியே நிசான்களையும் அவங்களே தொடர்ந்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ஆக்கூர் பரப்புரம் நாச்சியா மன்சூர், அவங்களே தொடர்ந்து பேரளம் செந்தில் கண்ணன், கடம்பூடு வாழ்வூசி நல்லம்பெருமாள், காரைக்கால் நிறைவி எனும் நச்சுப்பிள்ளை, தேனி நேரம் நிகழ்ச்சிக்கு டிஆர் பட்டினம் நளினி சங்கர் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் கத்திரிப்புலத்திலிருந்து, அடுத்த நன்னிலம் அம்பலவாணன், காரைக்கால் நளினி அருள் ஷாலினி பிரியா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அனைத்து நேயர்களுக்கும்

நன்றி சொல்லி விடைபெறுகிறது. வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்.

0: அன்பான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 5 மணி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவச வெப்பத்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வளம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவளஞ்சுழி ஸ்ரீ சுவேத விநாயகர் ஆலயம்.

அன்பர்களே, சீரும் சிறப்பும் வாய்ந்த கோவில் நகரமான கும்பகோணத்திற்கு அருகாமையிலே திருவலஞ்சுழி என்று அழைக்கப்படக்கூடிய சுவேத விநாயகர் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சுவேத விநாயகர் என்று சொல்லும் பொழுது சுவேத என்ற பதத்திற்கு வெண்மை என்று பொருள். அந்த சிறப்பு மிகுந்த திருவலஞ்சுழி என்ற ஆலயத்தில் அருள்மழை பொழியக்கூடிய வெள்ளை விநாயகர் எனப்படும் சுவேத விநாயகர் ஆலயத்தில் நுழைவாயிலுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்குள்ளே நுழையும் பொழுது இந்த ஆலயத்தின் திருத்தலத்தின் தீர்த்தமும் அதற்கு மேலாக ஜடாதர விநாயகரும் இங்கே காட்சி தருகிறார்கள். அந்த சிறப்பு மிகுந்த சேவையை கண்டு களித்து உள்ளே நுழையும் பொழுது சுவேத விநாயகர் ஆலயத்திற்கு இரு புறங்களிலும் தீபஸ்தம்பங்களை காண்கின்றோம். மற்றைய தூண்களை விட சிறப்பு மிகுந்ததாக கலை நுட்பத்தோடு இந்த இரு புறங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தூண்களை தரிசித்த வண்ணம் இப்பொழுது தேவேந்திரனின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நுரையால் கொண்டுவரப்பட்ட விநாயக பெருமானை கண்குளிர தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எம்பெருமான் இந்த திருத்தலத்திற்கு எப்படி வந்தார் என்று புராண வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு காலத்திலே அமிர்தம் வேண்டி தேவாசுரர்கள் அமிர்தத்தை கீராப்தி மதனம் என்று சொல்லக்கூடிய பார்க்கடலில் கடைந்த பொழுது அந்த அமிர்தம் வருவதற்கு முன்பாக ஹாலகால விஷம் வந்த பொழுது ஈசன் தன் கண்டத்திலே அதை ஏற்றுக்கொள்ள அதற்கு பிறகு புறப்பட்டு வந்ததுதான் தன்வந்திரி பகவானின் மூலமாக வெளிப்பட்ட அமிர்த கலயம். அந்த அமிர்த கலயத்தை விஷ்ணு பகவான் மோகினியாக உருக்கொண்டு தேவர்களுக்கு தந்தார். மீதம் இருந்த அமுதினை என்ன செய்வது என்று பார்த்த பொழுது இந்திரன் எனப்படக்கூடிய தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் இந்த அமிர்தம் கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்த மூல முதல் தெய்வமான விநாயக பெருமானை அந்த அமிர்த நுரையிலே உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்து அமிர்த நுரையால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சுவேத விநாயகர் என்ற திருநாமத்தோடு இந்த திருவலஞ்சுழியிலே எழுந்தருளுகிறார். இந்த திருத்தலத்திற்கு இந்த எம்பெருமான் எப்படி வந்தார் என்று காணும் பொழுது தேவேந்திரன் சிறப்பு மிகுந்த வகையிலே விநாயகர்

0: மூல மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த எம்பெருமானை பூ உலகத்திற்கு கொண்டு வந்த பொழுது தங்க பெட்டியிலே வைத்து ஐராவத யானையிலே புறப்பாடு செய்து வந்து இந்த பூ உலகத்திற்கு இறங்கிய பொழுது இந்த பகுதியிலே சிவபெருமான் இந்த திருவலஞ்சுழியில்தான் இந்த விநாயகர் எழுந்தருள வேண்டும் என்று தீர்மானித்து இந்த ஆலய பலிபீடத்திற்கு அருகாமையிலே அந்த தங்க பெட்டியை வைக்குமாறு சொல்ல மறுகணம் தேவேந்திரனும் வைத்து வணங்க பிறகு அந்த பெட்டியை அசைக்க முற்பட்ட பொழுது அந்த பெட்டி அசையாமல் இருக்க இங்கேயே விநாயகர் எழுந்தருள்கிறார் இங்கேயே கோயில் கொள்ளப் போகிறார் என்று சிவபரம்பொருள் கூற அதற்கு பிறகுதான் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனும் மிக சிறப்பு மிகுந்த பார்க்கடல் வாசனான திருமாலும் நான்முக கடவுளான பிரம்மாவும் இணைந்து இந்த ஆலயத்திலே சிறப்பு மிகுந்த ஸ்வேத விநாயகரை வணங்கினார்கள் தேவேந்திரனின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்ற சிறப்பு மட்டுமல்ல வெண்மை நுரையால் உருவாக்கப்பட்ட பிள்ளையார் என்பதால் இந்த பிள்ளையாருக்கு வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் இந்த ஆலயத்திலே இல்லை அதற்கு பதிலாக பச்சை கற்பூரம் போன்ற சிறப்பு மிகுந்த வாசனாதி திரவியங்களால் மட்டும்தான் விநாயகர் அர்ச்சிக்கப்படுகிறார் அருகம்புல் மாலை வழிபாடும் சாற்றப்படுகிறது இங்கு வருபவர்களுக்கு வெள்ளை உள்ளத்தோடு கூடிய நல்ல வாழ்வை தருகிறார் ஸ்வேத விநாயகர் அப்படிப்பட்ட ஸ்வேத விநாயகரை நாங்கள் வணங்கி தற்பொழுது ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்குள்ளே நுழைகிறோம் ஆலயத்து அன்னையாக ஜெகநாயகியாக காட்சி தரக்கூடிய அன்னை ஸ்ரீ பெரிய நாயகி என்ற திருநாமத்தோடு தனிச்சன்னதியிலே எழுந்தருள் இருக்கிறாள் அந்த அன்னையை தரிசிக்கும் முன்பாக அந்த அன்னைக்கு வலதுபுறத்திலே சந்நிதிக்கு நுழைவதற்கு முன்பாக அஷ்டபுஜ மகா காளி சேவை சாதித்தருளும் திருக்காட்சி இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தோல்வி காணாத மாமன்னன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் தான் போருக்கு செல்லும் போதெல்லாம் இந்த அன்னையை வணங்கித்தான் வெற்றி மேல் வெற்றி பெற்றார் என்ற செய்தி கல்வெட்டு செய்தியாக இங்கே பதிவிடப்பட்டுள்ளது அந்த வெற்றியை கேட்கும் அனைவரும் பெற வேண்டும் அதற்கு அருள் தர வேண்டும் என்று அஷ்டபுஜ மகாகாளியை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது பெரிய நாயகி அம்மன் என்று சொல்லக்கூடிய பிரகன்நாயகி தாயாரின் சன்னதியிலே நின்று கொண்டிருக்கிறோம் அன்னையின் காட்சி மஞ்சள் பட்டாடை உடுத்தி மங்களகரமான வாழ்வு தருவேன் என்று பெரிய வாழ்வை தருவதற்காக பேரின்பத்தை வழங்குவதற்காக பெரிய நாயகியாக நின்று அருள்பாலிக்கிறாள் அந்த அன்னையை தரிசனம் செய்து கொண்டு பிரதட்சணமாக வந்து இப்பொழுது இந்த தலத்து ஈசனான சடாமுடிநாதரை தரிசித்துக் கொண்டு கோஷ்ட தெய்வங்களை தரிசிக்கிறோம் இங்கே சிறப்பு மிகுந்த அத்ரி பிரகு கஸ்யபர் கௌதமர் வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய மகர்ஷிகள் பல்லாயிரம் மகர்ஷிகள் கூடி நின்று ஆத்மார்த்த பூஜையாக சிவனை ஆராதித்ததால் அவர்கள் பூஜித்த சிவலிங்கங்களையும் இங்கே காண்கின்றோம் அது மட்டுமல்ல 63 நாயன்மார்கள் அதற்கு பிறகு சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களையும் தரிசித்துக் கொண்டு ஞான தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தின் மேல் பகுதியிலே வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானோடு ஸ்ரீ கஜலட்சுமியை சேவித்துக் கொண்டு சண்டிகேஸ்வர பகவானை வணங்கி பைரவர் சூரிய சந்திரர்களை உபாசித்து நவகிரகங்களை வணங்கி இந்த தலத்து நாயகனாக கஷேத்திரத்திலே சிறப்பு மிகுந்த அருளை தரக்கூடிய ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை மீண்டும் வணங்குகிறோம் அதன் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்விலே இக பர சுகங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஓம் கம் கணபதயே நமஹ
1: நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் சில பக்தர்களை சந்திக்கிறேன் உங்க பேர் சொல்லுங்க
2: என் பேர் எஸ் ஜோதி கும்பகோணம் எனக்கு ஒரு 57 வயசு ஆகுது இப்ப நல்லா இந்த கோயில் நிறைய பேர் வராங்க நல்லா இது பிள்ளையார் நல்லா இதாக இருந்தது இதுக்குள்ள ஒரு காளியம்மன் இருக்காங்க சிவன் எல்லா தெய்வமும் இருக்கு ரொம்ப நல்லா இது பண்றாங்க
1: சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா
3: அமுதா
1: எந்த ஊர்மா
3: சுந்தரர் மகள் கோயிலுக்கு நிறைய டைம் இருக்கணும் விசேஷமா இருக்கும் நல்லா சக்தி எது வேண்டிட்டு வரமா நடக்கும்
4: ஸ்ரீ ஸ்வேத விநாயகர் ஆலயம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி
6: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
7: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் மிக்சி எவசதற்புத்தலை பாத்திரங்கள்
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி வாசல் மாலை விளக்கு ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
7: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்
4: இப்ப நாம போக போறது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம்
0: அன்பர்களே சீரும் சிறப்பும் மிகுந்த துர்காம்பிகை அருளாட்சி புரியும் பட்டீச்சரம் என்றும் பட்டீஸ்வரம் என்றும் சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய திருத்தலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நுழை வாயிலுக்குள்ளாக நுழையும் பொழுது திருக்கரங்களிலே திவ்ய ஆயுதங்களை

0: தரித்தவளாக மகிஷனின் தலைமீது எழுந்தருளி நின்று சிம்ம வாகனத்தின் அருகிலே சேவை சாதித்தருளி சங்கு சக்கரங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு இடது திருக்கரத்தை தன் திருத்துடையிலே வைத்து கடிஹஸ்தமாக எழுந்தருளி அதிலே சுகம் என்று சொல்லக்கூடிய கிளி எழுந்தருளி இருக்க அன்னையானவள் சர்வ மங்களத்தையும் வாரி வழங்கக்கூடிய துர்க்கையாக சேவை சாதித்தருளுகிறாள். இந்த ஆலயத்திலே சிறப்பு மிகுந்த தீர்த்தமாக ஞானவாபி போற்றப்படுகிறது. இந்த தலத்தில் ஈசனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். அம்பாள் ஞானாம்பிகை. ஆக இந்த திவ்ய திருத்தலத்திலே தேவலோக பசுவான காமதேனுவினுடைய கன்று நந்தினி பட்டி என்ற இரண்டு, அதிலே பட்டி என்ற பசும் கன்று அதாவது காமதேனுவின் கன்று பூஜித்து பேறு பெற்றதால் பட்டீஸ்வரம் என்று இந்த திருத்தலம் போற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அன்னை கற்பக விருட்சமாகவே நமக்கு காட்சி தருகிறாள். காரணம், காமதேனு கற்பக விருட்சம் ஆகியவை கேட்டால்தான் நமக்கு பலன் தரும். ஆனால் இங்கிருக்கும் துர்காம்பிகையோ நாம் என்ன மனதிலே நினைக்கிறோமோ அதை நினைத்த மாத்திரத்திலே வாரி வழங்கும் வள்ளலாக நம்மை அரவணைக்கும் அன்னையாய் காட்சி தரக்கூடிய சேவையை காணும் பொழுது மனமெங்கும் அற்புதமான பக்தி வெள்ளம் ஊற்றெடுத்து பாய்கிறது. அன்னையை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொண்டு திரும்பி பிரதட்சணம் செய்யும் பொழுது மேலே விதானத்திலே அற்புதமான வண்ண ஓவியங்களை அன்னையினுடைய பல்வேறு வடிவங்களை சேவிக்கின்றோம். ஞான துர்கா, மகா துர்கா, சூலினி துர்கா என்று பல்வேறு திருநாமங்களிலே துர்கை அன்னையின் அவதார மேன்மைகளை இங்கே அன்னையின் தனிச்சன்னதையை சுற்றி இருக்கக்கூடிய ஆலய மேல் விதானங்களிலே வரைந்து வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது இந்த துர்காம்பிகையின் அண்ணனாக விளங்கக்கூடிய பெருமாளுக்குத்தான் தச அவதாரம் என்றால், அந்த மாதவனின் தங்கையான இந்த மகா மாயா விஷ்ணு மாயாவிற்கும் இத்தனை திருவடிவங்களோ என்று மனம் எண்ணி ஆனந்த கூத்தாடுகிறது. எனவே வாழ்விலே வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து துர்காம்பிகையின் பாதம் பணிந்தால் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அந்த வெற்றியை பற்றி தர காத்திருக்கும் துர்காம்பிகையை நேயர்கள் அனைவரது சார்பாக இங்கே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். துர்காம்பிகையின் திருவடியே சரணம் சரணம்.
1: இந்த கோவிலை சேர்ந்த சித்தநாத குருக்கள் அவர்கள் மேலும் சில தகவல்களை தராங்க, கேட்போம்.
2: கும்பகோணத்திற்கு அருகாமையில் உள்ள இந்த ஞானாம்பிகை உடனுறையும் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திலே வடக்கு கோபுர வாயிலே தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற துர்காம்பிகையானவள் மிகவும் பிரசித்தமான ஒரு தெய்வம். இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் காமதேனுவால் உருவாக்கப்பட்டது. காமதேனுவின் மகள் வழிபட்டு முக்தி பெற்ற ஸ்தலமாகும். திருஞான சம்பந்தருக்கு முத்து பந்தல் அளித்து இறைவன் ஆசி வழங்கிய தலமாகும். மேலும் இங்கு உள்ள துர்காம்பிகை ராகுவினால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு அதன் பிறகு சோழ மன்னர்களின் குலதெய்வமாக விளங்கி இன்றளவும் அருள் பாலித்து வருகின்ற அன்னையாவாள். இந்த அன்னையானவள் எட்டு விதமான கரங்களோடு சிங்க வாகனத்தின் மீது மகிடனின் தலைமேல் நின்று கொண்டு அருள் பாலிக்கும் அன்னை. இந்த அன்னையினுடைய இடது கை துடையிலே இருக்கக்கூடிய கையிலே கிளி இருப்பது மிகவும் விசேஷமான அம்சம். அன்னைக்கு முக்கண்கள் உண்டு. அன்னை திருவங்க ரூபமாக இங்கு இருந்து இந்த கலி யுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கி வரக்கூடிய துர்காம்பிகையாவாள். இந்த ஆலயத்திலே புத்திரப்பேறு, திருமணத்தடை, வியாபார அபிவிருத்தி, வியாதி ஆகியவைகள் எல்லாவற்றையும் நீக்கி மனிதருக்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகள் அத்துணையையும் அள்ளி தருகின்ற அன்னையாக இங்கே துர்காம்பிகை இருக்கின்றாள். எல்லோரும் வந்து அம்பிகையை வழிபட்டு இன்புறுமாறு வேண்டுகின்றோம்.
1: பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.

0: கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திர கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: நாச்சியார் கோயில் யூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை. உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்திற்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசந்தர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: இதமான மாலை இசை மீட்டும் வேலை. நேரம் 5:15. இசைகடல் எழுப்பும் ஓசை, இது காரிப்பண்பலையின் அலையோசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.
3: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம் சீர்காழி.

0: பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: செங்கல் சூளை மற்றும் மிதனை விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்ணு ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: 144 படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்டோம் இல்லையா, இப்பொழுது அமைதிப்படை படத்திலிருந்து.

0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வெளி நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியம் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 10:00 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. அலையோசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் நல்லவன் படத்திற்காக.

0: பண்டி வேளையில் இறை தேடலில் இசையால் பக்தி ஒளியேற்ற வருகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் விளக்கேற்றும் வேலை. உடன் வழங்குவோர் வசந்தன் கோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: விலக்கேற்றும் வேளையில் முதல் விளக்கினை ஏற்றி வைத்து நம்மோடு இணைகிறது சீராழி கோவிந்தராஜன் சிவச்சந்திரனின் கூர்.
6: விநாயகன் என்றாலே வினைகள் மாறும் மா

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
2: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
5: விலக்கேற்றும் வேளையில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர் நெஞ்சங்களில் பக்தி ஒளி ஏற்றுக் கொண்டிருக்கிறது விலக்கேற்றும் வேலை. விலக்கேற்றும் வேலையில் அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் வளம் வருகிறது.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது விளக்கேற்றும் வேலை. விளக்கேற்றும் வேலையில் அடுத்த விளக்கினை ஏற்று வருகிறது சாந்தி சாலமனின் குரல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: விலக்கேற்றும் வேளையில் பக்தி ஒலியேற்றி வருகிறது குல் முகமதின் குரல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விலக்கேற்றும் வேளையில் நிறைவான பாடலை வழங்க காத்திருக்கிறது கொத்தூசின் குரல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய விலக்கேற்றும் வேலை. உடன் வழங்கியோர் வசந்தன் கோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சி விளம்பரம்

0: வசந்த் & கோ
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் & கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலின் 100.3 நேயர் நெஞ்சங்களை வருட வருகிறது. பன்னிசை, சுதா ரகுராமன் பாடிய பாடல்.

0: தலைப்புச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இனி விரிவான செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த வெற்றி நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் என பதிவிட்டுள்ளார். முன்னதாக துபாயில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தி மொழி தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் நவி மும்பையில் தொடங்கிய 2 நாள் இந்தி திவஸ் 2026 சம்மேளனத்தை தொடக்கி வைத்து பேசுகையில், இந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும், தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்புச் சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். இது குறித்த கூடுதல் தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்புக்கான வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அவர், புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைந்துள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார்.
0: புதுடில்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இம்மாநாட்டில் வலியுறுத்தினர். மாநாட்டின் முடிவில் புதுடில்லி பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேற்காசியாவில் பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும், அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்க வேண்டுமென்றும் பிரிக்ஸ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை உறுப்பு நாடுகள் மீண்டும் உறுதி செய்துள்ளன. உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டமைப்பில் இந்த உச்சி மாநாடு மிக முக்கியமானதாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தியதன் மூலம் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை உலக நாடுகளிடையே முன்னிறுத்தியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுடில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையொட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய மனித நேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இந்த மாநாட்டின் தனி சிறப்பாக அமைந்தது என திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை புதுடில்லியில் வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இம்மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியதற்கு டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதையும் குறிப்பிட்டார். மேலும் அவர் கூறுகையில், தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளில் நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவை ஆதரிக்க பிஜேபி முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செமிகான் இந்தியா 2026 5வது கண்காட்சியை புதுடில்லி யசோ பூமியில் வரும் 16 தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். இதில் 600 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 300 மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் 40 மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த கண்காட்சியில் 6 நாடுகளின் அரங்குகள், 12 மாநில அரசின் அரங்குகள் மற்றும் பிரத்யேக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான அரங்குகளும் இடம்பெறும். இந்த கண்காட்சியின் மூலம்

0: இந்தியா மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டாண்மைகள், முதலீட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் மற்றும் விநியோகச் சங்கிலி இணைப்புகள் குறித்து ஆராயப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் தங்களது இல்லங்களில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து கொண்டாடினர். புதுச்சேரியிலும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை 4 மணி முதலே கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 21 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. கற்பக விருட்சம் அலங்காரத்தில் எழுந்தருளிய அவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மட்டுமல்லாது அண்டை மாநிலமான தமிழக பகுதியை சேர்ந்த 1000 மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி 45 சாலையில் உள்ள தனியார் இனிப்பகம் சார்பில் 121 கிலோ மெகா லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படைக்கப்பட்டதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
0: மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மிஸ்டி திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் 27,000 ஹெக்டேர் பரப்பளவில் சதுப்பு நில நடவுகளை நிறைவு செய்ததன் மூலம் ஒரு புதிய சுற்றுச்சூழல் மைல்கல்லை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். கட்ச் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் சிறுத்தை திட்டத்தின் ஒரு பகுதியாக வனத்துறைக்கு 33 ரோந்து மற்றும் மீட்பு வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தாயின் பெயரில் மரம் நடும் திட்டத்தின் கீழ் 1 ஹெக்டேரில் 49 வகையிலான 10,000 மேற்பட்ட தாவரங்கள், தேனீ வளர்ப்பு அமைப்புகளை கொண்ட மையத்தையும் திரு பூபேந்தர் யாதவ் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் MBBS, BDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு 2ம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்றதை அடுத்து இடஒதுக்கீடு ஆணையை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 18ம் தேதி மாலை 5 மணிக்குள் ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் மாணவர்கள் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உரிய கட்டணங்களை செலுத்தி சேர வேண்டுமென சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 18ம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை குறிக்கும் வகையில் சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இயக்கம் இம்மாதம் 17ம் தேதி தொடங்கி அக்டோபர் 17ம் தேதி வரை முடிவடையும். இந்த இயக்கத்தின் கீழ் டெல்லி அரசு 13,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளதாக முதலமைச்சர் திரு ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
3: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
4: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
3: மற்றும் தி நகர், சென்னை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
6: வணக்கம். நட்பின் வலிமை. நல்ல தாய் தந்தையர் வயிற்றில் பிறப்பது ஒரு பாக்கியம். நல்ல ஆசான்களிடம் கல்வி பெறுவது ஒரு பாக்கியம். அதுபோல நல்ல நண்பர்கள் அமைய பெற்றால் அதுவும் ஒரு பாக்கியமே. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தாயும் தந்தையும் குருவும் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு சிறுவயது முதல் மூப்பு நிலை வரை நட்பு முக்கிய இடத்தை வகிக்கிறது. சிறு குழந்தையின் வாழ்வில் விளையாட்டு பருவத்தில் ஆரம்பமாகும் நட்பு அவன் வாழ்வில் வளர வளர நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும். ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய அவன் நண்பனை சென்று பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும் என்பார்கள். ஒரு நல்ல நட்பு எத்தகைய தாக்கத்தை ஒரு நண்பனுக்கு ஏற்படுத்தியது என்பதை பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் அறியலாம். பெருந்தலைவர் காமராஜர் எளிமையானவர், நேர்மையானவர், நேரத்தை பொன்போல மதிப்பவர், நற்பண்பாளர், கல்விக்கண் திறந்த உத்தமர் என்பது உலகம் அறிந்த ஒன்று. ஒருமுறை காமராஜர் ஒரு பள்ளிக்கூட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு காரில் புறப்படுகிறார். விழாவுக்கு போகும்போது அவர் உயிர் நண்பர் ஜீவானந்தம் அவர்களையும் அழைத்து போக விரும்பிய காமராஜர் அவர்கள் ஜீவானந்தம் வீட்டுக்கு வந்து அவர் நண்பரை கையோடு அழைத்து போக கூப்பிட்டார். சற்று தயங்கிய அவர் நண்பர், காமராசு நீ முன்னாடி போப்பா, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் என்றார். காமராஜரும் சரி சரி, விழாவுக்கு நேரத்தோட வந்து சேரு என்றவராய் புறப்பட்டு போனார். விழா ஆரம்பமாகும் நேரமாகியும் நண்பரின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்க நண்பரும் உடன் வந்து சேர்ந்தார். வந்த நண்பரிடம், ஏன்பா நான் சொன்னபடி கேட்கலைனா நான் கோவப்படுவேன் உனக்கு தெரியும்ல என்று சற்று செல்லமாக கோபத்தை காட்ட நண்பர் காமராஜரிடம், தப்புதான்பா, அது ஒன்றுமில்லை, என்கிட்ட நல்ல வேஷ்டி ஒன்று தான் இருக்கு, அது அழுக்கா இருந்ததால துவச்சி காய போட்டு உடுத்திக்கிட்டு வரேன்பா. கண் கலங்கி போனார் காமராஜர். காமராஜரைப் போலவே அவரது நண்பரும் எளிமையாகவும் நேர்மையாகவும் நற்பண்பு கொண்டவராகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். இதுதான் நல்ல நட்பின் வலிமையும் தாக்கமும். இந்த நல்ல நட்பு தரும் பாடங்களும் அனுபவங்களும் இறுதிக்காலம் வரை பசுமரத்தாணி போல் நெஞ்சில் நிலை பெற்றிருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இத்தகைய நட்பே நிலையானது. இத்தகைய நல்ல நட்பின் வலிமை அறிந்துதான் நம் பழம்பெரும் மூதாட்டி அவ்வை அழகான ஒரு பாடலில் விளக்குகிறார். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் கூடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் என்கிறார். ஆம், நல்ல நண்பர் கிடைத்துவிட்டால் கோடி பொருள் கொடுத்தாவது அவரது நட்பை பெற வேண்டும் என்கிறாள் அவ்வை.
5: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லாமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 6:25. நேர்கள் இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.

0: 6:40 கேட்கலாம் நேர்கள். நலமாய் வாழ. காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இதில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்திற்கு பங்கு பெறும். மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டங்குடி எம் வீரசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். 8:30 நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமது வழங்குவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடர்ந்து கேட்கலாம் நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அருண் மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள். காலை 11:00 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் நுகர்வோர் தெரிந்து கொள்ள வேண்டியவை குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் சிவகுமார் அவர்கள். தொடர்ந்து 6:00 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி.
1: Plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
2: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi सरकार की प्राथमिकता है.
1: कनेक्ट विद योर नियरेस्ट आंगनबाड़ी टुडे बिकॉज हमारी आंगनबाड़ी है हमारी जिम्मेदारी.
3: உங்க டீ இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
4: ஒரு ஐடியா இருக்கு. நிறைய பணம் கிடைக்கும்.
3: எப்படி?
4: உன் பேங்க் விவரத்தை கொடு. சிலர் பணம் அனுப்புவாங்க. அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. கமிஷன் கிடைக்கும்.
3: இவ்வளவு ஈஸியா?
5: என்ன ஈசி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம். ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
6: வேணாம்ப்பா வேணாம்.
7: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள். யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள்.

வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த

0: 25 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் இந்த முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: வழக்கமான பேருந்து 3,297, சிறப்பு பேருந்து 2,915 ஏக்கி இருக்கும். மொத்தம் 6,212 பேருந்துகள் இங்கிருந்து மக்கள் அவர்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு இங்கிருந்து சென்றிருக்காங்க. பயணம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா 248,270 பேர் இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்கள் ஊர்களுக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சிருக்காங்க. சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள் அவங்க எவ்வளவு பேர் இங்கிருந்து போயிருக்காங்கன்னு கணக்கெடுப்பின் பிரகாரம் 14/9 அன்று வந்து 2,240 பேருந்துகள், வழக்கமான பேருந்து வந்து 1,099 பேருந்துகள், மொத்தம் 3,339 பேருந்துகள். 15/9 அன்று வந்து 1,325 பேருந்துகள், வழக்கமான பேருந்துகள் 1,099 பேருந்துகள், மொத்தம் 5,763 பேருந்துகள் இயக்கப்பட உள்ள.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
3: பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சட்டமன்ற அனைத்து உறுப்பினரின் மாண்பை காப்பதுதான் என்னுடைய முதற் பணி என்றும், சட்ட விதிகளை மதித்து விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன மரபு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டித்தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன். அப்படித்தான் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் பக்கமிருந்து என் பார்வையை திருப்பி, புதிதாக வந்திருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பேசாது

0: இருக்கிற உறுப்பினை கூட பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களை எல்லாம் கேள்வி கேட்க சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் செயல்பட்டதை மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள்.
1: இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும் தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டைவிட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் அங்கு தமிழில் அர்ச்சனை செய்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று தங்கள் கட்சி வலியுறுத்துவதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புவிட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு செல்வ விநாயகர் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தி கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.
4: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா என்ன நம்புறது?
5: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு.

0: பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
2: உங்கள் கடை காரை
3: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம். தரமான தார்ப்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
4: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
8: வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
9: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
8: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பற்ற ஹாஸ்டல் மற்றும் கேண்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
9: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
10: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
11: உடல் பயிற்சி வந்து எப்போதுமே பொதுவாக எல்லாருமே சொல்ற அறிவுரை தான். பட் உடற்பயிற்சியில நன்மைகள் என்ன இருக்கு, இல்லை எதுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஜாஸ்தி. முதல் விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு விளையாட்டுலேயோ இதுலேயோ இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் அப்படின்னு ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது, நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து நல்லா சுரக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல மனநிலை வரும், ஒரு உடல் உற்சாகத்தோடு செயல்படும். அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, நம்மளுடைய பசி, நம்மளுடைய உடலுடைய செயல்பாடுகள் வந்து சீராக இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு வந்து உடல் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சர்க்கரை நோயை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் உடல் பயிற்சி வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த உடல் வேலைகளை விட இப்போ பண்ணுற உடல் வேலைகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைய குறைய நமக்கு வந்து சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய பயன்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ வந்து என்ன ஆகுனா, நமக்கு வந்து குளுக்கோஸ் ஏறுறதும் இல்லாமல் மற்ற கொலஸ்ட்ரால் ஏறும், தேவையில்லாத விஷயங்கள் வந்து உடம்புல நிறைய அதிகமாகும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிற உடல் பயிற்சி வந்து நமக்கு ரொம்ப தேவை. இதோடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உடல் பயிற்சி செய்கிறது ரொம்ப ஐடியலாக அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னா வாரத்தில் 6 நாள் செஞ்சுட்டு 1 நாள் கேப் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெகுலராக செய்யும் பொழுது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் குறிப்பிட்டாப்பில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து உட்காந்துருக்கிறீங்க, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழிச்சு சும்மா எந்திரிச்சு ஒரு 10 அடியோ ஒரு 20 அடியோ நடந்துட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக வந்து சிறுநீரக வியாதிகள் வருது, தொற்றாத வியாதிகள்னு சொல்கிறோம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த மாதிரி வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு இருக்கு. அதனால வந்து உடல் பயிற்சியை வந்து அன்றாட வாழ்க்கை முறையோடு சேர்த்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா எல்லா வகையான வியாதிகளையுமே நம்ம வந்து கட்டுக்குள் வைக்க முடியும். உடல் பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால இன்னும் பல பயன்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பொதுவாக இப்போ சொல்கிறோம்ல, முட்டி வலி, ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறாங்க, அதாவது எலும்பு வந்து பலகீனமாகிறது இல்லை சதை பலகீனமாகிறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தள்ளி வைக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்கிறாங்க. மசில்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ஸ் பண்ணும் பொழுது ஏஜிங் ப்ராசஸ் குறையுது, இல்லை நம்மளால் வயசானாலும் நம்ம வந்து ஆக்டிவாக செயல்படுற மாதிரி நம்மளை வச்சுக்கலாம், அந்த ப்ராசஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்கிறதாவது இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் பொழுது உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இன்னும் நல்லபடியாக நம்மளால் உடம்பை வந்து பேணி காப்பாற்ற முடியும்.
10: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
4: விரைவு திருச்சி சாரதாசில்
0: மனதோறும் எழும் மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர் நெஞ்சங்களை இசையால் வருட வருகிறது. இசை தூரிகை இணைத்தே வருகிறது. அறிவியல் துளிகளும்
5: 14 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 40 ஆண்டு அகிலம் போற்றும் 32 உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: சிந்தனை துளி உறுப்புகளை தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைய இசை தூரிகை வருடுகிறது கண்களால்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும்

0: புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர் நெஞ்சங்களை இசையால் வருடி கொண்டு வருகிறது இசை தூரிகை. இசை தூரிகையில் இது அறிவியல் துளிகளையும் சேர்த்தே வருடுகிறது. இன்றைய அறிவியல் துளியிலாக சில கண்களை பற்றிய சிறப்பு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே. உடலிலேயே மிக அதிகமாக செயல்படும் தசை கன்னிமை இசைதான். இது ஒரு முறை கண் சிமிட்ட 100 அல்லது 150 மில்லி வினாடிகள் மட்டுமே எத்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் சராசரியாக 1 நிமிடத்திற்கு 15 முதல் 20 முறை கண் சுமிட்டுகிறான். அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 22,000 முறை கண் சுமிட்டுதல் என்பது நடைபெறுகிறது.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேக் டெக்ஸ்டைல் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: மளிகைப் பொருட்கள் மலிவிலையில் அழிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் வழங்கும் தங்கமான நேரம். விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இசைத்தூரிகையில் அறிவியல் துளிகள். மனித உடலில் உள்ள பல உறுப்புகள் நாம் வளர வளர வளரும், ஆனால் கண்கள் மட்டும் பிறந்ததிலிருந்து இருக்கும் வரை ஒரே அளவில் தான் இருக்கும். மனித கண் ஒரு டிஜிட்டல் கேமராவாக இருந்தால் அதன் திறன் சுமார் 576 மெகா பிக்சல் ஆக இருக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: நாகையில் வரும் 14 திங்கட்கிழமை விநாயகர்

0: அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேர்களுக்குள்ளும் கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
6: இன்றைய இசை துருகி அறிவியல் துளிகளையும் சேர்த்தே வருகிறது. அதில் இன்று நாம் அறிவியல் துளிகளாக பார்த்துக் கொண்டிருப்பது கண்கள். நாம் கண்களால் பார்க்கிறோம் என்று நினைத்தாலும் உண்மையில் மூளையின் பின்புறம் உள்ள பகுதிதான் பிம்பங்களை செயலாக்குகிறது. கண்கள் ஒளியை பிடிக்கும் ஒரு கருவி. நாம் அழும்போது வரும் கண்ணீருக்கும், வெங்காயம் நறுக்கும் போது வரும் கண்ணீருக்கும், கண்களை பாதுகாக்கும் கண்ணீருக்கும் வேதியியல் அமைப்புகள் வெவ்வேறானவை. மனித கண்கள் சுமார் 1,10,000,000 வெவ்வேறு வண்ணங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும் என்று அறிவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.

0: நிறைவு பெற்றது இசை தூரிகை. தொடர்பிருப்பது சென்னை அஞ்சல் தமிழ் செய்திகளுக்காக.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

0: ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த 2 நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் 5வது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும், வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள் வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத் துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19

0: பத்தாம் தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு வசதியாக சுற்று பாதை 488 மீட்டர் இருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம், 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது, 10 ஹெக்டேர் சேமிப்பு வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் கேரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலியா தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 7:25.
3: திருச்சி சாரதாசில்
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ

0: कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: சுபாகா,
6: ஓ இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாமா?
5: அட சுபாகா,
6: அட வாப்பங்குடி.
5: ஏ சுபாக்கா, நான் வரது கூட தெரியாம அப்படி என்ன மும்மரமா செல்லுல பாத்துட்டு இருக்கீங்க?
6: உங்குடி, நானே உன்னை பார்த்து இது சொல்லணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட பாரு, இங்க உட்கார. இங்க பாரு, இந்த பாரத் விஸ்தார் அப்படின்னு புதுசா ஒரு மொபைல் ஆப் வந்திருக்கு பூங்கொடி.
5: ஒரு ஆப்பை விட மாட்டீங்களே, உங்க போன்ல எப்படிதான் ஸ்டோரேஜ் இருக்குதோ தெரியல.
6: அட, விவசாயம் சம்பந்தமான ஆப் பூங்கொடி இது. நம்ம மத்திய வேளாண் அமைச்சகம் விவசாயிகளுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ஒரே இடத்துல பெறதுக்காக பாரத் விஸ்தார் அப்படிங்கிற ஒரு புதுசான மொபைல் ஆப்பை உருவாக்கியிருக்காங்க.
5: அப்படியாக்கா, இந்த ஆப் மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்?
6: அப்படி கேளு. துல்லியமா தினசரி என்ன வானிலை நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், தினசரி மார்க்கெட் நிலவரம், பயிர் விளைச்சல், சந்தை விலை, அப்புறம் பயிர்களை தாக்குற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கான உடனடி தீர்வு, இந்த மண் பரிசோதனை, இந்த உரம் போடும்போது எவ்வளோ சந்தேகம் நமக்கு வரும் அதுக்கான ஆலோசனை, இந்த அரசு திட்டங்கள்லாம் இருக்கு பாரு, பிஎம் கிசான், பயிர் காப்பீடு, இந்த மாதிரி திட்டங்களுக்கான விவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பூங்கொடி.
5: சரிக்கா, இவ்வளோ சொல்றீங்களே, எங்க அப்பா கிட்டலாம் பட்டன் போன் தான் இருக்கு. அப்போ எங்க அப்பாவாலாம் இந்த ஆப்பை பயன்படுத்த முடியாதுல்லக்கா?
6: அப்படிலாம் இல்ல பூங்கொடி, ஆண்ட்ராய்டு போன் இல்லாத விவசாயிகள் கூட 1-5-5-2-6-1 இந்த போன் நம்பருக்கு கால் பண்ணா நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூங்கொடி, மத்த ஆப் மாதிரி இந்த பாரத் விஸ்தார நினைச்சிடாத, இதுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது இந்த ஏஐன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் கேக்குற கேள்வியை புரிஞ்சுகிட்டு சரியான தகவல்களை வழங்குற வகையில புதிய முயற்சி பூங்கொடி இது.
5: ஓ, இது வேறையாக்கா?
6: அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு உள்ளூர் மொழிகள்லயே தகவல் கிடைக்கிறது எவ்வளவு அருமையான விஷயம். இதே ஆங்கிலத்துல இருந்தா எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமா? அது மட்டும் இல்ல பூங்கொடி, இந்தியாவில நம்ம நாட்டுல உள்ள பல மொழிகள்ல வேளாண் தகவல்களை வழங்குறதுக்கான திறன் கொண்ட டிஜிட்டல் தளமா இந்த பாரத் விஸ்தார உருவாக்கி இருக்காங்களாம்.
5: ஆமாங்கா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான இடுபொருளே தகவல் தானக்கா?
6: அத சொல்லு, அதுவும் சரியான நேரத்துல சரியான தகவல் கிடைச்சா விவசாயிகளுக்கு ஏற்படுற இழப்புகளை தவிர்த்து நல்ல முடிவு எடுக்க முடியும்ல, அதுக்கு இந்த பாரத் விஸ்தார் ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப கை கொடுக்கும். பூங்கொடி, சுருக்கமா சொல்ல போனா இந்த பாரத் விஸ்தார் செயலிய விவசாயத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் நம்ம கையில, அதுவும் நம்ம மொழியில.
5: ஆமா சுபாக்கா, இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களோட உதவியோட செஞ்சோம்னா நல்ல வளமான நிலையான விவசாயத்தை நம்ம உருவாக்கலாம்.
6: சரியா புரிஞ்சுகிட்ட பூங்கொடி.
4: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 7:30.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
6: உழவர் அரங்கம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
6: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.

0: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ஓஎன்ஜிசி
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ஓஎன்ஜிசியோட சின்ன வகை ரிக்குமா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஓஎன்ஜிசி தாமா?
1: தாத்தா, ஓஎன்ஜிசினால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இது எல்லாம்

0: விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
1: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
0: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: அட சுபாக்கா, எங்க போனீங்க ரெண்டு நாளா?
5: என்ன பொங்கடி மறந்துட்டியா? நான் தான் சொல்லிட்டு போனேன்ல, எங்க அண்ணன் ஊருக்கு போய் அங்க தங்கி இருந்து ரெண்டு நாள் விவசாய கண்காட்சி பாத்துட்டு தான் வருவேன்.
4: ஓ, அன்னைக்கு சொன்னீங்க, மறந்தே போயிட்டேங்கா. போயிட்டு வந்துட்டீங்களா? இப்போ
5: காலையிலதான் பொங்கடி வந்தேன். இந்த நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க இயற்கை விவசாயத்தை பத்தி. அங்க வாங்கினது இந்த லட்டு.
4: குடுங்க. என்னக்கா லட்டு சிறுசா இருக்கு, வீட்லயே சாப்பிட்டுட்டு புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா என்ன?
5: இல்ல இல்ல பொங்கடி, வாங்கும் போதே இப்படிதான் இருந்துச்சு. நீ வந்திருந்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்ப. இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது.
4: அக்கா, நீங்க தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனா நான் அப்படி இல்ல. இன்னைக்கு
5: இப்பவா இப்ப எங்க பொங்கடி வெளியில போறது? அழைச்சிட்டு போறிய என்னையும்?
4: அதெல்லாம் இல்ல, உட்காந்த இடத்துலயே நம்ம இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
5: ஓ, இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில ஏதோ இயற்கை விவசாயத்தை பத்தியா?
4: எப்படிக்கா?
5: அதான் 7:30 மணிக்கு நீ இப்படி சுத்தி வளைச்சு பேசினாலே விவசாய நிகழ்ச்சியை பத்தி தான் சொல்ல போறேன்னு தெரியும் பொங்குடி.
4: ஆமாங்கா, இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி சீர்காழியில இருந்து எம் வீராசாமி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
5: அப்ப வா பொங்குடி, நேரத்தை வீணாக்காம நிகழ்ச்சியை உடனே கேட்கலாம்.
6: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம்மா.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
7: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கம் இருக்கிற பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேம்மா.
6: சரிங்க.
7: நான் ஒரு விவசாயி, ஒரு இயற்கை வழி விவசாயி, ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயி, குடும்ப பண்ணை விவசாயி. நான் ஒரு இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபேமிலி ஃபார்மர்.
6: சரிங்க. போன பகுதியிலே நீங்க ஒருங்கிணைந்த பண்ணை பத்தி பேசிட்டோம் இல்லைங்களா? இப்போ நீங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயம் பத்தி நம்ம பேசலாம்.
7: எனக்கு குடும்பத்துல எங்க பெரியப்பா வந்து இதுல ரொம்ப இயற்கையில நான் ஆர்வத்தோட இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயா அவனுடைய இதெல்லாம் பார்த்துதான் அப்புறம் ரொம்ப ஆர்வம் அதிகமா போச்சு. அதுக்கு முன்னாடியே நான் இயற்கை தானியங்களையோ கால்நடைகளையோ உற்பத்தி அவங்களுக்கும் சரியா பதியும். சாப்பிடறதுக்கு உணவு என்ன கேட்டா உணவு உற்பத்தி தான் விவசாயம். அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் கேட்டல்ங்கறத விட உணவு உற்பத்தி தான் விவசாயம். யாருக்கான உணவு உற்பத்தி? ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்கும் இந்த ஆறு அறிவுக்குமான உணவு உற்பத்தி தான் விவசாயம். அப்படி பார்த்தா ஓரறிவுன்னு சொல்றது நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா, ஒரு செல் உயிரியாகிய அமீபாவில இருந்து உலகத்தினுடைய பெரிய உருவமாகிய ஆணை வரைக்கும் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான உணவு உற்பத்தி விவசாயம். அப்ப விவசாயம் சுத்தி வளைக்க வேண்டாம், உணவு உற்பத்தி தான் விவசாயம். பஞ்சபூதங்களின் கலவை தான் இந்த உலகம். பஞ்சபூதங்கள் என்ன?
6: நிலம், நீர், காற்று,
7: நெருப்பு, ஆகாயம். இந்த அஞ்சும் கலந்ததுதான் இந்த உலகம். உலகம் உயிர்களாலானது. உயிர்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பசின்னு வந்ததுன்னா அதுக்கு உணவு ஒண்ணு தேவை. அந்த உணவை உற்பத்தி பண்றதுதான் விவசாயம். இப்போ இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா நாம பெரிய ஆளுங்கிற திமிரும் வராது. நாம செய்யற சேவை என்னங்கிறது நமக்கு தெரியும். நாம செய்யற சேவை என்னங்கிறது நமக்கே தெரியும்.

0: தெரியலன்னா திமிர்த்தனால வரும். நாம ஒண்ணும் பெருசா செய்யல, உணவுதான் கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான் விவசாயம். அப்படி உணவு செய்யும் போது அது திருப்தியாவும் இருக்கும், ஏன்னா விரும்பி செய்யற எதுவுமே சிறப்பா இருக்கும். அதுதான்
1: உங்க வயல்ல நிலத்தை எப்படி நீங்க தயார்படுத்துறீங்க?
0: அதாவது நிலத்தை கோடை உழவு செய்யணும். எந்த உயிரா இருந்தாலும் அதுக்கு ஆக்சிஜன் தேவை, மண்ணுக்கும் தேவை, ஏரேஷன் சொல்லுவோம். அந்த ஏரேஷன் தேவை ஃபர்ஸ்ட். கோடை உழவு செய்யும் போது காற்றோட்டம் கிடைக்குது, மழை பெஞ்சா அதை தக்க வைக்கிற தன்மை கிடைக்குது, அதுல இருக்கிற புழு பூச்சிகள் பறவைகளால மற்ற உயிரினங்களால அழிக்கப்படுது. இப்படி பலவிதமான பலன்கள் அதுல வந்துடுது. அப்படிதான் முதல்ல நாம வந்து நிலத்தை பக்குவப்படுத்துறோம். அதுக்கு அப்புறம் தான் விவசாயம். அதுக்கப்புறம் விதை விடுறோம், விதை விட நாற்றங்கள் தயார் பண்றோம், விதை விதைக்கிறோம், அதை வந்து பராமரிக்கிறோம், அதுக்கு வேண்டிய உணவு கொடுக்கறோம். அதுக்கு தான் நான் இந்த மண்புழு உரத்தை பொதுவா ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா சின்ன வயசுல இருக்கிற போஷாக்கு தான் பின்னால வந்து பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நடவு நடுறோம், நடவு நட்டதுக்கு அப்புறம் பயிர் வளர்த்தல், பாதுகாத்தல், அறுவடை செய்தல், உண்டு மகிழ்தல், இதுதான் விவசாயம். அப்படி வரும்போது இந்த விவசாயத்தினுடைய ப்ராசஸ் கரெக்டா வந்துட்டதுன்னா எங்க ஒரு இடத்துல சிக்கல் வந்தாலும் அடுத்ததை அது பாதிக்கும். பிராணவாயு பற்றாக்குறை தான் நீங்க விவசாயத்துல படிச்சிருப்பீங்க. பயிரு பறிச்சோம்னா அடியில கருப்படிச்சதுன்னா எப்படி இருக்கும், என்ன அர்த்தம்? அது தண்ணி தேங்கி இருந்துட்டு அந்த வேருக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. அப்போ விவசாயத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா முதல்ல ஆக்சிஜன். எல்லா உயிர்களுக்கும் நமக்கு ஆக்சிஜன் மட்டும் தேவை, பயிர்களுக்கு ஆக்சிஜனும் தேவை, கார்பன் டை ஆக்சைடும் தேவை. அது உயிர் வாழறதுக்கு சுவாசிக்கிறது ஆக்சிஜன், உணவு தயாரிக்கிறது கார்பன் டை ஆக்சைடு, அதுதான போட்டோசிந்தசிஸ் சொல்றீங்க. அதாவது ஹார்வெஸ்டிங் சோலார் எனர்ஜி விவசாயத்தினுடைய அடிப்படையே. அதாவது ஈக்குவடோரியல் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் அந்த சோலார் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சரியா இருக்கும்.
1: நிலத்தை எப்படி தயார்படுத்துறீங்கன்னு சொல்லிருக்கீங்க, பாய் நாற்றங்களா இல்ல எப்படிங்க?
0: அதாவது நாத்தங்கால பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி இப்படித்தான் செய்யணும்ங்கறத நான் எப்பவுமே மறுக்கிறவன். ஒரு விவசாயி வந்து எந்த நேரத்துல எப்படி செயல்படணும்னு நினைச்சாதான் விவசாயி, நான் இப்படித்தான் செய்வேங்கிறது விவசாயம் இல்ல. விவசாயத்துல இப்ப விதை விடுறதுன்னு வச்சுக்கோங்க, பாய் நாத்தங்கள், மேட்டுப்பாத்தி நாத்தங்கள், சாதா நாத்தங்கள், மூணு இருக்கு. எந்த சூழலுக்கு எது தேவையோ அது. நான் அருவாளால தான் அரைப்பேன்னாக்கா மரத்தை அருவாளால அரைக்க முடியாது, புள்ளதான் அரைக்கலாம், மரத்தை வெட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சூழலுக்கும் இப்ப மெஷின் நடவு நடணும்னா பாயநாத்து விட்டு, பாயநாத்து விடுறது ஒரு சில சூழ்நிலைகள்ல நமக்கு தேவைப்படலாம். இன்னொரு சூழல்ல வந்து நாத்தங்கள்ல சரியா நாத்து வராது களிமண் பூமியில, அந்த நேரத்துல மேட்டுப்பாத்தி செய்தோம்னாக்கா மேட்டுப்பாத்தியில தொழு உரத்தை அதிகமா போட்டு செய்யும் போது நாத்து நல்லா வரும், அது மேட்டுப்பாத்தி செய்யலாம். இல்ல சாதாரணமா நல்ல மண்ணு நல்லா இருக்குன்னாக்கா அதிகமான நாத்தை விடணும்னாக்கா தரை நாத்தங்கள் நாத்து. அப்போ நாத்தங்கள் நான் இப்படிதான் செய்யணும்னு எப்பவுமே அதையும் வச்சுக்கிறது இல்லை. எந்த சூழலுக்கு எனக்கு எது தோதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கு தக்கவாறு செய்வேன். இப்படிதான் செய்யணும், இந்த தேதி தான் செய்யணும்ங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட சொல்றதுல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி வைகாசி மாசத்துல சாகுபடி ஆரம்பிக்க முடியும்னா அந்த விவசாயி காட்டியானம் செய்யலாம். 7 மாசம் 180 to 214 வரைக்கும் அது வயசு. அதே ஆடி மாசம் ஆயிட்டது, நீண்ட கால ரகங்கள் இருக்கு இல்லையா, மாப்பிள்ள சம்பா மாதிரியான சாகுபடி செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னும் லேட் ஆயிட்டது, ஆடி மாசம் 15 தேதிக்கு மேல கிச்சடி சம்பா தூயமல்லி 135 நாள் பயிர் செய்யலாம். அதை விட லேட் ஆயிட்டுதா சீரக சம்பா 125 நாள் பயிர், அதுக்கும் கீழே வந்ததுன்னா 110 நாள் குள்ளக்காரு பூங்காறு, கடைசியில எல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு டைம் ஆயிட்டு சாகுபடி பண்ணியே ஆகணும், தண்ணி பற்றாக்குறை வந்துட்டு குறுகிய காலத்துல செய்யணும்னா 60 குருவை 75 நாள் 80 நாள்ல விளையாது. அப்போ ஒவ்வொரு சூழலுக்கும் தன்னை தயார்படுத்திக்கும் போதுதான் அவன் விவசாயி, முழு விவசாயி. நான் இதுதான் செய்வான் அந்த தேதியில் தான் செய்வான்னா அந்த தேதிக்கு உனக்கு தண்ணி கிடைக்கணும். அப்போ ஒவ்வொரு சூழலுக்கும் தக்கவாறு தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் நீர் வசதிக்கும் நம்ம பண வசதிக்கும் டிராக்டர் உழவு பண்றதுக்கு வரமாட்டான், நாத்து அடிக்கிறதுக்கு டைம் போயிடும், பயிர் பாதிக்கும், அந்த மாதிரியான சூழல்களுக்கு சூழலுக்கு தக்கவாறு தன்னை தயார்படுத்திக்கிறது தான் விவசாயம். அப்படி விவசாயிகள் உருவாகணும். ஆகா இந்த அதை தவறிட்டது, அது செய்ய முடியாம போயிட்டுதுன்னு நினைக்கக்கூடாது, அடுத்து என்ன செய்யலாம், அதுதான் என்னுடைய சுபாவம். என்னட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 7-8 வகையான விதை இருக்கும். எந்த விதை அந்த டைம் போயிட்டுதா அதுக்காக நான் ரொம்ப ஆகா இந்த விட்டுட்டோமே அது செய்ய முடியலன்னு நினைக்க மாட்டேன். அது செய்ய முடியலையா, அடுத்த விதை இருக்கு, இதை செய்திருமே, இது 1 மாசம் கம்மி விதை, அடுத்து யாருக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் பார்த்து விவசாயம் பண்ணலாம். விவசாயம் செய்யறதுன்னா அந்தந்த சூழலுக்கு தக்கவாறு விவசாயி செய்தாதான் அது விவசாயம். இப்போ நான் அந்த மாதிரி தான் செய்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பெருசா இதைத்தான் செய்தாகணும்ங்கிற நினைப்பு எனக்கு எப்பவும் வந்ததில்லை. தை மாசத்துல அறுவடை வர்ற மாதிரி ஒரு விவசாயி இது பண்ணணும், அது மட்டும்தான். விளைச்சல் நமக்கு ஈல்டு கிடைக்க வேண்டிய டைமை யோசிக்கணும் விவசாயி. நான் இதைத்தான் செய்வேன் தள்ளிக்கிட்டே போனா அது மாசி மாசத்துல வரும்போதுக்கு ஈ கருக்காவா வரும், நெல்லு கருக்காவா போகும். அப்ப அறுவடை காலம்ங்கிறது மட்டும் தை முதல்ல இருந்து 10 தேதிக்குள்ள முடிஞ்சிடும்.

0: அது மாதிரி யோசனை பண்ணி தான் நான் விவசாயம் பண்றேன். இப்ப இந்த பத்து வகையான நெல்லையும் இதுலயே வந்து மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, வாய்ப்பு அதிகம் இருக்கு, விற்பனை வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்து நாம விவசாயம் பண்ணா விவசாயிகள் செழிப்பா செய்ய முடியும்.
1: இப்ப உங்க பகுதியில நீர்ப்பாசனம்லாம் எப்படிங்க இருக்கு?
0: நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆறு, அதுல இருந்து மேட்டூருக்கு வருது தண்ணி, மேட்டூர்ல இருந்து கல்லணை வருது, கல்லணையில இருந்து பிரிச்சு வெண்ணாறு வெட்டாறு காவிரி ஆறு புதுக்கால்வாயின்னு வந்துடுது. கொள்ளிடம் ஆத்துல வர்ற தண்ணிய லோயர் அணைக்கட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல தேக்கி எங்க ஏரியாவுக்கு தண்ணி வருது. அந்த அணைக்கரையில இருந்து தெற்கு ராஜன் வாய்க்கால், வடக்கு ராஜன் வாய்க்கால், வீரணத்தேரி அப்படின்னு மூணு தலைப்பு தான் அங்க. அந்த தெற்கு ராஜன் வாய்க்கால்ல வர்ற தண்ணி எங்க வயலுக்கு பாயுது. இப்ப கால்வாய் பாசனத்துல நாங்க மேட்டூர் தண்ணிய கொள்ளிடம் ஆறு வழியா தெற்கு ராஜன் வாய்க்கால் மூலம் பாசனம் பண்ணிக்கிறோம்.
1: தண்ணி இப்ப வர தாமதம் ஆகுது இல்லைங்களா?
0: ஆமா.
1: அப்போ அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: என்ன கேட்டா விவசாயிகளுக்கு குறுவைக்கு தண்ணி விடுறேன் குறுவைக்கு தண்ணி விடுறேங்கிறது விவசாயிகளுக்கு செய்யப்படுற துரோகம்னு நினைக்கிறவனா? அதாவது விவசாயத்துக்கு தண்ணி விடுறது ஒரு போகம் சம்பாவுக்கு முறையா தண்ணி விட்டாவே போதும். நான் ஜூன் 12 தண்ணி திறக்கிறேன்னு வீம்புக்கு தண்ணி திறந்துட்டு பின்னால விவசாயத்துக்கு முழுசா தண்ணி விட முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ விவசாயத்துக்கு தண்ணி விடுறதுங்கறத தண்ணி திறக்கிறதுங்கறத ஆகஸ்ட் 15 திறந்து 10 நாளுக்குள்ள கடைமடைக்கு தண்ணி வர்ற மாதிரி விவசாயத்துக்கு தண்ணி விட்டாங்கன்னா நிச்சயமா விவசாயம் செழிக்கும், ஒரு போகம் முறையா செய்யலாம். அதுக்குள்ள தண்ணி அதிகமா வந்துட்டுது மேட்டூருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். ஒண்ணுமே செய்ய வேண்டாமே, அப்படியே தண்ணிய விடுங்க, ஏரி குளங்களை கண்மைகள் நிரப்புங்க, வாய்க்கால விடுங்க, தப்பு இல்ல. ஆனா ப்ராப்பரா இந்த தேதியில திறந்துட்டேன்னா தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ இவங்க விடுறது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விடும்போது விவசாயத்துக்கும் அது பயன்படுறது இல்லை, சரியா பயன் விவசாயம் பண்ண முடியல. கடைசி நேரத்தில் இவங்க விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க முடியாத நிலையில விவசாயம் பாதிக்கப்படுறோம். அதனால விவசாயத்துக்கு காலகாலத்தில் தண்ணி விடுறதுங்கிறது எல்லாம் வேண்டாம், குறிப்பிட்ட ஒரு சம்பா போகத்துக்கு மட்டும் விட்டா கூட போதும்ங்கிற நிலையில தான் விவசாயத்துக்கு தண்ணியை விடணும். குளங்குட்டைகளுக்கு நல்லா தண்ணியை இது பண்ணலாம், அந்த கால்வாய் பாசனத்துல தான் நமக்கு பாசனம். அதனால பாசனத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை வராது, ஒரு போக முறையா விளைய வச்சிடறோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம்
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது, ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: உங்கடி, வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தோட பங்கு என்னன்னு மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது.
1: ஆமாங்கா, இயற்கை விவசாயம்னா என்ன, விவசாயம் பண்றதுக்கு அடிப்படையா நிலத்தை எப்படி தயார்படுத்துறது, இப்படி எல்லாத்தையும் விரிவா சொல்லிருக்காங்க.
5: சரியா சொன்ன பூங்கொடி, விதைக்கிறதுல எத்தனை வகை இருக்கு, அதுல அவங்க எந்த வகையை மேற்கொள்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
1: எப்படி நீர்ப்பாசனம் பண்றாங்க, இவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துக்கு வயல்ல வர பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு முறையும் சொல்லிட்டு வராங்க.
5: சரியா சொன்ன, அடுத்த பகுதியும் கேக்கலாம்.
1: இப்ப நாற்றங்கால் முறையில நெல்லு அழைச்சி நீங்க நடவு செய்றீங்க இல்லைங்களா, உங்க வயலுக்கு நீங்க குடுக்கற முதல் பயிருக்கு எது தருவீங்க?
0: அதாவது இப்ப நம்ம பண்ணையில மாடு இருக்கு, மாட்டை கொண்டு பஞ்சகவியா தயார் பண்றோம். ஏன்னா மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிற 5 தான் பஞ்சகவியா, ஆக பஞ்சகவியா தயார் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம குளம் இருக்கு, குளத்துல இருந்து மீன மிளம் தயார் பண்ணிடுறோம். நம்ம பண்ணையில பல்வேறு வகையான மூலிகை செடிகள் இருக்கு, அதை கொண்டு பூச்சி விரட்டி தயார் பண்ணிடுறோம். இப்ப நாத்தங்காய் தயார் பண்றோம்னா நாத்தங்காலுக்கு மண்புழு உரம் போட்டுக்குவேன், மண்புழு உரம் போட்டு நாத்தங்கால் சரி பண்ணிடுறோம். அது நாத்துக்கு ஒரு தடவை பூச்சி விரட்டியும் பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ணிட்டா நாத்து நல்லா வளர்ந்துருது. அந்த நாத்தை பறிச்சு நட்ட 3வது நாள் தான் நான் எப்பவுமே உரம் போடுவேன். ஒவ்வொரு ஏக்கருக்கு 150 கிலோ மண்புழு உரம் கொடுப்பேன். அந்த 10 நாளுக்கு அப்புறம் பஞ்சகவியா ஒரு ஸ்ப்ரே பண்ணுவேன். பஞ்சகவியா ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு ஒரு தடவை மண்புழு உரம் 150 கிலோ. அடுத்த 10வது நாள் ஒரு தடவை மீன மிளம். இதோட முடிஞ்சிட்டது, இந்த கோஸ் பயிர் சரியா வந்துடும். அப்படியே வந்து சரியா இல்ல, பயிர் வளர்ச்சி பத்தல, செழுமை இல்லைன்னு நினைக்கும் போது திரும்ப ஒரு தடவை ஒரு ஸ்ப்ரே பஞ்சகவியா கொடுத்தா போதும். இல்ல இது பத்த

0: அது அப்படின்னா நாம வந்து இவ்வளவுதான் கணக்கு பண்ணி நாம விவசாயம் பண்றது இல்லை, சூழலுக்கு தக்கவாறு. அப்போ நேரத்துல இது பத்தலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மண்புழு உரம் போடலாம். இப்படி செய்யறதோட இதோட முடிஞ்சிடும். மூணு ஸ்ப்ரே, பஞ்சகவியா ரெண்டு தடவை, ஒரு தடவை மீனம். அந்த பஞ்சகவியாவோட பூச்சி விரட்டியை கலந்து அடிச்சுட்டாக்கா வேற பூச்சிக்குன்னு தனியா ரெப்லன் தனியா வேண்டியது இல்லை.
1: பூச்சி விரட்டிங்கிறது அந்த ஆடு திங்காத,
0: அதுக்கு பூச்சி விரட்டிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நாலு வகை. கிள்ளுனா பால் வர்றது, கசக்கனா நாடுறது, கசப்பு சுவை உள்ளது, கால்நடைகள் திங்காதது. இந்த நாலு வகையிலயும் மூணு மூணுன்னா 12 போட்டுதான் நான் பூச்சி விரட்டி தயார் பண்ணுவேன். அதை கோமியத்தோட கலந்து போட்டு செய்யும் போது சீக்கிரமே அது.
1: எத்தனை நாள் பயிரில் வந்து நம்ம பூச்சி விரட்டி அடிக்கிறது சிறந்ததா இருக்கும் நீங்க சொன்ன
0: முறையில? அதுக்கு நாள் கணக்கே கிடையாது.
1: இயற்கை முறையில் அடிக்கிறது,
0: இயற்கை முறையில் அடிக்கும் போது முதல்ல ஒரு ஸ்ப்ரே, ஒரு தடவை உரம் போடுறோம். உரம் போட்ட 10 நாள்ல ஒரு ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரே பண்ணும் போதே பூச்சி விரட்டியும் சேர்த்து செய்யும் போது அது பூச்சி விரட்டிங்கிறது உங்களுக்கு கெமிக்கல் பெஸ்டிசைட் இருக்கு இல்லையா, அதுல ஒரே பலன் பூச்சியை கொள்ளும். ஆனா நம்ம இயற்கை முறையில வர்றதுல பூச்சி விரட்டின்னு வரும்போது இது பூச்சியை விரட்டும், நியூட்ரியன்ஸும் அதுக்குள்ள இருக்கும். அதனால இது 2-in-1. இது பூச்சியையும் விரட்டும், அதே நேரத்தில் பயிரையும் ஊக்கும், பயிர் ஊக்கியாகவும் இது இருக்கும். அதனால 2-in-1ங்கிறதுனால பஞ்சகவியாவோட கலந்து செய்யும் போது அதனுடைய சத்தும் கூடும், பூச்சிகளையும் விரட்டிடும். அதனால தனியா வந்து பூச்சிக்குன்னு ஒன்னு செய்யவே
1: வேண்டியதில்லை.
0: ரெண்டு தடவை பஞ்சகவியா ஸ்ப்ரே பண்றேன்னா ரெண்டு தடவை பூச்சி விரட்டி கலந்துட்டா போதும். எங்க வயல்லாம் பூச்சி வந்ததே இல்ல. பூச்சி ரெண்டே ரெண்டு தான். முதல்ல அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விவசாயிங்க. பூச்சி பயிரை திங்கிறது ஒரு பூச்சி, அதை திங்கிறது இன்னும் ஒரு பூச்சி. ஆக பூச்சி ரெண்டு தான். பல வகை பல வகைன்னு இவங்க எல்லாம் பெருசு பெருசா கதையை சொல்லி எல்லாத்தையுமே நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கு. யாரா இருந்தாலும் அதுல அந்த குறை, இந்த குறை, அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா எத்தனையோ இருக்கு, எல்லாமே மைனஸ் பாக்குறாங்க, பிளஸ் பாக்கணும். பூச்சி விரட்டி ஒண்ணுமே வேண்டாம் பூச்சிக்கு. ஒரு பூச்சி பயிரை திங்கும், இன்னும் ஒரு பூச்சி அதை திங்கும். நாம இயற்கை முறையில என்ன செய்யணும், பூச்சியை திங்கிற பூச்சியை உருவாக்கணும். அதை நம்ம வயலுக்கு வர வச்சுட்டா அதுக்கு என்ன செய்யணும், ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்க கூடாது. அடிக்காம இருந்தாவே ஒரு பூச்சியை சாப்பிட இன்னொரு பூச்சி வந்துடும். பொதுவாகவே நாம பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறோம் இல்லையா, பூச்சிகள்ல நல்லது செய்யற பூச்சிகள் ஃப்ரீயா சுத்தும், தீமை செய்யற பூச்சிகள் பதுங்கி வாழும். அந்த ராத்திரி நேரத்துல அதுக்கான நேரத்துல மட்டும் அது திங்கும், மற்ற நேரத்துல பதுங்கி இருக்கும். நீங்க பாருங்க, தீமை செய்யற பூச்சிகள்லாம் இலைக்கு கீழே இருக்கும், கணுவுக்கு ஓரமா இருக்கும், தண்டுல இருக்கும், இல்ல வெய்ய நேரத்துல கீழே இறங்கி போய் மண்ணுல பூந்துக்கும். ஆனா நன்மை செய்யற பூச்சி எல்லா காலத்திலயுமே சுத்திக்கிட்டு இருக்கும். நாம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது என்ன ஆகும், ஃப்ரீயா யாரு சுத்துறானோ அவன் மேலதானே படும். அப்போ நமக்கு நன்மை செய்யற பூச்சிகளை தான் நம்ம முதல்ல அழிக்கிறோம். அதனால அந்த இதை செய்யறத விட அதை சாப்பிடுற இன்னொருத்தர் கொண்டு வந்துட்டா, புல்லு வளர்ந்துட்டு வயல்ல, மாட்டை விடு புல்லு தானா தின்னுடும், நாம அதை வந்து வெட்டிக்கிட்டு உழுதுகிட்டு இருக்கோம். பூச்சியை விரட்டுறது திங்கிற பூச்சியை உருவாக்கணும், அது செய்துட்டாவே நமக்கு வந்து போதும். அதை செய்யறதுதான் நம்ம இயற்கை வழி.
1: இப்போ ஒரு விவசாயி புதுசா ஆரம்பிக்கிறாங்க, என்னோட மண்ணு இதுக்கு முன்னாடி வந்து ரசாயன முறையில வந்துட்டு நான் விவசாயம் பண்ணிட்டாங்க, இப்ப நான் இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல மண்ணை மாத்துறதுக்கு பலதானிய சாகுபடி பண்ண சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க உங்களோட ஸ்டைல்ல?
0: அது அருமையான இதுதான். ஒண்ணு, அதாவது ரசாயன உரத்தை முதல்ல நிறுத்துங்க. இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க திடுக்குன்னு அப்படியே வந்து தொபுக்குன்னு குளத்துல குதிக்கிற மாதிரி இயற்கை விவசாயத்துல குதிக்கிறது தப்பு. என்ன கேட்டா, ரசாயன விவசாய இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு ஒரு விவசாயி 3 வருஷம் எடுத்துக்கணும், டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லணும். முதல்ல அவர் வந்து ரசாயன களைக்கொல்லிகளையும் பூச்சிக்கொல்லிகளையும் நிறுத்தினாவே அவர் ஒரு ஸ்டெப் வந்துட்டதா அர்த்தம். அதுக்கு அப்புறம் ரசாயன உர பயன்பாட்டை பாதியா குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு எந்த அந்த குறைவை ஈடு செய்யறதுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஸ்டெப், ரசாயன உரத்தை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு ரசாயன உரங்கிறது அந்த நடவு செய்யறாருல, அப்ப மட்டும் டிஏபி அடி உரம் அதை மட்டும் போட்டுக்கலாம்.
1: அதாவது ஸ்டார்டிங்.
0: அதுக்கு அப்புறம் எல்லாம் ரசாயன உரத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இயற்கைக்கு வந்தா 3வது வருஷத்துல, இதுக்கு இடையில 1 வருஷத்து சாகுபடிக்கும் இன்னொரு வருஷத்து சாகுபடிக்கும் இடையில பலதானிய விதைப்பு செய்துட்டா போதும். என்னமோ பலதானிய விதைப்பு செய்துட்டா மட்டுமே எல்லாம் இயற்கைக்கு வந்துட்டதா சொல்லிக்கிறது தப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். ஐயா நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டேன்னு பல பேர் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷம் தான் வந்திருக்காரு, ஆனாலும் வந்தது சந்தோஷமே ஒழிய அவர் இயற்கை விவசாயி இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் அவர் நான் இயற்கை விவசாய சப்போர்ட் பண்றேன். ஏன் தெரியுமா, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவர் வந்துருவாருன்னு சொல்லி. இயற்கை விவசாயத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம வரும்போது கண்டிப்பா இயற்கை விவசாயம் 3வது வருஷம் முடிஞ்சு

0: நாலாவது வருஷத்துல நீ எதை செய்தாலும் பலதானிய விதைப்பு செய்தாலும் செய்யலன்னாலும் இயற்கைக்கு வந்துடுறீங்க. ஏன் பலதானிய விதைப்பு செய்யறதுக்கு சொல்றோம்னா, அதாவது அதனுடைய சத்துக்கள் நாம ரசாயனத்திலிருந்து இயற்கைக்கு வரும்போது அதுல அபரிதமாக நாம வந்து உரத்தை போடுறோம், சத்துக்களை கொடுக்கறோம். அது இப்ப இயற்கை விவசாயிக்கு வரும்போது, விவசாயத்துக்கு வரும்போது சத்து பற்றாக்குறை வரும். அதை ஈடு செய்யறதுக்கு தான் முக்கியமா பலதானிய விதைப்பு.
1: நீங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துல பெரும்பாலானது களைகள் தான், நீங்க அதை என்ன பண்ணுவீங்க?
0: களை எடுக்கிறதுங்கிறது இருக்க, களை துவைக்கிறதுன்னு சொல்றதுக்கும் களை எடுக்கிறதுக்கும்னா களையை எடுத்து கரையில போட்டுருவாங்க. இப்ப ஏன் வயலுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மூலையில குழி இருக்கும், அதாவது மடை இருக்கிற இடத்துல எடுக்கிற களையெல்லாம் அதுல கொண்டு போய் போட்டுருவோம். ஏன்னா நம்ம வயல்ல இருக்கிற சத்தை சாப்பிட்டுட்டு வளர்ந்த புல்ல நாம ஏன் கரையேத்தணும், அந்த சத்தை நாமளே எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு அதுலயே போட்டு ஒண்ணு அந்த வயல்லயே மிரிச்சிடுவேன், அப்படி இல்லைன்னா அந்த குழியில கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் சாணியை போட்டோம்னா அது அழுகி போயிடும், பயிருக்கு திரும்பவும் சத்தாயிடும். களை நிர்வாகம் எடுக்கும் போது சாதாரணமாக விவசாயிகள் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நடவு நடும் போது வயல்ல தண்ணியே இல்லாம நடுறோம். தண்ணியே இல்லாம நடுறது ஒரு விதத்துல சரிதான் இருந்தாலும் தண்ணி இல்லாம நடவு நடுறது தப்பு, கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அடுத்தது நடவு நட்டுட்டா மூணு நாலு நாளைக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. பொதுவா களைய கட்டுப்படுத்தணுமே ஒழிய களையை முழுசா அழிக்கணுங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, களை வராம கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நடவு நட்ட வயலை காய விடக்கூடாது, நடவு நட்டுட்டோம், நட்டுட்டா அந்த வயல்ல பத்து நாளைக்கு தண்ணி இருக்கணும். பத்து நாளைக்கு தண்ணி இருந்தா பயிர் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா எந்த ஒரு பயிரும் பறிச்சு நடுறோம் இல்லையா, 24 மணி நேரம் ஆகும் அது வந்து வேர் பிடிக்க. அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதுல வேரே விழும். அந்த வயல் காயும் போது இது முளைக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அந்த வயலை நடவு நடுறதுக்கு முத நாளே தண்ணியை வடிகட்டி நடவு நடுறோம், பெரும்பாலும் மூணு நாள் கழிச்சு தான் தண்ணி விடுறாங்க விவசாயிகள். அது மாதிரி செய்யும் போது என்ன ஆகும், ஒரு விதை எப்ப முளைக்கும்,
1: அதுக்கு தேவையான சூரிய ஒளி வேணும்,
0: ஈரம் மாய்ச்சரும் வெப்பமும் சூரிய வெளிச்சமும் இருந்தாதான் முளைக்கும். இப்ப வந்து நடவு நட்டுடுறோம், முத நாளே தண்ணியை வடிகட்டிடுறோம், களை விதைகள் இருக்கு இல்லையா, சூரிய வெளிச்சம் படுது, பட்ட உடனே என்ன ஆகும், களை விதைகள் முளைக்கும், எந்த விதையா இருந்தாலும் முளைக்கும். நம்ம நாத்து வேறு லேசா பிடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது, ஆனா அந்த சூரிய வெளிச்சம் பட்ட உடனே களை விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பிச்சதும் நாம மூணு நாள் நாலு நாள் வயலை காய விடுறதுனால களைகள் வேகமா வளரும். களைகள் பயிரோட போட்டி போட்டு வளரும் போது களை அதிகமா போச்சுன்னா பயிர் வளர்ச்சி குன்றிடும். ஆனா அதே நேரத்துல அந்த வயல்ல எட்டு நாளைக்கு நீங்க தண்ணியை கட்டுனீங்கன்னா தண்ணி கட்டுறதுனால பயிர் அழிகிடுங்கிறது தப்பு, அந்த சிந்தனையே தப்பு. ஏன் பயிர் நடுறோம், அடிப்பக்கம் மட்டும்தான் தண்ணி இருக்க போகுது, அதனால பயிர் உயிர்ப்பு வந்து அது துளிர் வர்ற வரைக்கும் களை முளைக்காம நாம பாத்துக்கிட்டாவே களை கட்டுப்பாடு வந்துடும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நாம நடவு நடுறதுக்காக தண்ணியை வடிகட்டி ரெண்டு மூணு நாள் சுயம்பேறித்தனமாவோ இல்ல அதுதான் முறையின்னு நினைச்சுக்கிட்டோம், தண்ணி வைக்காம இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் பட்டதும் களைகள் வளர ஆரம்பிச்சதும் களை வந்து பயிரோடு போட்டி போட்டு நாம உரம் வேற போட்டுறோம், களை வந்து பயிரோடு போட்டி போட்டு பயிரை தாண்டி வந்துடுது. அதே இது எட்டு நாள் பத்து நாளைக்கு தண்ணிய தரை மேல சூரிய வெளிச்சம் படாம பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அந்த எட்டு நாளைக்கு களை வராது. எட்டு நாளுக்குள்ள பயிர் ஓரளவுக்கு பச்சை பிடிச்சிடும், ஏன்னா உரம் போடும் போது பச்சை பிடிச்சதுக்கு அப்புறம் தர தெரிஞ்சதுனாலும் களை வளர்ச்சி வேகமா வராது. களை எப்ப வளரும், அதுக்கு சூரிய ஒளியும் வெப்பமும் காத்தும் வேணும், இருந்ததுன்னா முளைச்சிடும். அதே இது நிழல் இருந்தா களை வராது. பயிர் வளர்ந்துட்டுனா அப்புறம் களை வருமோ, பத்து நாளைக்கு நீங்க தண்ணியை கட்டி வைங்க, கட்டி வச்சுட்டா அதுக்கப்புறம் களை கிளம்புறது லேட் ஆகும். நாம 15 நாள்ல உரத்தை போட்டு எடுத்துருவோம் அல்லது மீறிச்சிடுவோம்,
1: சரிங்க.
0: அப்படி வரும்போது களை கட்டுப்பாடு தானா வந்துடும். சொல்ற தம்பிகள் எல்லாமே இயற்கை விவசாயத்துல, ஐயா நான் ஒரு ஏக்கருக்கு 30 ஆள் வச்சேன், 30 ஆள்னா 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு, ஆனா எனக்கு ஒரு ஏக்கருக்கு 3 ஆள் களை எடுத்தாங்க. ஏன்னா அந்த 10 நாளும் நான் தண்ணியை தரையில சூரிய ஒளி படாத அளவுக்கு பாத்துக்குவேன், அதுக்கப்புறம் அது எப்படி வேணாலும் கிடக்கலாம். ஏன்னா களை வந்து அந்த நேரத்துல 10 நாள் கட்டுப்படுது, அந்த 10 நாளுக்குள்ள பயிர் வளர்ந்துருது, பயிர் அதுக்கப்புறம் வேகமா வளர ஆரம்பிச்சிடும். எது ஒண்ணு முந்துதோ அது வேகமா வளர்ச்சி வந்துடும். பிந்தினத்தை உட்கார்ந்தது தான்
1: களையை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு யுக்தியை சொல்லிருக்கீங்க நீங்க. உங்களோட அறுவடை பருவத்துக்கு வந்துட்டோம்,
0: அறுவடை மட்டும்தான் எனக்கு பெரிய சிக்கல்.
1: ஏன்னா
0: அடுத்தவங்களை நம்பி வாழறது அதுல மட்டும்தான் நான். ஏன்னா விதை விடுறது நானே விட்டுடுவேன், உரம் தயார் பண்றது நானே தயார் பண்ணிடுவேன், உரம் போடுறது நானே போட்டுடுவேன், உரத்துக்கு பூச்சி வரட்டிய பூச்சி மருந்து தயார் பண்றது நானே தயார் பண்ணிடுறேன், அதையும் நானே இது பண்ணிடுறேன். அறுவடை மட்டும் ஒரு ஆளால முடியாது இல்லையா. இப்ப மெஷினை தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு.

0: அப்போ அறுவடையில நாங்க முழுசா லேபர்லாம் இப்ப இல்ல, மிஷினை தான் நம்ப வேண்டியிருக்கு. அப்படித்தான் அதுல கொஞ்சம் சிரமம் இருக்குதே ஒழிய, மிஷினரிஸ் வந்ததுல நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையா தான் இருக்கு. அது நல்ல விதமா அறுவடை பண்ணி வீட்டுல கொண்டு போய் களத்துல நல்லா காய வச்சு தூத்தி 10,000 நம்மள்ட்ட எல்லாம் 8-10,000 இருக்கு, அதுல எல்லாம் சேமிச்சு வச்சுதான் தேவைக்கு எடுத்து இதை பண்றேன். ஏன்னா டைரக்ட் டு கன்சியூமர் ஒன்றிலிங்கிறதுனால வியாபாரிக்கு விற்கிறது இல்லை, நான் டிபிஎஸ்சிக்கு போகிறது இல்லை, வியாபாரிக்கு எதுவும் விற்கிறது இல்லை. அதை நேரடியாக நெல்லை எடுத்து ஊற வச்சு அவிச்சு காய வச்சு அரைச்சி பெண்களை வச்சு சுத்தம் பண்ணி அறுவடைக்கு பின்சார் நேர்த்தி. நீங்க சொல்லுவீங்க ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியா டாபிக் வச்சு, அதுல இது ஒன்று போஸ்ட் ஹார்வெஸ்டிங் இல்லையா பிராக்டிசஸ்.
1: சரிங்க, இன்னைக்கு மண்ணை பாதுகாத்தா தான் நாளை தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பா வழங்க முடியுங்கிறது என்பதை இன்றைய உரையாடலை நீங்க எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கேட்கிற விவசாய பெருமக்களா இருக்கட்டும் நேர்களா இருக்கட்டும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டங்குடி மு வீராசாமி ஐயா அலைபேசி எண் 7373434865. மீண்டும் ஒரு முறை 7373434865. மிக்க நன்றி ஐயா.
0: ரொம்ப நன்றி.
1: அக்கா, வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லி முடிச்ச மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி சீர்காழி எம் வீராசாமி அவங்க நம்மள மாதிரி இளம் விவசாயிகளுக்கு எப்படி விவசாயத்தை எளிய முறையில பண்ணலாம்னு ஒரு புதிய விளக்கமே கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா
2: நானும் கவனிச்ச பூங்கொடி, உயிரி முறையில எப்படி களைகளை கட்டுப்படுத்தலாம்னு கூட சொல்லியிருக்காங்களே.
1: பாத்தீங்களா சுபாக்கா, நான் சொன்ன மாதிரி உங்களை உட்கார்ந்த இடத்துலயே இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வச்சனா.
2: அட ஆமா பூங்கொடி.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
3: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

நெகிழி தவிர்ப்போம், நிலத்தில் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: காற்றலையில் காணல் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம் ரசிக்கலாம் விருத்தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் விருத்தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல,

0: அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாடலை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 043-638 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணிலை இணைஞ்சு பாட்டு கேட்கலாம். 299-480 என்ற எண்ணிலையும் இணைஞ்சு பாட்டு கேட்கலாம். 299-580 என்ற எண்ணிலையும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி எண்ணான 9566-427-231 என்ற அலைபேசி எண்ணில் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். எங்களுக்கு லைன் கிடைக்கல அப்போ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லையே, இன்னொரு வழியும் இருக்குது. நம்ம எஃபி பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். உங்கள் ஊர் வழக்கில் வித்தியாசமாக சொல்லும் வார்த்தை. உங்கள் ஊர் வழக்கில் வித்தியாசமாக சொல்லும் வார்த்தை. வார்த்தைகள் பல விதமாக ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி பேசுவோம்ல, ஆனால் அர்த்தம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் வார்த்தைகளில் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த வார்த்தைகளை உங்கள் ஊர் வழக்கப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. அப்படி ஒரு போஸ்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கும் கீழே அந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறா இல்லை உங்கள் ஊர் வழக்கப்படி உள்ள வார்த்தைகளை நீங்கள் இங்கே அதாவது கமெண்ட்ஸாக நீங்கள் போடலாம். அந்த கமெண்ட்ஸில் உங்களுடைய பெயர் படிக்கப்படும், உங்களுடைய கமெண்ட்ஸையும் படிப்போம். இது காற்றில் வரும் காணம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
3: மனதொரும் மகிழ்வலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர், ஹலோ வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சந்தாமரை அம்மாக்கு பிடிச்ச பாட்டு இந்த இரவு நேரத்துல கொடுத்தலாம் கொடுத்தலாம். ரொம்ப குதூகலமா இருக்கீங்க அப்படிதானே? ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரும். வரும் கானம் நிகழ்ச்சியில நம்ம நேர்கிட்ட பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால காற்றில் வரும் கானம் அப்படிங்கிறது வந்து 1.5 மணி நேர நிகழ்ச்சி தான் இல்லையா, அதனால அதுல நிறைய கமெண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கும். கண்டிப்பா எஃபி பக்கத்துல உள்ள கமெண்ட்ஸையும் சைட் பை சைட் படிச்சுக்கிட்டே நம்ம பாட்டு கொடுத்துடலாம், சரியா? அந்த வகையில முதல் நேயரா யார் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி என்னன்றத முதல்ல சொல்லிடுவோம். ஊர், அதாவது உங்கள் ஊர் வழக்கில் வித்தியாசமாக சொல்லும் வார்த்தை என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யார் முதல் நேயராக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ். இரவு வணக்கம். நண்பர்களோ அல்லது விருந்தாளிகளோ வந்தால் ஏன்பா பசி அறிவிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எங்கள் ஊர் வழக்கத்தில் உள்ள வார்த்தை அப்படின்னு. எனக்கு காரைக்கால் உள்ள பேசும் வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு, காரைக்கால் உள்ளவங்களாம் பேசுகிற வார்த்தை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், ஏன்பா பசி அறிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு புதுமையான வார்த்தை. நம்ம வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். இது அவங்க வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சி குறித்தும் விரிவாக அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் ஊக்குவிப்பையும் தருது அப்படிங்கிறத நம்ம மாற்றுக்கருத்தே இல்லை. இது மாதிரி பல நேயர்கள் இருக்காங்க. நான் அந்த நேர் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐங்கரன் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி எல்லாம் அவன் செயல் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. என்ன கேட்டமோ அதுக்கு பதில் வரல. சரி பரவாயில்ல, எங்கள் ஊரில் சமைக்கவில்லையே என்று கேட்க மாட்டாங்க. ஏன் இன்னும் சோறு ஆக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இது வழக்கமான பழக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யார் இது சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னப்பேட்டை ஜோதி. அலிவலம் சக்தி முருகானந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தவர்களை முதலில் கேட்பது பச்சை தண்ணியாவது வெந்நீரா என்று தான் கேட்போம். அதாவது வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை தண்ணி குடிக்கிறீங்களா வெந்நீரா குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். நம்ம சாதாரணமாக வந்து தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு தானே கேட்போம். வெந்நீரை வந்து சுடு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா. இவங்க வெந்நீரா அப்படின்ற வழக்கம் இவங்க ஊரில் இருக்கிறதா சொல்கிறாங்க.

தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெரு. இவங்க ஒரு வழக்கமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. இரவஞ்சரி கலாவதி ராஜமோகன் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க. நான் பிறந்த ஊரான காரைக்காலில் நியாய விலை கடைக்கு ரேஷன் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஊரில் கணவன் ஊரில் அங்காடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காடி வந்து கடை தெருவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்க ஊரில் ரேஷன் கடையோ அங்காடின்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஊரில் அதாவது காரைக்காலில் நியாய விலை கடை அப்படின்றது சொல்லுவாங்களா ரேஷன் கடைக்கு அப்படின்றது விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. காரைக்கால் பூத்துறை செல்வகுமார் அன்பு தோழிக்கு வணக்கம். வணக்கங்க. இப்படி கேட்டுட்டீங்களே, சாப்பாட்டுக்கு பசியார என்ன இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கிறாங்க. மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டுட்டாங்க. சரி, நிறைய பேசினா போட்டிருந்தா நிறைய நேர்கள் படிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும். இது மாதிரி சொல்லியிருக்காங்க காரைக்கால் பூத்துறை செல்வகுமார். இப்போ நேர்கிட்ட பாடல் கொடுத்துடலாமா?

0: அனைவரும் காணும் நிகழ்ச்சியில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் ஷேக டெக்ஸ்ட் நியூ ஷேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனை அக்கறை கொண்ட சைபால்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பியாசா டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். காற்றலையில் காணலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. 8:20 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரத்துல மயிலன் பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க மயிலன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல
7: எனக்கு நீ உருவாயணம் படத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தான பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம வந்து நேயர்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வச்சிருக்கோம். எப்பி பக்கத்துல உங்க ஊர்ல வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமா சொல்லும் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதுக்கும் நிறைய நேயர்கள் அவங்களோட பதில்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊரில் பேசும் வட்டார மொழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வந்தாக போனாக நல்லா இருக்காங்க அப்படின்னு மரியாதையோடு பாசத்தோடும் பேசுவது எங்கள் ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான வழக்கமாக இருக்குது. பாபு மூலக்காடிலேருந்து நல்வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு ஒரு கும்பிட போட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புவனகிரி சுமதி பாபு என சுத்திலுக்கு பெயர் சுத்தில், வெந்நீருக்கு பெயர் வெண்ணெய். என்னங்க தண்ணி சுட வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு அம்மா சொல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. பொன்னின் மேடு வண்ணகனி

நெட்டிசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம காரைக்காலில் சமோசாவை பூரியான் என்று சொல்வார்கள். நான் திருமணமாகி வந்த புதிதில் பூரியான் என்ற வார்த்தை எனக்கு புதிதாக தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர். பொன்னியின் மடு வண்ண கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் என்ற சொல்லுக்கு காலம்பரை அப்படின்னு, காலம்பரை என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டு சிவகுமார் கங்கிரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்கு சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைமிக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ, வாழ்த்துக்களை. ஆமாங்க, உண்மைதாங்க. என்னங்க இது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னென்னவோ சொல்லியிருக்கீங்களே. மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், காரைக்கால் நளினி தூத்துக்குடி சைடு வெள்ளை பூசணிக்காய் தடியங்காய்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்தில் அப்பாவை பெற்றவங்களை அப்பாத்தா, அம்மாவை பெற்றவங்க அம்மாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரவு வணக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், அதோடு சேர்த்து ஏண்டா தற்குறி அப்படின்லாம் ஏதோ வார்த்தைகள் பயன்படுத்துவதாக சொல்லுவாங்க. பூங்குண்டன் காலாக்குடி வருகிறவர்கள் எந்த நேரத்தில் வருவார்களோ அந்த நேரத்துக்கு தேவையானதை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, குட் நைட் சொல்லியிருக்காங்க பண்டாரவடை வழுவூர் கிருஷ்ணா அவங்க. அனிதா தமிழ்வாளன், எங்கள் ஊரில் அம்மாவை அம்மா அம்மாச்சி என்று கூப்பிடுவோம். நிகழ்ச்சியில் கொம்பியூன் பஞ்சாயத்து தமிழ்நாட்டின் ஊராட்சி இந்த வார்த்தை வித்தியாசம் உங்கள் அன்பில் காரைக்கால் நிறுவி எம் என் நச்சு பிள்ளை இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சா மன்சூர், இரவு வணக்கம். துவையல் எங்கள் ஊரில் சம்பல் குழம்புக்கு அணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குங்க உண்மையிலேயே. இது மாதிரி வித்தியாசமான வார்த்தைகளை தான் நாங்கள் தேடி அலைஞ்சிட்ருக்கோம். எங்கள் ஊரில் ஜெயங்கொண்டம், ஆனால் அழைப்பது செங்கோனடம் என்று அழைப்பார்கள். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி இதை சொல்லியிருக்கிறாங்க. பவித்ரமாணிக்கம் ரகுபதி வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. நாகை பாபு, நிறைய இருக்கு மேடம், குறிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போங்கன்னு அடிக்கடி நண்பர்களை பார்த்து சொல்லுவோம். அதே போல், அதாவது ஒரு தடவை வந்துட்டு போங்களே அப்படின்றத வந்து எட்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்வாங்களா. அதே போல மெதுவாப்போ என்பதை பையப்போ அப்படின்னு, திசையை மேக்காலை தெக்காலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்கீங்க நாகை பாபு. நேர்கிட்ட பாடல் காற்றலையில் இதோ.

0: காற்று வரும் காணம் நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. உங்க ஊர்ல வழக்கத்துக்கு மாற சொல்ற வார்த்தைகள் என்னங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ நம்ம ஒரு நிமிஷம் தான் கையில இருக்குது, அதனால நம்ம அடுத்தது யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் முடிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். பொறையர்லதா, நான் யார் வீட்டில் சென்றாலும் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன், வரவான்னு சொல்லிட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. சரதராஜன் பேட்டை தினா ரமேஷ் சர்வராஜன் பேட்டை இவங்க வந்து இரவு வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தஞ்சாவூர் சென்று இருந்தேன். அங்கு ஒரு பாட்டி என்னிடம் சீமை எண்ணெய் வாங்கிட்டு வருமாறு சொன்னார்கள். சீமை எண்ணெய் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது என்று சொன்னேன். அதன் பிறகுதான் தெரியும், மண்ணெண்ணெய் தான் சீமை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்னிலம் சுப்பிரமணியன் காற்றில் உருங்கான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். ரவி பாப்பா கோவில் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அம்மாவுக்கு அம்மா, ஆச்சி குழம்புக்கு ஆணம் அப்படின்னு சொல்லுவோன்று பதில் கொடுத்துருக்குறாங்க. சுகுணா தேவி பொறையார் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால உங்களோட பதில் சரியாக வரல, அதனால உங்களை பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க. வாஞ்சூர் பாத்திமா சோறு உண்டியா அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்திமா முகமெட் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை காருக்கு பிளஸ்ஸர்னு சொல்லுவாங்க, பிஸ்கட்டுக்கு பிஸ்கோத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சுகுணா சொல்லியிருக்கிறாங்க. பொறையார்லேருந்து வறுக்கிய, சென்னையில் பொறை அப்படின்னு சொல்லுவாங்க, பொறையாரில் வறுக்கின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த கமெண்ட்ஸ்களை போட்டிருக்கிறாங்க. காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்கு கேட்ட பாடல்களுக்கும் கமெண்ட்ஸ்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சி விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம். நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவினரின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை விளம்பரதார் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவினர்.
1: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய்

0: நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவினரின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை நம்பர்தான் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவினர்.
1: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து பால் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கணும். 0043 68 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 2311 என்ற எண்ணில் இணையலாம். 2994 8 0 என்ற எண்ணில் இணையலாம். 2995 8 0 என்ற எண்ணை இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச தொழிலான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 9564 2727 3 1 என்ற எண்ணிலையும் இணைஞ்சு இளைஞர்கள் பாட்டு கேட்கலாம். இது கார் எக்ஸ்பிரஸ் 100.3. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்பலையில் அதாவது வானொலியில் நம்ம நிகழ்ச்சியில் இணைய முடியல, பாட்டை கேட்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க எஃபி பக்கத்துக்கு அப்படியே போங்க. அங்கே நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். கார் எக்ஸ்பிரஸ் 100.3 அப்படின்ற ஒரு இணையதள பக்கத்தில் நம்ம கேட்டிருக்கோம், நீங்கள் அதிகம் பொருள் வாங்க தேடுவது ஆன்லைன் ஷாப்பிங்கா ஆஃப்லைன் ஷாப்பிங்கா? அதாவது வந்து ஆன்லைனில் தேடி தேடி பொருள் வாங்குறீங்களா, இல்லை எப்பொழுதும் போல மார்க்கெட் போய் கடைகளை கண்டுபிடிச்சி பொருள் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாடல் கடையில் உங்களோட கமெண்ட்ஸ்களை படிக்கலாம். இது காரி எக்ஸ்பிரஸ் 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இது இளையோருக்கான நிகழ்ச்சி. முதலில் வரும் இளையோர் யாரு, எங்கிருந்து கூப்பிடுறாங்கன்னு கேட்டுலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? இளமதிக்கு பிடிச்ச பாட்டு
1: என்னமா?
0: கண்டிப்பா வரும், காற்றலையில் காத்திருங்க. நாம எப்பி பக்கத்துல கார் எக்ஸ்பிரஸ் 100.3 அப்படின்னு ஒரு எப்பி பதிவு நம்ம போட்டிருக்கோம். என்ன கேள்வியோட போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகம் பொருள் வாங்க தேடுவது ஆன்லைன் ஷாப்பிங்கா ஆஃப்லைன் ஷாப்பிங்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 15 கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் என்றால் ஆன்லைன் ஷாப்பிங் உள்ள பொருள்கள் தரம் மற்றும் அதன் விலை வேறுபாடு இருக்கும். ரவிக்குமரன் தானங்கோட்டகை கோட்டகம் தெருலேருந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து அது தரம் எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்கல. நீங்கள் தேடுறது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கா இல்லை வந்து அதை பொருள் வாங்குறது ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக வாங்குவீங்களா இல்லை வெளி கடையில் போய் தான் அதிகமாக வாங்குவீங்களான்னு கேட்டேன். அவ்வளோதான் சரிங்களா? ஆண்டி மேடம் கார்த்திகேயன் ஆன்லைன் ஷாப்பிங் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் முகமது சஃபீர் ஆன்லைனில் சில பொருட்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் அங்கே வாங்கிட மாட்டேங்க, சில பொருளை மட்டும் ஆன்லைனில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் தரம் மற்றும் விலை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நான் பொருட்களை வாங்குவேன். ஆன்லைனில் அதே தரமான பொருள் குறைந்த விலையில் கிடைத்தால் ஆன்லைனே வாங்குவது என் பழக்கம். சூப்பருங்க, தரத்தை ஒப்பிட்டு பார்த்து அவங்க வாங்குவாங்களாம். ஆஃப்லைனில் ஷாப்பிங் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதீஷ்குமார் அண்ணம்பேட்டை அகர ஒரத்தூர் ஹரி நாகையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆன்லைன் ஷாப்பிங்குமே ரொம்பவே அனுபவப்பட்டுட்டேன். எனக்கு ஆடை எடுத்தால் எனது தாத்தா போடுபடி இருக்கும். அதனால் ஆன்லைன் ஷாப்பிங் தான், ஆஃப்லைன் ஷாப்பிங்கா, ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் சிறந்தது என்பது எனது கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாங்க, நம்ம சைஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம போட்டிருந்தாலுமே சில நேரத்தில் நமக்கு தாறுமாறாக வந்துடும். ஆனால் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது அதில். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ரொம்ப அனுபவமான ஒரு விஷயந்தான். சொந்தக்காரர்கள் உதவியை விட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் நட்பு மேலானது, அவர்கள் தான் முதலில் உதவக்கூடியவர்கள். அதுபோல் தான் ஆஃப்லைன் ஷாப்பிங் நான் விரும்புவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக நெத்தில் அடிச்சுற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க அப்துல் ராஜாக். என்ன தான் வந்து சொந்தக்காரங்கள் உதவிட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நமக்கு உதவுவாங்க இல்லையா, அதனால்

பக்கத்தில் உள்ள கடைகளில் தாங்க நான் பொருளை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் ஆஃப்லைன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கத்தை முடிச்சுட்டாங்க. மயிலாடுதுறை ஆஃப்லைன் பர்ச்சேஸ் ஒன்லி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியாகு மயிலாடுதுறையிலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் தான் போய் பார்த்து ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் போய் பார்த்து வாங்குவதாக மனம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாங்க, போய் நம்ம வந்து தொட்டு பார்த்து விலை என்னன்னு பார்த்து இப்படிலாம் வாங்குறதுன்றது அந்த ஆஃப்லைனில் தான் முடியும் இல்லையா. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி இதை சொல்லியிருக்கிறாங்க. சரி, நேர் பாட்டுக்காக காத்திருக்கிறாங்க, கொடுத்துடலாமா?

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நெஞ்சங்களை நெகிழச் செய்யும் பேரலி ஒன்று, இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காரை எக்ஸ்பிரஸ் 100.3. நேரம் 8:49 இணைய வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
3: இந்த
2: கவிஞர் யாரு? ரொம்ப நல்லா இருக்கேன். என்னங்க?
3: முன்னாடி
2: நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சோலை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பைகள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியம் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை காலை 10 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. மனதரம் எழுமகி மலை, இது காரை பண்பலின் 100.3. நீங்க அதிகமா பொருள் வாங்குறது ஆன்லைன் ஷாப்பிங் இல்லையா ஆஃப்லைன் ஷாப்பிங் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நேயர்கள் நிறையவே பதில் சொல்லிட்டே வராங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யாரு, என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுலாம். மெர்சி ராணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜெயங்கொண்டத்துலேருந்து கலைவாணன் மெர்சி ராணி. ஆஃப்லைன் ஷாப்பிங் தான், போய் பார்த்து வாங்கினா மனம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கங்க. எப்பொழுதும் எந்த பொருள் வாங்க சென்றாலும் நேரடியாக சென்று வாங்குவது தான் வழக்கம். நமக்கு பிடித்த பொருளை பிடித்த இடத்தில் கவனமுடன் பார்த்து வாங்க, அதுவே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ர மாணிக்கம் ரகுபதி இதை சொல்லியிருக்கிறாங்க. இளவரசி பிரபாகரன் வந்து திருவாரூர் கூடூர், ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணஞ்சேரி அனிதா தமிழ்வாளன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேரில் சென்று தான் வாங்க.

வேன், அதாவது ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்லைனில் தான் வாங்குவேன், ஒரு ரூபாய் பொருளாக இருந்தாலும் தரமான பொருளாக வாங்க வேண்டும், நான் நேரில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தொழிலுக்கு வணக்கம். வணக்கங்க உங்களுக்கும். என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, ஆன்லைன் எல்லாம் வேஸ்ட், நம்ம லோக்கல் கடை தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, இருந்தாலும் பெஸ்ட்டுன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதாவது லோக்கல் கடைகளில். பொறையார் லதா, எனக்கு ஆன்லைன் பர்ச்சஸ் சுத்தமாக பிடிக்காது, பொருட்களை தொட்டு பார்த்து அதன் தரத்தை பார்த்து பிறகுதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, கிடைக்காத பொருள் ஆன்லைன் ஷாப்பிங் கிடைக்கும் பொருள் பக்கத்தில் இருக்கும் கடைகளிலே வாங்கிக் கொள்வேன், அதை கிடைக்காத பொருளை மட்டும் ஆன்லைனில் தேடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லமல் ஷேக் அலாவுதீன், ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் பிடிச்சிருக்கு இல்லையா. ஆன்லைன் ஷாப்பிங் தான், நான் நேரடியாக ஒரு பொருளை பார்த்து வாங்குவது போல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்க முடியாது. நெம்மேலி நந்தகுமார் இது சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் தான் தரமாக இருக்கும், சுமதி திருநெல்லி காவல்லேருந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வாஞ்சூர் ஃபாத்திமா, ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் அவங்களுக்கு பிடித்ததா பார்த்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேர்கான பாடல் காற்றலியில் ஒரு பாடல்.

0: எக்ஸ்பிரஸ் 100.3 நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவா நம்ம கேட்ட கேள்விக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்க நேயர்களை படிச்சிடலாம். நீங்க அதிகமா விரும்பி ஷாப்பிங் பண்ணுவது ஆன்லைன் ஷாப்பிங்கா ஆஃப்லைன் ஷாப்பிங்கா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து மேலவஞ்சூர் ஃபாத்திமா ஆஃப்லைன் ஷாப்பிங் தான், அவங்க பிடித்ததை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் ஷாப் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீன் சுருட்டி ராஜா. ஆஃப்லைன் தான் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமதி திருநெல்வேலி காவல்லேருந்து.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவினர் வழங்கிய காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
1: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம். இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. ஆங்கில செய்திகள் டெல்லி ஏஞ்சல்.
2: This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar hails successful conclusion of BRICS summit in New Delhi, says India showed strong convening power. Global leaders praise BRICS summit for strengthening cooperation among developing nations and advancing priorities of Global South. US-based analyst says New Delhi declaration reflects India's ability to build consensus. India approves 18-hour power supply to flooded Nepal till December end amid hydropower crisis. Human Rights Council of Pakistan occupied Jammu and Kashmir expresses concern over prolonged protest and unrest in the region. And Ganesh Chaturthi been celebrated across the country with grandeur, devotion and festive gaiety. External Affairs Minister Dr. S. Jaishankar today lauded the successful conclusion of the BRICS Summit 2026 in New Delhi, saying that the world saw the strong convening power of India as most of the heads of state were present to represent the countries. Talking to the media, Dr. Jaishankar said that it is important to recognize that this BRICS summit was taking place in a very polarized world.
3: BRICS summit was taking place in a very polarized world where there are two major conflicts where there are very strong opinions and interests. Even in the midst of this polarization, we actually forged a consensus, which was West Asia, Middle East conflict. We were able to get out a statement which everybody agreed, a statement urging peace, security, stability, long-term understanding, the smooth flow.

0: நேரம் 9:15. காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நந்தினி தேவி மஞ்சத்திற்கு கீழே இருந்த ஒரு பெட்டியிலிருந்து ஆடைகளுக்கு அடியிலே இருந்த தகதகவென்று மின்னக்கூடிய ஒரு வாளை எடுத்தாள். பழுவேட்டரையர் அதை பார்த்த வண்ணமாக சிறிது நேரம் பிரமித்து போய் நின்றார். பின்னர், இந்த பெட்டிக்குள்ளே இந்த வாள் எத்தனை காலமாக இருக்கிறது? உன் ஆடை ஆபரணங்களை வைத்திருப்பதற்காகவல்லவோ என்று நினைத்தேன் என்றார். நந்தினி வாளை பெட்டியில் திரும்ப வைத்துவிட்டு, ஆம், என் ஆடை ஆபரணங்களை இந்த பெட்டியிலேதான் வைத்திருக்கிறேன். என் ஆபரணங்களுக்குள்ளே மிக முக்கியமான ஆபரணம் இந்த வாள். என் கற்பையும் என் கணவருடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு உரியது என்றாள்.
3: ஆனால் இதை நீ உபயோகப்படுத்துவதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில்.
2: அதனாலேதான் இந்த வாளை நான் வெளியில் எடுப்பதில்லை. ஈழ நாட்டிலிருந்து வேங்கி நாடு வரையில் சோழராஜ்யத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தங்கள் தோள் வலிமையால் தங்கள் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? அல்லது பேதையாகிய என்னைத்தான் பாதுகாக்க

0: முடியாதா? என்றாலும் முக்கியமான ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் தாங்கள் எப்போதும் என்னை கட்டிக்காத்துக் கொண்டிருக்க முடியாது. தங்களை பிரிந்திருக்கும் நேரங்களில் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்க வேண்டுமல்லவா?
1: தேவி, அதற்கு அவசியம் என்ன? போனது போகட்டும், இனி நான் உன்னை பிரிந்திருக்கப் போவதே இல்லை.
0: ஐயா, என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் பாருங்கள்.
1: இது என்ன பிடிவாதம்? எதற்காக இந்த தடவை மட்டும் நான் உன்னை இங்கே விட்டுவிட்டு போக வேண்டும்
0: என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவருடைய புருவங்கள் நெறிந்தன. சுவாமி, அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. என்னை நீங்கள் இப்போது தங்களுடன் அழைத்து போனால் இந்த மூடர்கள் மேலும் நம்மை குறித்து பரிகசித்துச் சிரிப்பார்கள். கிழவருக்கு இளையராணியிடம் அவ்வளவு நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதை நினைத்தாலே எனக்கு இரத்தம் கொதிக்கிறது. மற்றொரு காரணம் இன்னும் முக்கியமானது. சம்புவரையரை தங்களுடைய அத்தியந்த சிநேகிதர் என்று இத்தனை காலமும் தாங்கள் சொல்லி வந்தீர்கள், நம்பியும் வந்தீர்கள். ஆனால் இளவரசர் வந்ததிலிருந்து அவருடைய பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஏற்பட்டிருக்கும் மாறுதலை கவனித்தீர்களா? தாங்கள் கவனிக்காவிட்டாலும் நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன்.
1: நானும் அதை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். அந்த மாறுதலுக்கான காரணம் என்னவாயிருக்கும் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: தாங்கள் கபடமற்ற உள்ளமுடையவர், ஆகையால் ஆச்சரியப்படுகிறீர்கள். எனக்கு அதில் ஆச்சரியமில்லை. மனிதர்களுடைய பேராசை இயல்புதான். சம்புவரையரின் மாறுதலுக்கு காரணம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பெண்களை முகமெடுத்தே பார்ப்பதில்லை என்றும் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் வதந்தியாயிருந்தது. இங்கு அவர் வந்ததிலிருந்து அதற்கு நேர்மாறாக நடந்து வருவதை பார்த்திருப்பீர்கள். பெண்கள் இருக்குமிடத்துக்கு அடிக்கடி வருகிறார், கொஞ்சி கொஞ்சி பேசுகிறார். இதற்கெல்லாம் காரணம் சம்புவரையர் மகள் மணிமேகலை மீது அவருடைய மனம் சென்றிருப்பதுதான். மணிமேகலையை வேட்டையாடுவதற்கு அழைத்து போகலாமா என்று கூட கரிகாலர் கேட்டாரல்லவா? இது சம்புவரையருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாடுகளையெல்லாம் அவர் மறந்துவிட்டார். தம் அருமை மகள் தஞ்சாவூர் தங்க சிங்காதனத்தில் வீற்றிருக்கப் போவது பற்றி கனவு காணத் தொடங்கிவிட்டார்.
1: ஆமாம், நீ சொல்வதுதான் காரணமாயிருக்க வேண்டும். சம்புவரையன் இத்தகைய நீச குணம் படைத்தவன் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. 2 மாதங்களுக்கு முன்புதான் இதே மாளிகையில் மதுராந்தகரை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைப்பதாக எல்லோருமே கூடி சபதம் செய்தோம். சீச்சி, இப்படி பேச்சு தவறுகிறவனும் ஒரு மனிதனா என்று பழுவேட்டரையர் சீறினார்.
0: சுவாமி, அதனாலேதான் நான் தங்களுடன் வரவில்லை என்று சொல்கிறேன். தாங்கள் இல்லாத சமயத்தில் இவர்கள் இங்கே என்ன சதி செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வேன். ஏதேனும் இவர்கள் சூழ்ச்சி செய்தால் அது பலிக்காமல் செய்ய வழி தேடுவேன்.
1: நந்தினி, இதிலெல்லாம் நீ எதற்காக பிரவேசிக்க வேண்டும்?
0: கணவர் சிரத்தை கொண்டுள்ள காரியத்தில் மனைவிக்கும் சிரத்தை இருக்க வேண்டாமா? வாழ்க்கை துணவி என்று பிறகு எதற்காக எங்களை சொல்வது?
1: என்னென்றாலும் இந்த மூர்க்கர்களுக்கும் நீசர்களுக்கும் நடுவில் உன்னை துணை என்று விட்டுவிட்டு நான் போகிறதா? அது எனக்கு சிறிதுமே சம்மதமாயில்லையே.
0: எனக்கு இங்கே துணையில்லாமல் போகவில்லை. மணிமேகலை இருக்கிறாள். எனக்காக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள்.
1: அது உண்மைதான், நானும் கவனித்தேன். உன்னுடைய மோகன சக்தி அவளை உன் அடிமையாக்கியிருக்கிறது. ஆனாலும் அது எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கும்? ஆதித்த கரிகாலன் சிங்காதனத்தில் ஏறி அந்த பெண்ணை சக்கரவர்த்தினியாக்கிக் கொள்ளப் போவதாக ஆசை காட்டினால்?
0: ஐயா, அது விஷயத்தில் தங்களுக்கு சிறிதும் சந்தேகம் வேண்டியதில்லை. மணிமேகலை என் கருத்துக்கு மாறாக தேவலோகத்து இந்திராணி பதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். கரிகாலன், இந்த கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு வா என்று நான் சொன்னால் உடனே அவ்விதம் செய்துவிட்டு வருவாள். என்னுடைய மோகன சக்தியை பற்றி அடிக்கடி நீங்களே சொல்வீர்கள் அல்லவா? அது மணிமேகலையை முழுவதும் ஆட்கொண்டிருக்கிறது. வேணுமானால் இப்போதே தங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றாள் நந்தினி.
1: பழுவேட்டரையரின் உடம்பு படபடத்தது. அந்த கிழவர் உதடுகள் துடிக்க, தொண்டை அடைக்க, நா தழுதழுக்க கூறினார். தேவி, உன்னுடைய சக்தியை நான் அறிவேன். ஆனால் கரிகாலன் விஷயத்தில் நீ அம்மாதிரி எதுவும் பரீட்சை பார்க்க வேண்டாம். அவன் அறியாச்சிறுவன், ஏதோ தெரியாமல் உளறினான் என்பதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொள்ள இஷ்டப்பட்டால் நாம் அதற்கு தடையாக இருக்க வேண்டாம்.
0: ஐயா, நாம் தடை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் விதி ஒன்று இருக்கிறதே, அதை யார் தடை செய்ய முடியும்? மணிமேகலை என்னிடம் பிரியம் கொண்டவளாயிருப்பது போல் நானும் அவளிடம் பாசம் வைத்திருக்கிறேன்.

0: என் கூட பிறந்த தங்கையைப் போல அவளிடம் ஆசை கொண்டிருக்கிறேன். அற்பாயுளில் சாகப் போகிறவனுக்கு அவளை மணம் செய்து கொடுக்க நான் எப்படி இணங்குவேன் என்றாள் நந்தினி. அப்போது அவளுடைய பார்வை இங்கேயோ தூரத்தில் நடக்கும் எதையோ பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. பழுவேட்டரையர் இன்னும் அதிக பரபரப்பை அடைந்து கூறினார்,
1: நந்தினி, இது என்ன வார்த்தை? சோழ சக்கரவர்த்தியின் வேளக்கார படைக்கு நான் ஒரு சமயம் தலைவனாயிருந்தேன். சக்கரவர்த்தியையும் அவருடைய சந்ததிகளையும் உயிரை கொடுத்தேனும் பாதுகாப்பதாக சத்தியம் செய்திருக்கிறேன்.
0: ஐயா, அந்த சத்தியத்தை தாங்கள் மீற வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே.
1: உன்னால் கரிகாலனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தாலும் அந்த குற்றம் என்னையே சாரும். சிறுபிள்ளையின் பரிகாச பேச்சை பொறுக்காமல் கிழவன் படுபாதகம் செய்துவிட்டான் என்று உலகம் என்னை நிந்திக்கும். 6 தலைமுறையாக எங்கள் குலம் சோழர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து எடுத்திருக்கும் நல்ல பெயர் நாசமாகும்.
0: அப்படியானால் தாங்கள் இந்த ஊரை விட்டு உடனே போக வேண்டியது மிகவும் அவசியம்
1: என்று நந்தினி மர்மம் நிறைந்த குரலில் கூறினாள். எதனால் அவ்விதம் சொல்லுகிறாய் என்று கேட்டார் பழுவேட்டரையர்.
0: தங்களிடம் எப்படி சொல்வதென்று தயங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. துர்கா பரமேஸ்வரி எனக்கு சில அபூர்வ சக்திகளை அளித்திருக்கிறாள். இது தங்களுக்கே தெரியும். சுந்தர சோழர் இளம் வயதில் ஸ்திரீஹத்தி தோஷத்துக்கு உள்ளானார் என்பதை நான் என் மந்திர சக்தியினால் அறிந்தேன். அதை தங்களுக்கும் நிரூபித்துக் காட்டினேன். அதேபோல ஆதித்த கரிகாலனுடைய இறுதி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இப்போது என் அகக்கண்ணினால் காண்கிறேன். அது தங்கள் கையினாலும் நேரப்போவதில்லை, என் கையினாலும் நேரப்போவதில்லை. ஆனால் யமனுடைய பாசக் கயிறு அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். காட்டிலே வேட்டையாடப் போன இடத்திலே அவனுக்கு இறுதி நேரலாம், அல்லது அரண்மனையில் படுத்திருக்கும் போதும் நேரலாம். புலி, கரடி முதலிய துஷ்ட மிருகங்களால் ஏற்படலாம், அல்லது அவனுடைய சிநேகிதர்கள் விடும் அம்பு தவறி விழுந்தும் அவன் சாகலாம், அல்லது மென்மையான பெண்ணின் கரத்திலே பிடித்த கத்தியினால் குத்தப்பட்டும் அவனுக்கு மரணம் நேரலாம். ஆனால் ஐயா, அவனுடைய மரணம் தாங்கள் கைப்பிடித்து மணந்த என்னுடைய கரத்தினால் நேராது என்று தங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். சாலை ஓரத்திலே அனாதையாக நின்ற என்னை தாங்கள் உலகறிய மணந்து இளையராணி ஆக்கினீர்கள். அத்தகைய தங்களுக்கு என்னால் ஒரு பழியும் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன். அதற்காகவே தாங்கள் இந்த சமயம் இங்கே இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று வற்புறுத்தி கூறுகிறேன். தாங்கள் இங்கிருக்கும் சமயம் கரிகாலனுக்கு என்ன விதமான விபத்து நேர்ந்தாலும் உலகத்தார் தங்களை அத்துடன் சம்பந்தப்படுத்துவார்கள். அருள்மொழிவர்மனை கடல் கொண்டதற்கு தங்கள் மீது பழி கூறவில்லையா? அம்மாதிரி இதற்கும் தங்கள் பேரில் குற்றம் சாட்டுவார்கள். தங்களால் விபத்து நேர்ந்துவிட்டதென்று சொல்லாவிட்டாலும் தாங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் தங்களுடைய வஜ்ராயுதம் போன்ற கரங்களாலும் கரிகாலனுக்கு வரப்போகும் விபத்தை தடுக்க முடியாது. ஆகையால் தாங்கள் உடனே போய்விட வேண்டும். என்னை தங்களுடன் அழைத்து கொண்டு போனால் அதை பற்றியும் வீண் சந்தேகம் ஏற்படும். முன்னதாக தெரிந்திருந்தபடியினால் என்னையும் அழைத்து கொண்டு போய்விட்டதாக சொல்லுவார்கள். ஆகையால் தாங்கள் மட்டுமே போக வேண்டும். என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நான் இங்கிருப்பேன். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா என்று நந்தினி கேட்டுவிட்டு தன் கரிய பெரிய விழிகளால் பழுவேட்டரையரின் நெஞ்சை ஊடுருவி பார்ப்பவள் போல பார்த்தாள்.
1: ஆவம், அந்த வீரக்கிழவர் நந்தினியின் சொல்லம்பினால் பெரிதும் கலங்கி போயிருந்தார். அவளுடைய கண்ணம்புக்கு முன்னால் கதிகலங்கி பணிந்தார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பழுவேட்டரையர் அறிந்த மட்டில் தண்டிக்கத்தக்க வகையில் வந்தியத்தேவன் நடந்துகிட்டு இருக்கான். ஆனா இப்ப பட்டத்து இளவரசரின் கூடவே நடமாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது. கத்தி குத்துப்பட்டு நந்தினியின் மேற்பார்வையில சிகிச்சை பெற்றவன் கந்தமாறன். ஓலைச்சுருளையும் அதை போட வேண்டிய குடலையும் வாங்குற சாக்குல அவள் கரத்தை பிடிச்சு மோக வெறியில உளறிக்கிட்டு இருந்த போது மழவாடிக்கு போயிருந்த தனாதிகாரி இதை பார்த்துக்கிட்டே வந்துட்டார். பாவம், கிளிக்கு தண்டனை. கோடிக்கரையில கப்பலை சோதிக்க அவர் போயிருந்த போது கைரேகை பார்க்கிற சாக்குல நந்தினியின் கரங்களை பற்றி கண்ணில ஒத்திக்கிட்டான் பார்த்திவேந்திரன். இந்த காட்சியை பார்க்காட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை கண்டு கடும் கோபம் வந்து

0: வச்சு அடக்கிக்கிட்டார். நெடுங்கதியின் இந்த கட்டத்துல இந்த மூணு இளங்காளைகளும் கடம்பூர் மாளிகையிலேயே இருக்காங்க. தனாதிகாரி தஞ்சைக்கு போயே ஆக வேண்டிய நிலைமை. பொழுது விடிஞ்சதும் புறப்படலாம்னு சொல்றார். ஆனா பிடிவாதமா வர மறுத்துடுறார் நந்தினி. அதுக்கு அவ தந்துகிட்டு வர விளக்கங்களை கேட்டு வியப்படைஞ்சோம். அனாதைங்கிற ஒரு சொல் அவரை பணிய வச்சுட்டுது. அனாதை என்ற சொல்லி எடுத்துக்கோமே. பொதுவா நாத என்றால் தலைமை, அதாவது காப்பாளர் ஆதரவாளர், நாதன் ஆகிறார். எதிர்ச்சொல் அநாத, ஆதரவற்ற கைவிடப்பட்ட பெற்றோரை இழந்த என்பது பொருள். அனாதிங்கிறது வேற. இதன் பொருள் தொடக்கமும் முடிவும் இல்லாத, ஆதி அந்தம் இல்லாத. அடுத்து தஞ்சை புரி. புரின்னு முடிகிற பேர் உடைய ஊர், பெரிய நகரம், வசதியான வாழ்விடம் என்று கூறத்தக்கது. புரிசை மதில் சுவர். இறைவன் எழுதி அருளின திருமுக பாசுரத்துல மதிமலி புரிசை மாடக்கூடல்னு வருது. சந்திரனை எட்டி பிடிக்கிற உயரம் கொண்ட மதில்களை உடைய ஊர் மதுரை. தஞ்சன் என்கிற அரக்கனை தேவி வதம் செய்த போது அவன் வேண்டிக்கிட்டபடி தஞ்சாபுரின்னு தஞ்சைக்கு பெயர் வந்ததாக ஒரு வரலாறு. தஞ்சைக்கு அழகாபுரின்னு பேர் இருந்துதான். குபேரனின் தலைநகரம் அழகை அழகாபுரி. குபேரனுக்கும் பிறவி உண்டல்லவா? அத்தகைய பிறவி ஒண்ணுல தஞ்சம் புகுந்த ஊர் தஞ்சை. அழகேசனான குபேரனின் பெயரை நினைவுபடுத்தும் அழகைங்கிற பகுதி 3 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணாற்றுக்கரையில இருக்குது. நேர்களே, மணிமேகலையின் உள்ளத்தை கொள்ள கொண்டவன் வந்தியத்தேவன் என்பது தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி, வேணும்னே அவன் உன்னை விரும்புவாங்கிறது என்ன நிச்சயம்னு கேட்டா அல்லவா? இப்ப பழுவேட்டரையரிடம் அற்பாயுள்ள சாக போறவனுக்கு அவளை மனம் செஞ்சு கொடுக்க எப்படி இணங்குவேன்னு பொதுவா மர்மம் துணிக்க கேட்கிறா. சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்தியத்தேவனும் சாவான். இப்படி ரவிதாசன் சோமன் சாம்பவனிடம் சொன்னதையும் நினைவுபடுத்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர் நெஞ்சங்களில் ஊஞ்சலாட வருகிறது இசை ஊஞ்சல்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: இன்றைய ஊஞ்சல் உங்களை இசையால் ஆட்ட வருகிறது. யாருடைய இசையால் பாடலை கேளுங்க, நீங்களே சொல்வீங்க, சொல்லாட்டி நானே சொல்றேன்.

0: இன்று நாகையில் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இன்னைக்கு இசை ஊஞ்சல் யார தலாடிட்டு இருக்குன்னு தெரியுமா? நாம தான் தாளாட்டப்பட்டு இருக்கோம். இவரோட இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வர லக்ஷ்மி நாராயணன். ஒரு புகழ்பெற்ற இந்திய பின்புல பாடகர் இவர். இவர் தமிழ், கன்னடம், தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகள்ல பல பாடல்களை பாடினார், பாடிக்கிட்டும் இருக்கிறார். இவருடைய பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 1978 திருச்சிராப்பள்ளியில பிறந்திருக்கிறார். கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? 2000 தொடக்கத்துல மிக பலமான

எல்லாரும் இசைக்கப்படக்கூடிய ரசிக்கப்படக்கூடிய பல திரைப்பட பாடகர்கள்ல இவரும் ஒருத்தர். திரையுலகில் முன்னணி பாடகரா அறியப்பட்டவரும் இவர் தான். இவர் பெயர் திப்பு. இவரை பத்தி மேல தெரிஞ்சுக்கலாம், பாடலை கேளுங்க. ஸ்டைல் படத்திலிருந்து

0: வெள்ளியின் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியம் கிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லாமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

திப்பு இவரோட பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இவர் ஏ ஆர் ரகுமான், ஹாரிஸ் ஜெகராஜ், மணி சர்மா போன்ற பல முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையில பல வெற்றி பாடல்களை பாடியிருக்கிறார். கோவில் திரைப்படத்துல கூட சிலு சிலு பாடல் அப்படின்னு ஒன்று கேட்டோம் இல்லையா, அந்த பாடல் இவருக்கு பெரிய புகழை ஈடுத்தஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாடல்கள்லேருந்து அடுத்து வர இருக்கு ரோஜா கூட்டம்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: இன்றைய இசை ஊஞ்சல் தாளாட்டி கொண்டிருக்கிறது திப்புவின் பாடல்களாக. வேங்கை படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவரும் இவருடைய மனைவியும் பாடியிருப்பாங்க ஒரே ஒரு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டை கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. சரி, அவங்க மனைவி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு நிறைய புகழ்பெற்ற சூப்பரான பாடல்களை ஹிட் பாடல்களை கொடுத்த ஹரிணி தான் இவங்களுடைய மனைவி. நாம் இப்போ வேங்கையிலேருந்து கேட்க போகிறதில்ல, வேர்லேருந்து கேட்க போகிறோம்.

0: என்ன நேர்களே, இசை ஊஞ்சல் உங்களை திப்புவோட பாடல்களால் ஆட்டி சென்றது, பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, அது எங்களுக்கு ஊக்கத்தை தரும். நிறைவு பெற்றது இன்றைய இசை ஊஞ்சல். நேரம் 9:55. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரி பண்பலை 100.3.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல் அமுது. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். நட்பின் வலிமை. நல்ல தாய் தந்தையர் வயிற்றில் பிறப்பது ஒரு பாக்கியம். நல்ல ஆசான்களிடம் கல்வி பெறுவது ஒரு பாக்கியம். அதுபோல நல்ல நண்பர்கள் அமைய பெற்றால் அதுவும் ஒரு பாக்கியமே. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தாயும் தந்தையும் குருவும் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு சிறுவயது முதல் மூப்பு நிலை வரை நட்பு முக்கிய இடத்தை வகிக்கிறது. சிறு குழந்தையின் வாழ்வில் விளையாட்டு பருவத்தில் ஆரம்பமாகும் நட்பு அவன் வாழ்வில் வளர வளர நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும். ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய அவன் நண்பனை

0: சென்று பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும் என்பார்கள். ஒரு நல்ல நட்பு எத்தகைய தாக்கத்தை ஒரு நண்பனுக்கு ஏற்படுத்தியது என்பதை பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் அறியலாம். பெருந்தலைவர் காமராஜர் எளிமையானவர், நேர்மையானவர், நேரத்தை பொன்போல மதிப்பவர், நற்பண்பாளர், கல்விக்கண் திறந்த உத்தமர் என்பது உலகம் அறிந்த ஒன்று. ஒருமுறை காமராஜர் ஒரு பள்ளிக்கூட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு காரில் புறப்படுகிறார். விழாவுக்கு போகும்போது அவர் உயிர் நண்பர் ஜீவானந்தம் அவர்களையும் அழைத்து போக விரும்பிய காமராஜர் அவர்கள் ஜீவானந்தம் வீட்டுக்கு வந்து அவர் நண்பரை கையோடு அழைத்து போக கூப்பிட்டார். சற்று தயங்கிய அவர் நண்பர், காமராசு நீ முன்னாடி போப்பா, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் என்றார். காமராஜரும் சரி சரி, விழாவுக்கு நேரத்தோட வந்து சேரு என்றவராய் புறப்பட்டு போனார். விழா ஆரம்பமாகும் நேரமாகியும் நண்பரின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்க நண்பரும் உடன் வந்து சேர்ந்தார். வந்த நண்பரிடம், ஏன்பா நான் சொன்னபடி கேட்கலைனா நான் கோவப்படுவேன் உனக்கு தெரியும்ல என்று சற்று செல்லமாக கோபத்தை காட்ட நண்பர் காமராஜரிடம், தப்புதான்பா, அது ஒண்ணுமில்ல, என்கிட்ட நல்ல வேஷ்டி ஒண்ணுதான் இருக்கு, அது அழுக்காயிருந்ததால துவச்சி காய போட்டு உடுத்திக்கிட்டு வரேன்பா. கண் கலங்கி போனார் காமராஜர். காமராஜரை போலவே அவரது நண்பரும் எளிமையாகவும் நேர்மையாகவும் நற்பண்பு கொண்டவராகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். இதுதான் நல்ல நட்பின் வலிமையும் தாக்கமும். இந்த நல்ல நட்பு தரும் பாடங்களும் அனுபவங்களும் இறுதிக்காலம் வரை பசுமரத்தாணி போல் நெஞ்சில் நிலை பெற்றிருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இத்தகைய நட்பே நிலையானது. இத்தகைய நல்ல நட்பின் வலிமை அறிந்துதான் நம் பழம்பெரும் மூதாட்டி ஔவை அழகான ஒரு பாடலில் விளக்குகிறார். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் என்கிறார். ஆம், நல்ல நண்பர் கிடைத்துவிட்டால் கோடி பொருள் கொடுத்தாவது அவரது நட்பை பெற வேண்டும் என்கிறாள் ஔவை.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லாமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதார நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தாற்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தாற்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: நேரம் 10 மணி.

0: அதிசயங்களை நெகிழச் செய்யும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவு நேரத்தை இனிமையாக்க வருகிறது காலத்தை வென்ற கானங்களாய். இரவும் மலரும்
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.

மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சி எப்பொழுது ஜெமினி கணேசன் பாடல்களாக பாடிக்கொண்டிருக்கிறது, இரவுகளை மலர செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த பாடல் மிஸ்ஸி அம்மா படத்திற்காக ஏ எம் ஆர் ஜிக்கி பாடியது.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது. ஏ.எம். ராஜா பி. சுசிலா பாடியது. ஆடிப்பெருக்கு படத்திற்காக ஜெமினி கணேசன் பாடல்களாக

0: நாகையில் வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு 40ஆம் ஆண்டு அகிலம் போற்றும் 32 அடி உயர ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகர் மங்கள இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நாகை முதல் நாகூர் வரை விடிய விடிய காட்சி அளிக்கிறார். திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: செங்கல் சூளை மற்றும் விதிலெண்டு விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30க்கு நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
1: நெஞ்சங்களை நெகிழச் செய்யும் பேரலை ஒன்று இது காரைக்கால் பண்பலை 100.3. 10:16 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வருது பாடல் களத்தூர் கண்ணம்மா படத்திற்காக.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியானது மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெமினி கணேசன் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள். அந்த வகையில் அடுத்த பாடல் பாட்டு பாடவா படத்திற்காக, தேனிலவு படத்திற்காக பாட்டு பாடவா. உன்னிசையாக ஏ எம் ராஜா பாடியது. வரிகள் கண்ணதாசன், இசை ஏ எம் ராஜா.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக ஜெமினிகசன் நடித்த படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாவமன்னிப்பு படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இதோ பாடல்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக குமுதம் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது மகாதேவன் இசையில் எஸ் எஸ் ராஜேந்திரன் படத்திலிருந்து.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதிலன் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹை ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. வழங்கும் பசுந்தளிர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சாரதா படத்திற்காக பி சுசிலா பி பி சீனிவாஸ் பாடியது மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில்.

0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எஸ் ராஜேந்திரன் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். அடுத்த பாடல் வருகிறது குமுதம் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது, கே வி மகாதேவன் இசையில். வரிகள் ஷெரீப்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நெஞ்சங்களை நிகழ்ச்சியும் பேரலை ஒன்று, இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது. தாய் பிறந்தால் வழி பிறக்கும் படத்திற்காக வரிகள் எம். கருணாநிதி.

நம்முடைய நிகழ்ச்சி குறித்து நிறைய நேயர்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் கருத்துக்களை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும், கமெண்ட்ஸ்களாக போட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பாபு முள்ளக்காடு, புதுச்சேரி கோவிந்தராஜன்பேட்டை வீரபாலன், வீரமணிபாலன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சுகுணா, குறிஞ்சன் கேடி அசூர்தீன், காரைக்கால் செல்வகுமார், ராஜா, காரைக்கால் நளினி, நன்னிலம் அம்பலவாணன், இவர்களுக்கு நன்றி. அடுத்த பாடல் ஒலிக்கவிருக்கிறது ஆலயமணி படத்திற்காக பி. சுசிலா, டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திவ்ய தரிசனம் காண அழைக்கிறது ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழு நாகப்பட்டினம்.
0: இருமலரும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் ஒலிக்கவிருக்கிறது. பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திற்காக.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வந்த பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது இரவும் மலரும் நிகழ்ச்சி. நேரம் 11 மணி. காதோடும் மனதோடும் கானம் பாடும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. இனி நீங்கள் கேட்கலாம் நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக வளவரம் காத்திருப்பது காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் மருத்துவர் ஓம் பிரகாஷ் அவர்கள். காலை 11 மணிக்கு நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர், நுகர்வோர் தெரிந்து கொள்ள வேண்டியவை குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் சிவகுமார் அவர்கள். 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இனி சொல்லமது வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் யு போஷிகா, 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இணைந்து வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரிப்ஸ். 9:00 பாயிண்ட் பாயிண்டில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, இதில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம், மக்களாட்சியின் உயிர் மூச்சு எது என்ற தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், இணைந்து வழங்குவோர் பாரத் பால், பங்கேற்கும் தளிர் யு போஷிகா, 12:55 பன்னிசை நாதரென தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள், 1:00 தேன்மொழி, 1:55 மெல்லிசை, 2:05 அனுபவம் அற்புதம், இதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சமணர் கோயில் பரசலூர் மு சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: மூன்று மணிக்கு எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 4 ஊரும் உறவும். கடலூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து உலாவர கேட்கலாம். 4:30 வைக்கிங் பணியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். 5:15 அலையூசை, 5:30 விலைக்கேற்றும் வேலை. 6 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மீன் சொல்லாமது. வழங்குபவர் திருநள்ளார், எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் இசைத்தூரிகை. 7:25 மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் குற்றம் மற்றும் உழவன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மரப்பயிர் சாகுபடி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா இடையர்காடு என் மரகதம்மாவுடன் நேர்முகம். 8 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணும். 8:30 காற்றில் வரும் காணும். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லமது. வழங்குபவர் திருநள்ளார், எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 இரவு மலரும், 11 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தூயிலும் முன். நாளை ஒளிபரப்பில் உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள் அடுத்த காலை 7 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். காலை 8 மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடைசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். 5 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இதுவரை நேரில் கேட்டது காற்றலையில் நாளை. இனி தொடரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. External Affairs Minister Dr. S. Jaishankar today lauded the successful conclusion of BRICS Summit 2026 in New Delhi, saying that the world saw the strong convening power of India as the most of the heads of state were present to represent their countries. Talking to the media, Dr. Jaishankar said that it is important to recognize that this BRICS summit was taking place in a very polarized world.
2: BRICS summit was taking place in a very polarized world where there are two major conflicts, where there are very strong opinions and interests. Even in the midst of this polarization, we actually forged a consensus, which was West Asia, Middle East conflict. We were able to get out a statement which everybody agreed, a statement urging peace, security, stability, long-term understanding, the smooth flow of global trade, of supply chains, energy, and of the protection of civilians and civilian interests.
1: The minister stated that the BRICS countries were very clear that any act of terrorism is a criminal act, and it also explicitly recognized the unacceptability of the Pahalgam attack. Condemning the terrorism, Dr. Jaishankar said that BRICS emphasized zero tolerance for terrorism and rejected double standards in countering it. India's leadership of BRICS has won praise from several member countries following the successful conclusion of the 18th BRICS summit in New Delhi. The two-day summit held in the national capital under India's chairmanship concluded yesterday. BRICS comprises 11 major emerging economies representing nearly half the world's population and around 40% of global GDP. The BRICS countries unanimously adopted the New Delhi Declaration 2026 at the summit on Saturday, with Russian President Vladimir Putin and Chinese President Xi Jinping among the world leaders attending. The New Delhi Declaration also commended India's chairship and expressed appreciation to the government and people of India for hosting the summit. Prime Minister Narendra Modi has expressed gratitude to the people of Rajasthan following the BJP's victory in the urban local body elections. In a social media post, the Prime Minister said the party's win is a testament to the triumph of truth over the echo of lies. Mr. Modi said the people of Rajasthan have once again made it clear that they fully support the policies of good governance and development under the double engine government. This will not only propel the state to new heights of progress, but also strengthen the government's resolve to bring prosperity to the lives of every individual, he added. Union Home Minister and Minister of Cooperation Amit Shah has said that Chhatrapati Shivaji Maharaj made Swaraj, Swadharma and Swabhasha, self-rule, one's faith and one's own language. The fundamental element

0: importance of Swaraj. Addressing Hindi Divas 2026 and the 6th All India Official Language Conference in Mumbai today, the Union Home Minister highlighted Maharashtra's rich linguistic and cultural heritage. He said, Shivaji Maharaj gave Marathi prominence in administration and created a strong repository of terminology in the language, which became an important foundation of governance during the era of Hindavi Swaraj. Greeting people on Hindi Divas and Ganesh Chaturthi, Mr. Shah described their celebration on the same day as a Manikanchan Yog, an auspicious coincidence. The festival of Ganesh Chaturthi is being celebrated today across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayaka Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi have extended their greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Modi today attended the Ganesh Chaturthi celebration at the residence of Union Minister Piyush Goyal in New Delhi. The government has approved export of power for 18 hours a day to Nepal Electricity Authority till the 31st of December this year. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi tomorrow. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And with that, we end this news bulletin.
1: நேரம் 11:10. துயிலும் முன் முழு படிக்கட்டையும் பார்க்க முடியாத போதிலும் முதலடியை எடுத்து வைப்பதே நம்பிக்கை. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். கேட்டது துயிலும் முன். நேர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். அதுவரை நன்றி வணக்கம் கோரி விடைபெறும் நான், உங்கள் ஆர்ஜே லதாராஜ். ஜெய்ஹிந்த்.